0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடல கிளம்புமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜின ஸ்டார்ட் பண்ணலாம் சம்மாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பைய கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வரம் தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட அதை வேற நினைச்சாலே அடிவயிறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
4: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

வணக்கம் நேயர்களே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நிகழ்ச்சிகளை நீங்க எப்பெல்லாம் கேப்பீங்க, எதுல கேக்குறீங்க, வானொலி பெட்டி மூலமாவா இல்ல இணையதளம் மூலமாவா? கருத்துக்களை கடல் ஓசை எஃப்எம் 90.4 வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. கடல் ஓசையின் வானொலி சேவையை மேம்படுத்த உதவுங்க. கருத்துக்களை அனுப்ப வேண்டிய எண்:

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 6 மணி. இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
2: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மரியம் அஸ்மா. நேரத்தை பயன்படுத்தி தினமும் நம்மளுடைய உடல் சக்தியை பாதுகாக்கணும், ஒவ்வொரு நாளும் வளர்த்து மேம்படுத்தணும். உடல் சக்தி அப்படின்றது நம்ம வாழ்க்கையுடைய மூலதனம். வங்கியில் சேமிப்பு கணக்கு இருக்கிறது மாதிரின்னு சொல்லலாம். நம்ம வங்கி இருப்பு தொகையை அதிகமாக்கிக்கிற நாம என்ன செய்வோம், பணத்தை சேமிப்போம் இல்லையா? அதே போல உடல் ஆரோக்கியத்திற்கென சக்தியை சேமிக்கணும். நேரம் நல்ல நேரம் அப்படின்னு அப்போதான் நம்ம மனசுக்குள்ள ஒரு வித உற்சாகம் பிறக்கும். பூமி வழக்கம் போல சுத்திட்டே தான் இருக்குது. தினமும் குறிச்ச நேரத்துல கதிரவன் உதிக்குது, கதிரவன் மறையுது. கடல் நீர் வழக்கம் போல வடிய ஆரம்பிக்குது, பெருக ஆரம்பிக்குது. பருவ காற்று வீசுது, மழை பெய்யுது, நெருப்பு, வெள்ளம், கொள்ளை நோய் இது எல்லாமே உருவாகிட்டே தான் இருக்குது. மக்களும் பிறக்க ஆரம்பிக்கிறாங்க. மக்களுடைய வாழ்க்கையும் முடிஞ்சிட்டே போகுது. பூகம்பம், எரிமலை, யுத்தம், பேரபாயங்கள் இது எல்லாமே தொடர்ச்சியா நிகழ்ந்துட்டே தான் இருக்கு. மனிதர்களுடைய விருப்பு வெறுப்புகளுக்காக இதெல்லாம் நடக்கிறதே இல்லை. நோய், துன்பம், பேராசை இதெல்லாமே உலகத்தோட ஒட்டிகிட்டே தான் இருக்குது. துணிச்சலோடையும் நம்பிக்கையோடையும் கால நேரத்தை கணக்கில் எடுத்துக்கிட்டு யாரெல்லாம் காரியத்தை செய்யறாங்களோ அவங்க தான் புகழும் பொருளும் பூரிப்பும் அடைகிறார்கள். நேரம், திறமை, உறுதி இந்த மூணும் சரியான படிக்கு நமக்கு அமைஞ்சிருந்தாதான் வாழ்க்கை பாதையில நம்ம சறுக்காம முன்னேற முடியும். சரியா சொல்லணும் அப்படின்னா, நேற்று என்பது ரத்து செய்யப்பட்ட ஒரு செக், நாளை என்பது நிரந்தரமில்லாத ஒரு ப்ரோ நோட்டு, ஆனால் இன்று என்பதோ நம் கைகளில் கொடுக்கப்பட்டுள்ள பணம், அதுவும் ரொக்க பணம். ஆக இன்றைய பொழுதை அறிவுடைமையுடன் செலவு செய்ய வேண்டும். உலகத்திலேயே விலைமதிக்க முடியாத மிக உயர்ந்த செல்வம் நேரம் மட்டும்தான். நேரம் தான் நம்மளுடைய சொத்து. இப்போ உங்க கடிகாரத்துல மணி என்னன்னு பாருங்க. அந்த மணி நேரத்திலிருந்து நாளை இதே நேரம் வரை 24 மணி நேரம் உங்களுக்கு சொந்தமானது, உங்களுக்கு உரியது. நேரத்தை அளந்து அதனை நம்முடையதாக்கி செலவழிக்கணும். சுறுசுறுப்பா திட்டமிட்டு செயல்படணும். நேரம் அப்படின்றது மதிப்பு மிக்கது. உலகில் எதனையும் விட உயர்ந்தது ஒருவரை உயர்த்த உதவுவது. யாராவது ஒருத்தர் தன்னோட செயலை செய்யறதுக்கு நேரமே பத்தல அப்படின்னு சொல்றாருன்னா, எது அவருடைய சோம்பேறித்தனத்தை, மரியாதையாக நேரம் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்றத குறிக்கும். ஆக நேரத்தை உரிய வகையில செலவிடுவோம். உழைக்க நேரத்தை எடுத்துக்குவோம், ஏன்னா அதுதான் வெற்றியின் நிலை. சிந்திக்க கொஞ்ச நேரம் ஒதுக்குவோம், ஏன்னா அது அறிவின் ஊற்று. விளையாட நேரம் எடுத்துக்குவோம், அது இளமையை காக்கும். படிக்க பயன்படக்கூடிய நேரம் அறிவின் நுழைவாயில அமையும். உலகில் நேரமே எதனையும் விட உயர்ந்தது. அதனாலதான் சொல்றேன், நேரம் நல்ல நேரம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னடா நீ, உங்க வீட்டுல எல்லாரும் ஸ்வெட்டர் போட்டு சுத்துறீங்க?
1: அனுஷ் ஸ்டைல்ஸோட கூல் ரூஃப் டைல் தான் காரணம். இது 85% சன்லைட்ட ரிஃப்ளெக்ட் பண்றதுனால வீட கூலா வச்சிருக்கு. ஜீரோ வாட்டர் லீக்கேஜ், ஆன்டி ஸ்லிப் சர்ஃபேஸ்னு ஆட் ஆன் அட்வான்டேஜ் கூடவே 1:1 ரெண்டுக்கு ரெண்டு சைஸ்லயும் கிடைக்குது.
2: அனுஷ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாடு மற்றும் தென்காசி.
3: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
4: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
3: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ்.
5: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
6: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
7: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
8: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதி தீ நட்பு, அதிகாரம் 82, குறள் எண் 812. உரி நட்டு அறிஞரும் ஒப்பிலார் கேண்மை, பெரினும் இழப்பினும் என் செல்வம் உண்டானால் நட்பு செய்தும் அது போனால் விலகியும் போகின்ற ஒத்த தன்மை இல்லாத தீயொரி நட்பினை பெற்றாலும் இழந்தாலும் ஒன்றுதான். தமக்கு பயன் கிடைக்கும் போது நண்பராக இருந்துவிட்டு பயன் இல்லாத போது பிரிந்து விடுகிறவர்களின் நட்பு இருந்தால் என்ன, இழந்தால்தான் என்ன அப்படின்ற ஒரு கேள்வியதான் இந்த திருக்குறள் நமக்கு முன்வைக்குது. உலோகமபாலன் அப்படின்ற ஒரு மன்னர் இருந்தாராம். நீதி நூல்கள் கற்று அறவழியில் செங்கோல் ஆட்சி நடத்திட்டு வந்தாரு. எல்லார்கிட்டையும் இனிமையா பேசக்கூடிய மனிதர். உதவின்னு யார் கேட்டு வந்தாலும் தன்னால என்ன முடியுமோ அதை நிச்சயமா செய்வாரு. அவருடைய இந்த சிறப்பான குணங்களால மற்ற குருநில மன்னர்களும் முடி மன்னர்களும் கூட இவர் கூட நட்பு பாராட்டி இவருடைய அறிவுரைகளை கேட்டு வாழ்ந்துட்டு வந்தாங்க. இப்படிப்பட்ட இந்த மன்னருக்கு சதகன் அப்படின்ற ஒரு நண்பர். அவர் கணிதத்தில் திறமை வாய்ந்தவர். அவர் ஒரு திறமைசாலி தானே, அதனால அவருடைய திறமையை பாராட்டி மன்னர் அவருக்கும் அடிக்கடி பரிசல்களை கொடுப்பாரு. இந்த மாதிரி இரவும் பகலும் நீங்காத நல்ல நண்பரா இருந்தாரு. மன்னர் கிட்ட இருந்து என்ன மாதிரியான பரிசல்களையும் உதவிகளையும் வாங்க முடியுமோ அதெல்லாம் வாங்கி செழிப்பா வாழ்ந்துட்டு இருந்தாரு. ஒரு முறை எதிர்பாராத விதமா மன்னருக்கு யானை தீ அப்படின்ற ஒரு நோய் வந்துடுச்சு. யானை தீ அப்படின்னா கடுமையான பசி, என்னதான் சாப்பிட்டாலும் பசி நீங்காத ஒரு தன்மை. ஆக அவரால் ஆட்சியில கவனம் செலுத்த முடியல. என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய மகன் கிட்ட ஆட்சி பொறுப்பை ஒப்படைச்சிட்டு என்ன வாழ்க்கை அப்படின்னு துறவர நிலைக்கு மாறிட்டாரு. அவருடைய உடல்நிலையும் சரியான மாதிரி இல்ல, மனநிலையும் மோசமாயிக்கிட்டே போகுது. இப்படியான சூழல்ல அவர் கூட நல்ல நண்பரா வாழ்ந்த சதகன் என்ன செஞ்சாரு தெரியுமா? இவ்வளவு நாள் இவர் மன்னரா இருந்தாரு, இவர் மூலமா நமக்கு உதவிகள் கிடைச்சது. இப்போ இவர்கிட்ட பதவியும் இல்ல, பணமும் இல்ல, இனி இவர்கிட்ட பழகி என்னதான் பயன் அப்படின்ற எண்ணத்துல கொஞ்சம் கொஞ்சமா மன்னரை விட்டு விலக ஆரம்பிச்சாரு. இப்படிப்பட்ட நபர்களுடைய நட்பு தான் தகுதி இல்லாத ஒரு நட்பு அப்படின்றதுதான் வள்ளுவர் நமக்கு எடுத்து சொல்றாரு. ஆக நாம நம்ம வாழ்க்கையில தகுதியுள்ள நண்பர்களா வாழணும். நம்மளுடைய நட்பு போற்றத்தக்கதா மதிக்கத்தக்கதா இருக்கணும். நம்ம கூட பழகக்கூடிய நண்பர்களும் தகுதியுள்ள நட்பு கொண்டிருப்பவர்களா அப்படின்றதையும் ஆராய்ந்து செயல்படணும். வள்ளுவன் வழி வாழ்க்கை சிறக்கட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: நம்ம பொருட்கள்லாம் வாங்கிட்டு மீதி கிடைக்கிற சில்லற காசை என்ன பண்ணுவோம்? சின்ன பிள்ளைங்களா இருக்கிற பட்சத்துல சாக்லேட் வாங்கி சாப்பிடுவாங்க, இல்ல சிலர் உண்டியல்ல போட்டு சேர்த்தும் வைப்போம். ஆனா அந்த சில்லற காசை எந்த இடத்துல தயாரிச்சிருக்காங்கன்னு இதுவரை பாத்திருக்கோமா? இனிமே எப்படி பாக்குறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்தியால நாணயங்கள் தயாரிக்கப்படுற 4 முக்கிய இடங்கள்னு பார்த்தா மும்பை, கொல்கத்தா, ஹைதராபாத் அப்புறம் நொய்டா. ஒவ்வொரு நாணயங்களையும் அடையாளம் கண்டுபிடிக்க ஸ்பெஷலான குறியீடுகளை யூஸ் பண்றாங்க. அப்படி அந்த நாணயத்துல அச்சிடப்பட்ட வருஷத்துக்கு கீழே சின்ன புள்ளி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது நொய்டால அச்சிடப்பட்டது. அதே நட்சத்திர வடிவ குறியீடு இருந்துச்சுன்னா அது ஹைதராபாத்லயும், வைரம் இல்ல சாய் சதுர வடிவத்துல குறியீடு இருக்கு அப்படின்னா அது மும்பையிலயும் அச்சிடப்பட்டது. அதே ஒண்ணுமே இல்ல அப்படின்னா அது கொல்கத்தால அச்சடிக்கப்பட்ட நாணயம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: முன்னாடிலாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போகுது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றது சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
4: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. பல ஆண்டுகளா ஆன்மீக பயிற்சி எடுத்த இளைஞன் ஒருவன் ஞானி ஒருத்தரை சந்திச்சு ஞான உபதேசம் பெறுவதற்காக அவர் முன்னாடி வந்து நின்னானாம். அவனை பார்த்ததும் ஞான உபதேசம் பெற வேண்டுமா அப்படின்னா சில கேள்விகளுக்கு நீ பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னாரா ஞானி. தயார் நிலையில இருந்தானா இளைஞன். முதல் கேள்வி, மனித உடல் உறுப்புகளிலேயே மிக சிறந்த உறுப்பு எது அப்படின்னு கேட்டாராம். உடனே கொஞ்சமே யோசிக்காம நாக்கு அப்படின்னு பதில் சொன்னானாம். அப்படியானால் மனித உடல் உறுப்புகளிலேயே மிகவும் மோசமான உறுப்பு எது அப்படின்ற கேள்வியை கேட்டாராம். அதற்கும் கொஞ்சமும் யோசிக்காம நாக்கு அப்படின்ற பதில தான் சொன்னானா. இரண்டிற்கும் ஒரே விடைதானா அப்படின்னு கேட்டாராம் குரு. ஆம் குருவே, இரண்டிற்கும் ஒரே விடைதான். எப்படி சொல்லுகிறாய் அப்படின்னு கேட்டாராம். குருவே, மனதில் அருளும் அன்பும் பொழியும் போது இனிமையான வார்த்தைகள் வெளிப்படுகிறது. அதே மனதில் ஆவேசமும் கோபமும் நிறையும் பொழுது பிறர் மனம் நோகும்படியான வார்த்தைகள் வெளிப்படுகிறது. ஆக ஆறுதலான அன்பான வார்த்தைகளை கொடுத்து சிறந்த உறுப்பாகவும், பிறர் மனதை நோகடிக்கக்கூடிய வார்த்தைகளை கொடுத்து மிக மோசமான உறுப்பாகவும் செயல்படுவது நாவு மட்டும்தான் அப்படின்னு பதில் சொன்னதும் குருவுக்கு ஒரே சந்தோஷம். இப்போ அவர் சொல்லாராம், இப்போ நான் இரண்டு கேள்விகளை கேட்க போறேன், அந்த இரண்டு கேள்விகளுக்கும் ஒரே பதில் தான் வரும், அந்த விடையை உன்னால சரியா சொல்ல முடியுமான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய இரண்டு கேள்விகளை முன் வச்சாராம். அது என்ன கேள்வி, அதற்கான விடை என்ன, அதெல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுவரை இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: எனக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு. அதானே, அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணிக்கு கரண்ட் போகுது. அதானே, அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன, புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க. அதானே,
2: அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: எப்பா நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பு பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்புப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாலா மாலா, இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட்டு தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
1: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. ஞானி ஒருத்தர் கிட்ட ஞான உபதேசம் வாங்குறதுக்காக இளைஞன் ஒருத்தன் வந்து நின்னான். அவனும் பல ஆண்டுகள் ஞான உபதேசங்களை வாங்கிட்டே இருக்கக்கூடிய சிறந்த சீடன்னு சொல்லலாம். ஆக அவனுடைய அறிவை சோதிக்கும் விதமா குரு இரண்டு கேள்விகளை முன்வைக்கிறாரு. இரண்டு கேள்விகளுக்கும் ஒரே பதிலை கொடுத்து அதற்கான விளக்கத்தையும் கொடுத்தான். ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு ஞானி. நான் கேட்ட ரெண்டு கேள்விகளுக்கும் ஒரே பதில் கொடுத்த இல்லையா, இப்போ நான் இரண்டு கேள்விகளை கேட்க போறேன், அந்த இரண்டு கேள்விகளுக்கும் ஒரே பதில் தான் வரும், அதை உன்னால கண்டுபிடிச்சு சரியா சொல்ல முடியுமான்னு பார்க்கலாம் அப்படின்னு அடுத்த கேள்விகளை முன்வைக்கிறாரு. முதல் கேள்வி என்னன்னா, இந்த உலகில் விலை மதிப்புடையது எது, இந்த உலகில் விலை மதிப்பற்றது எது, அதுதான் அந்த இரண்டு கேள்விகளும். கொஞ்சமா எதிர்பார்க்கல அந்த சீடன், ஆனாலும் உடனே பதில் சொல்ல ஆரம்பிச்சான். குருவே, நீங்கள் சொன்னது போல் இரண்டிற்கும் ஒரே விடைதான், விடை உபதேசம். ஒருவர் வேண்டும் போது கிடைத்தால் மன நிம்மதி கிடைக்கிறது, அப்படிப்பட்ட உபதேசம் விலை மதிப்புடையதாகிறது. ஒருவர் வேண்டாத போது கிடைக்கும் போது உபதேசங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை, உதாசீனப்படுத்தப்படுகிறது, விலை மதிப்பற்ற உபதேசமாக மாறிவிடுகிறது அப்படின்னு பதில் சொன்னானா. ரொம்பவே சந்தோஷப்பட்டார் குரு. அதுக்கப்புறமா அந்த ஞானி, உனக்கு இனிமேல் உபதேசங்கள் தேவையில்லை, அறிந்து கொள்ள வேண்டிய நல்ல வழிகளை அறிந்து ஐம்புலன்களை அடக்கி நற்பண்புகளுடன் வாழக்கூடிய இளைஞன் நீ என்பதை நான் அறிந்து கொண்டேன், ஆனாலும் அடக்கத்துடன் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும், எனக்குடைய உனது ஆர்வத்தையும் பாராட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஆசீர்வாதம் கொடுத்து வழி அனுப்பி வச்சிட்டாராம். ஆமா நேர்களை, நாமளும் கூட நம்ம வாழ்க்கையில அறிந்து கொள்ள வேண்டியவற்றை அறிந்து அதற்கேற்ப அடக்கத்துடன் நடந்து கொள்ளும் போது அப்படிப்பட்ட பண்பால் பாராட்டுகள் குவியும், சிறப்பான வாழ்க்கை அமையும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மரியம் அஸ்மா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நடந்ததெல்லாம் நடந்ததெல்லாம் அங்கு நிகழ்ந்ததெல்லாம் மனம் மறந்திட முடிந்திடுமோ? நடந்ததெல்லாம் அங்கு நிகழ்ந்ததெல்லாம் மனம் மறந்திட முடிந்திடுமோ?

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 7 மணி.

0: சுரேஷே, வா அப்படியே போய் ஒரு டீ குடிச்சிட்டு வருவோம்.
1: ரமேஷ், வயிறு கலக்குற மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணினா டாய்லெட் போயிட்டு வந்துருவேன்.
0: அட வாப்பா, கடத்தருவுல போய் டீயை குடிச்சிட்டு கடற்கரை பக்கமா ஒதுங்கலாம்.
1: தப்பு ரமேஷ், நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. 1 கிராம் மனித கழிவுல 1 கோடிக்கு மேல பேக்

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு சிறப்பான நல்ல நாள் வந்து தொடங்கிடுச்சு. இந்த நாள் எல்லாருக்கும் ஒரு இனிய நாளாக அமையட்டும் அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியை வந்து தொடங்கிடலாம். நீங்கள் இணைஞ்சிருக்கிறது நம்ம பாமன் நேசக்கரங்களாக இருக்கட்டும் என்ன கடலோ சேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேச வந்திருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ நம்ம நிகழ்ச்சியோட முதல் பதிவாக இன்றைக்கான வானிலை தகவல் வந்து தெரிஞ்சுக்கலாம். வானிலை அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது 15 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சமாக 23 கிலோமீட்டர் வரை வந்து காற்று வந்து வீசக்கூடும் சொல்லியிருக்காங்க. சாயங்கால நேரத்தில் நல்ல காற்று வந்து வீசுது. ரொம்ப உண்மையில இந்த வெயிலுக்கு இந்த காற்றுங்கிறது ரொம்ப உதவியாக தான் வந்திருக்கு. ஏன்னா நாங்கள் விளையாடனா வந்து போவோம், விளையாட போகும்போது நல்லா காற்று அடிக்குது. வெயிலே இருக்கிற மாதிரி தெரியல, அவ்வளோ 3 மணிக்கு விளையாண்டுட்டு இருந்தாலும் அவ்வளோ வெயில் வந்து தெரியல. நல்லாயிருக்கு, இவ்வளோ வந்து காற்று அடிக்குது. தென்மேற்கு திசையிலேருந்து அடிக்கிற காற்றுக்கு ஒரு நன்றி. இப்போ மழை வருமா அப்படின்னு கேட்டால் மழைக்கான வாய்ப்புகள் பெரிய அளவில் வந்து கிடையாது. வெப்பநிலை அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸ். இதுதான் இன்றைக்கான வானிலை தகவல். ஒரு நல்ல ஒரு வானிலை தான் இருக்குது பார்க்கறதுக்கு. இந்த வானிலைக்கும் மீண்டும் ஒரு நன்றி தெரிவிச்சுட்டு இந்த நாள் உங்களுக்கு இனியதாக அமையட்டும். இப்போ அடுத்த பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடலோ சேஃபம் 90.4.

0: மே மாசத்தை மார்வெல்லஸா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் ஹாட்டான ஆஃபர்ஸ். உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், பல எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ். ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு டொயோட்டாவின் ரூமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
1: அண்ணே, மாடியில என்ன பண்றீங்க?
2: அனுஜோட அக்யூப்ரஷர் கூல் ரூஃப் டைல்ஸ்ல நடந்து பிரஷர் பாயிண்ட் ஆக்டிவேட் பண்ணி பிளட் சர்க்குலேஷனை என்ஹான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது 85% சன்லைட்ட ரிஃப்ளெக்ட் பண்ணி ரூமை கூலா வச்சுக்குது. அண்ட் ஆன்டி ஸ்லிப் ஃபினிஷ் சேஃப்டியும் இருக்கு.
3: அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
4: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
5: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
4: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
6: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கடலோசை எஃப்எம் 90.4
1: அனைவரும் தகவல்களோடு விழுப்புப்பாடு விழுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4

நேரம் சரியாக 7:21 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலூர் எஃப்எம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்கள்ட்ட பேசிட்டு இருக்குது நான் அலெக்ஸ் பாண்டியன். அடுத்ததா இப்போ கேட்டதும் கொஞ்சம் சங்கட்டமாக்குற, என்னப்பா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல வைக்கக்கூடிய ஒரு தகவல். என்ன தகவல் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம ஊரில் இந்த வெயில் தாக்கம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அதோடு சேர்த்து இன்னும் ரொம்ப ஒரு பிரச்சனையாக இருக்குது, அப்பப்போ நடக்கக்கூடிய அந்த மின்வெட்டுக்கள். மின்வெட்டு நேரங்கள் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. அப்பப்போ கரண்ட்டு வந்து போகுது, கரண்ட்டு போகுது வருது போகுது வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஜாலியாக வந்திருக்கு. கரண்ட்டுக்கு வந்து ஒரு குஷியாக இருக்குது இந்த டைமில். அப்படி இருக்க சமயத்தில் போயிட்டு வர்றது தானே உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது, வரவே வராது அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி நம்மளோட மண்டபம் துணை மின் நிலையத்தில் உள்ள நிறைய பகுதிகளில் ஒரு பராமரிப்பு பணி வந்து நடக்கிறதுனால காலையில் 10 மணிலேருந்து சாயங்காலம் 3 மணி வரை கரண்ட்டே வராதான். இன்றைக்கி வந்து கரண்ட்டு இருக்காது அப்படிங்கிற தகவலை வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் ஏற்கனவே வெக்கைக்குள்ளே வந்து இருக்கிற நமக்கு இது இன்னும் கொஞ்சம் ஒரு ஜாலியான ஒரு விஷயமா வந்துருக்கும். கரண்ட்டு வந்து இருக்காது. அதனால் இன்னும் முக்கியமாக நீங்கள் காலை வேலைகள் எல்லாத்தையும் பார்த்து வைங்க. தண்ணி பிடிச்சி வச்சுருங்க, மறக்காமல் மோட்டரை போட்டு டப்பு டப்புன்னு எல்லாரும் தண்ணியை பிடிச்சி வீட்டில் எல்லா பாத்திரத்தையும் நிரப்பி வச்சுருங்க. குளிக்கணும் அப்படின்னா தண்ணி வராது அப்படிங்கிற மட்டும் சொல்லிக்கிறேன். காலைல 10 மணிக்கு வந்து போயிடுமா எந்தெந்த பகுதிகளில் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது, நம்ம பாம்பன் அக்கால் மடம் அங்கே தொடங்கி ஐயந்தோப்பு தரவைத்தோப்பு குந்துகால் கே நகர் அங்கே இருக்கக்கூடிய பகுதிகளில், அதாவது நம்ம பாமனை கரெக்டாக நம்ம பாமனை சுற்றி எங்கேயுமே வந்து கரண்ட் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தங்கச்சி மரத்தில் கரண்ட் இருக்கும், ஃபோன் சார்ஜர் போடுறோன்னா தங்கச்சி மரத்தில் யார் வீட்டுக்காச்சும் சார்ஜ் போட்டுக்கோங்க. இப்போதைக்கும் இதுதான் முக்கியமான ஒரு தகவலாக வந்து இருக்குது. கரண்ட்டு இன்றைக்கி போயிடும், இன்றைக்கி சடோன் சாயங்காலம் 3 மணிக்கு தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் இந்த நேரத்தை பயன்படுத்திங்க, காலை நேரத்தை பயன்படுத்திங்க. இப்போ அடுத்து பாடல் வந்துட்டு இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடலோசி எஃப்எம் 90.4.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துலதான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவரு பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்தினவங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல, இது ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க, பெரிய ஆளுக சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
4: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.
0: நேரம் சரியாக 7:30 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோ சேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான், அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா நம்மளுடைய இந்த பள்ளிகளோட திறப்பு. இந்த திறப்பு வந்து எப்போ இருக்கு, இன்னைக்கு வந்து அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது, ஏற்கனவே வந்து June 1st வந்து திறக்கப்படலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. சொல்லும் போது நம்ம வெயில் வந்து கொஞ்சம் அதிகமாயிட்டு, சரி நான் பார்த்துக்கிறேன் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இன்னொரு 2-3 லீவை வந்து சேர்த்து தர்ற மாதிரி இப்போ அந்த டேட்டை வந்து தள்ளி வச்சுருக்காங்க. அதாவது நம்ம சூரிய ஒளியின் காரணமாக, வெப்பத்தின் காரணமாக, இந்த கோடை வெயிலின் காரணமாக வந்து பள்ளிகளோட திறப்பு வந்து கொஞ்சம் தள்ளி போயிருக்கு. எப்போ வந்து தள்ளி போயிருக்கு அப்படின்னா, கொஞ்ச நாள் தான், ஒரு 3 வந்து தள்ளி போயிருக்கு. June 1 பதிலாக June 4, அதாவது வியாழக்கிழமை, அடுத்த வேற வியாழக்கிழமை வந்து பள்ளிகள் வந்து திறக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு 8 வந்துருக்கு ஸ்கூல் வந்து ரீ ஓப்பன் ஆக. அப்படி ஸ்கூல் ரீ ஓப்பன் ஆகும்போது நம்மளோட பள்ளிகள் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து இருக்கா, சுகாதாரம், குடிநீர் வசதிகள், போக்குவரத்து எல்லாமே கரெக்டாக வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆய்வுகள்லாம் இப்போ பண்ணிட்டு இருக்காங்களா. இந்த தடவை எல்லா பள்ளிகளையும் வந்து பண்ணுவாங்க, கொஞ்சம் நல்லா கவனமாக வந்து இருக்கிறதுக்காக வந்து பண்ணுவாங்க. தண்ணி நிறைய பேர் வந்து நிறைய பேர் கிடைக்கணும், அவங்க ஸ்கூலில் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு வந்து வச்சுட்டுருக்காங்க. நீங்கள் உங்கள் ஸ்கூலில் வந்து தண்ணி இல்லை, இல்லாத ஒரு மண்பானையிலையோ இல்லை ஏதோ ஒரு பானையிலையோ ஒரு ஓரத்தில் வந்து தண்ணி வந்து வைக்க சொல்லுங்கள். நீங்கள் ஒரு மாணவராக இருக்கீங்க, நீங்கள் வந்து வீட்டிலேருந்து கொண்டு வரீங்க அப்படின்னா பரவாயில்ல. இருந்தாலும் நீங்கள் உங்கள் ஸ்கூலில் வீட்டிலேருந்து தண்ணி கொண்டு வர முடியாதவங்களுக்கு, தாகத்தில் இருக்கவங்களுக்கு கட்டாயமாக தண்ணி வேணும். இது வந்து டீச்சராக தான் வந்து பண்ணணும், தலைமை ஆசிரியராக தான் பண்ணணும் அப்படின்னா இல்லை. நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க, ஸ்கூலில் பார்க்கும்போது தண்ணி கேன் இல்லை, இல்லை தண்ணி குடம் இல்லை அப்படின்னா போய் தலைமை ஆசிரியர் போய் சொல்லுங்கள், இந்த மாதிரி தண்ணி வைங்க, எங்களுக்கு தண்ணி தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு முழு உரிமையும் உங்களுக்கு வந்து இருக்குது, அது மறந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போக நல்லா படிங்க. இன்னும் 8 இருக்கு, இந்த லீவை என்ஜாய் பண்ணுங்க. இப்ப எடுத்து பாடல் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடலோசி FM 90.4.

0: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 7:42 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோஸ் எஃப்எம் 90.4 வெளுப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததான் இன்றைக்கான விளை நிலவரங்களை வந்து தெரிஞ்சுக்கலாம். விளை நிலவரம் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது நம்மளுடைய பெட்ரோல் டீசல் பெட்ரோல் லிட்டருக்கு 110 ரூபாய்க்கும் டீசல் 101 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுது. இன்னுமே உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சென்னை பகுதியிலேயே வந்து அதிகமாக வந்து ஆயிடுச்சு. சென்னையிலேயே இப்போ வந்து நார்மலாக வந்து 107 ரூபாய்க்கு விற்பனை செய்கிற அளவுக்கு வந்து டீசல் வந்து கூடிச்சு. அப்படின்னா அங்கேருந்து நம்ம ஊருக்கு வந்து பார்க்கும்பொழுது எக்ஸ்ட்ரா ஒரு 6 ரூபாய் 7 ரூபாய் வந்து உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் இங்கே போய் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. தங்க வடிவம் வந்து பார்க்கும்பொழுது 18 கேரட் 1 கிராம் தங்கம் 12,052 ரூபாய்க்கும், 22 கேரட் 1 கிராம் தங்கம் 14,730 ரூபாய்க்கும், 24 கேரட் 1 கிராம் தங்கம் 15,467 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. 8 கிராம் ஒருபன் தங்கத்தின் விலை 22 கேரட் 1,17,840 ரூபாய். விலை எந்த மாற்றமும் இல்லாமல் பல நாட்களாக அப்படியே தான் வந்து இருக்கு. இந்த 17, 18, 17, 18 தான் வந்து ரொம்ப நாளாக ஓடிட்டு இருக்கு தங்கம். ஏன்னா இந்த பக்கம் நமக்கு வந்து பெட்ரோல் டீசல் மேலே அதிக கவனம் இருக்கிறதுனால என்னன்னு தெரியல. நமக்கு அந்த பக்கம் தங்கம் வந்து அப்படியே தான் அந்த இருக்கு. ரேட் வந்து எதுவும் பெருசாக வந்து மாறல. அதே ரேட்டுகளை இன்னும் கொஞ்ச நாள் தொடருமா அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். சரி, இப்போ அடுத்த பாடல் வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடலோஸ் எஃப்எம் 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 8 மணி.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அழிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

பழைய நேரம் சரியாக 8:01 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோ சேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக விளையாட்டு தகவல் வந்து தெரிஞ்சுக்கலாம். விளையாட்டு தகவலோடு பார்க்கும் பொழுது, நேற்று ஒரு அருமையான ஒரு போட்டி ஐபிஎல் போட்டியில் அரையிறுதியில் தகுதி சுற்று ஒன்று வந்து நடந்துச்சு. இந்த தகுதி சுற்று ஒன்றில் யார் யார் விளையாண்டாங்க அப்படின்னா, பெங்களூரு மற்றும் குஜராத் இரண்டு அணிகள் வந்து விளையாண்டாங்க. இதில் முதல்ல பேட்டிங் பண்ண பெங்களூரு அணி 254 ரன்கள் வந்து அடிக்க 255 ரன் அடித்தா வெற்றி அப்படின்ற இலக்கோட களமிறங்கின நம்ம குஜராத் அணிக்கு அது ரொம்ப பெரிய இலக்காக வந்து மாறிடுச்சு. அதனால் அவங்க ரொம்ப சிரமப்பட்டுதான் விளையாண்டாங்க. நிறைய விக்கெட்டுகள்லாம் அதை விழுக 19 ஓவர்லேயே வந்து 162 ரன்னுக்கு ஹால் அவுட் ஆகிட்டு அவங்க வந்து தோத்துட்டாங்க. தோத்தாலும் வெளியே போவாங்களா அப்படின்னு கேட்டால் வெளியே போக மாட்டாங்க. நாளை கழிச்சு நடக்கக்கூடிய எலிமினேட்டர் 2 வந்து திரும்ப வந்து விளையாடுவாங்க. இப்போ இன்னொரு போட்டியாக என்ன போட்டி வந்து நடக்க போகுது அப்படின்னா, எலிமினேட்டர் 1 அப்படின்ற ஒரு போட்டி வந்து நடக்க இருக்கு. அந்த போட்டியில் எஸ்ஆர்எச் மற்றும் ஆர்ஆர் ராஜஸ்தான் இரண்டு அணிகள் இன்றைக்கி வந்து விளையாட போகிறாங்க. நம்ம இந்த ஆர்சிபி அணி ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப சந்தோஷமாக வந்து ஃபைனலுக்கு வந்து போயிட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய ஃபைனல் போட்டியில் ஆர்சிபியோட யார் விளையாட போகிறாங்க அப்படின்ற தீர்மானிக்க இன்னும் 2 போட்டிகள் வந்திருக்கு. அந்த 2 போட்டிகளில் முதல் போட்டி இன்றைக்கி வந்து நடக்கிறதுக்கு, இன்றைக்கி யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். வெற்றி பெற்ற ஆர்சிபிக்கு ஒரு வாழ்த்துக்கள். இப்போ எடுத்து பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடலோ சேஃபம் 90.4.

0: டைல்ஸ் வாங்க எங்க போனாலும் ஸ்டாக் அவைலபிலிட்டி இல்ல. பிரைஸும் நார்மல் விட ரொம்ப அதிகமா இருக்கு.
1: அட, நம்ம அனுஜ் ஸ்டைல்ஸ் மால்ல ட்ரை பண்ணு. அனுஜ்ல எப்போதும் ஸ்டாக் அவைலபிளா இருக்கும். இந்த கரண்ட் சிச்சுவேஷன்லயும் 30% ஆஃபர் தராங்க. சோ அஃபோர்டபிள் பிரைஸ்ல டைல்ஸ் பர்சேஸ் பண்ணலாம்.
2: அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
3: மே மாசத்தை மார்வலஸா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் ஹாட்டான ஆஃபர்ஸ். உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், பல எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ். ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு டொயோட்டாவின் ரூமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
4: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
5: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு

0: ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: நேரம் சரியாக 8:14 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோ சேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா வேலைவாய்ப்பு தகவல் ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கலாம். வேலைவாய்ப்பு தகவல் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது நேற்று TNPSCலேருந்து ஒரு வேலைவாய்ப்பு வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா, இப்போ யூபிஎஸ்சி தேர்வு ஒன்று வந்து தெரிஞ்சுக்கலாம். யூபிஎஸ்சி தேர்வு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கேப்டன் ராஜனை வந்து நான் வந்து லைனில் வந்து இருக்க சொல்லியிருந்தேன், அண்ணன் இந்த மாதிரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கால் கட் ஆயிடுச்சு. அண்ணோட திரும்ப பேசலாம். வணக்கம் அண்ணே.
1: இந்த விலை நிலவரம் மக்கள் நிலவரம் வந்து ஒவ்வொரு நாளும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா 5:30 to 8:00 வரை அந்த ஏலக்கடை இருக்கு. இன்றைக்கு நிறைய வள்ளங்கள் போவதனால கடற்கரை கொஞ்சம் டைட்டாவே இருக்கு, மீன்கள் கிடைக்கல. இருந்தாலும் பெரிய மீன்கள் நம்ம பக்கம் வரவிட்டாலும் சின்ன மீன்கள் வந்துருக்கு. சூவாரம் வந்து 100 ரேஞ்சில் போயிருக்கு. அடுத்த மீன்கள் வந்து சூவாரம் கொஞ்சம் பொடிச்சீஸ் 60 ரேஞ்சில் போயிருக்கு. அப்புறம் இந்த முரல் இந்த மாதிரி அதாவது அட்டமுரல்னு சொல்லுவாங்க, அட்டமுரல் வந்துகிட்டு இந்த சின்ன வலையில போயிட்டு வந்த மீன்கள் வந்துகிட்டு 250 ரேஞ்சில் வித்துருக்கு. ஓரா 100 வித்துருக்கு, 150 வித்துருக்கு, 250. பெரும்பகுதியாக எப்பவுமே ஓரா மீன் கரையோரமா போயிட்டு வரவங்களை வர்றதுனால அந்த ஓரா மீன் பெரும்பகுதியாக நம்ம அதை சொல்லிக்கிட்டே இருக்கோம். அது ஒரு 3 ரகமா சொல்றதுனா 250 ஓரா போயிருக்கு. அது இந்த வரி ஓரம் சொல்றது. அடுத்தாப்புல நம்ம சொல்ல போற மீன் பண்ணா மீன் கொஞ்சம் வந்திருக்கு. பண்ணா மீன் வந்து 260 70 ரேஞ்சில் போயிருக்கு. அடுத்து சூட மீன் வந்து 120 ரேஞ்சில் போயிருக்கு. கொஞ்சம் ஒரு 2-3 நல்லா தான் போயிருந்துச்சு. 120 ரேஞ்சில் போய்கிட்டு இருக்கு மட்டச்சூடா, ஆனா பெரும்பகுதியாக சாலை இல்லை. தொண்டை கொஞ்சமாக வந்திருக்கு, தொண்டை வந்து 170 ரேஞ்சுக்கு நை போச்சு. கரவுளி மீன் வந்து 250 ரேஞ்சில் போயிருக்கு. என்ன கொஞ்சம் பருங்க ரவுளி பொடிசு கிடையாது. இது இந்த புயல கொஞ்சம் கொஞ்சம் வந்தமே. அப்புறம் அந்த கீழி, அப்புறம் அந்த அந்த மூட்டாங்கிலையும் சொல்லுவோம், அப்புறம் அந்த வங்கடை, இதுக்கெல்லாம் வந்து ஒரு 180 170 ரேஞ்சில் போயிருக்கு. அடுத்து கொஞ்சம் தண்ணி பண்ணா வந்துச்சு, தண்ணி பண்ணா வந்து ஒரு 180 ரேஞ்சில் வித்துருக்கு. அடுத்து விழுப்புரம் மீன் வந்து நம்ம விலைமீன் பொடி விலைமீன் 200 250 300 சைஸ் பாதியா 450 நம்ம இந்த ஏலக்கடை பகுதியில் வித்த மீன். இது ஏலக்கடை ரேட்டுமே நம்ம சொல்றது மட்டுமேனு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு நிறைய மீன்கள் வரல, இருந்தாலும் கொஞ்சம் தான் வந்திருக்கு. சொல்ற அளவுக்கு நிறைய மீன்கள் வரலன்னு சொல்றது நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம்.
0: சரிண்ணா, ரொம்ப நன்றிடா தகவல்களுக்கு.
1: நன்றியா.
0: நம்ம கேப்டன் ராஜாவுக்கு ஒரு ரொம்ப நன்றி வந்து தெரிவிச்சிடலாம். அண்ணன் நம்ம இன்னைக்கு நம்ம கூட கொஞ்சம் தாமதமாக இணைஞ்சாலும் ரொம்ப கரெக்டாக வந்து இணைஞ்சு இன்னைக்கான தகவல்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. அண்ணனுக்கு நன்றி. இப்போ அடுத்த பாடல் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நம்ம கடலோ சேஃபம் 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: விக்கல் வருது அப்படின்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, யாரோ ஒன்னு நினைக்கிறாங்க போல அப்படின்னு தானே சொல்லுவாங்க. உண்மையாவே யாராவது நம்மள நினைச்சா விக்கல் வருமா? அந்த விக்கலுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? விக்கல் வர்றதுக்கான காரணம், நம்ம மார்பு பகுதியையும் வயிறு பகுதியையும் பிரிக்க தசையால் ஆன ஒரு பந்தல் இருக்குது. அதோட பேரு தான் உதர விதானம். உதரம் அப்படின்னா வயிறுன்னு அர்த்தம், விதானம் அப்படின்னா பந்தல். இந்த உதர விதானம் முழுசா தசையால் ஆனது. அதே சமயம் உதர விதானத்துல ஏற்படுற ஒரு அன்னிச்சையான திடீர் அதிர்வு தான் விக்கல். மூச்சு இழுக்கிற தசைகளும் மூச்சை வெளிவிடக்கூடிய மூச்சு குழாய்களோட வாழ்வும் மூடுறதுனால அந்த காத்து அன்னிச்சையா வெளியேறும். அதுதான் விக்கல் சவுண்டுக்கான ஒரு காரணமாவும் இருக்குது.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: யார நம்புறதுனே தெரியலக்கா.
1: ஏன், என்னாச்சு?
0: ஆன்லைன்ல ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாங்க. நல்லா பேசணும், நல்லா பழகணும், எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஒரு நாள் நான் ஒரு ஆப் யூஸ் பண்றேன், அதுல எனக்கு நிறைய ஏர்னிங்ஸ் வருது, நீயும் ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க.
1: நீயும் உடனே பண்ணிட்டியா?
0: உடனே பண்ணல. ஆனா அவங்க எல்லாம் ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன், என்ன நம்ப மாட்டியா அப்படின்னு கேட்டாங்க. சரி, இவ்ளோ நல்லா பேசுறோம், சரியா தான் இருக்கும்னு ஆப் டவுன்லோட் பண்ணி அதுல கேட்ட காசையுமே சென்ட் பண்ணேன். அதுதான் நான் அவங்க கிட்ட கடைசியா பேசினது. அதுக்கப்புறம் அவங்கள ரீச் பண்ணவும் முடியல, சென்ட் பண்ண காசும் வரல.
1: ஆன்லைன்ல முகம் தெரியாத ஆளு நல்லா பேசுறாங்கன்னு அவங்க கேட்டதுக்காக பணம் அனுப்புவியா? ஆன்லைன்ல கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதுங்கறத புரிஞ்சுக்க.
0: இப்போதான்க்கா புரியுது.
1: சரி வா, சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இன்னொரு ஆள் பாதிக்கப்படாம தடுக்கலாம்.
2: நட்பு என்ற பெயரில் இணைய மோசடிகள் அதிகம் நடக்கிறது. பணத்தை அனுப்புவதற்கு முன் இது தேவைதானா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு, வெளுப்புப்பாடு. நம்ம கடல் ஓசை FM 90.4.

நேரம் சரியாக 8:30 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோ சேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக வேலைவாய்ப்பு தகவல் தெரிஞ்சுக்கலாம். வேலைவாய்ப்பு தகவல் அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது இந்திய ரயில்வே மீண்டும் வந்து ஒரு வேலைவாய்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க. இந்திய ரயில்வே வந்து ஒரு வேலைவாய்ப்பு வெளியிடுறாங்க அப்படின்னாவே ஆயிரக்கணக்கில் தான் வெளியிடுவாங்க. நிறைய பேருக்கு வந்து வேலைவாய்ப்பு மொத்தமாக வந்து வரும். இப்போ அப்படி மொத்தமாக 6565 இடங்கள், அதாவது 65 அப்படின்ற மாதிரியான ஒரு வேலை இடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் சிக்னலில் அங்கே இருக்கக்கூடிய பிரிவுகளில் வந்து வேலை பார்க்கக்கூடிய டெக்னீஷியன் கிரேடு அப்படின்ற ஒரு பிரிவில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டெக்னீஷியன் கிரேட் பி அப்படின்ற பிரிவில் மொத்தமாக வந்து நிறைய இடங்கள் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 6000 அதிகமான இடங்கள் வந்து இருக்குது. இந்த இடங்களில் வந்து சேர்றதுக்கு நீங்கள் ஐடிஐ டிப்ளமோவை படிச்சிருந்தாவே போதும். அது மட்டும் இல்லாமல் பிஇ பிஎஸ்சி முடிச்சிருந்தா கூட நீங்கள் வந்து போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐடிஐ படித்தவங்களுக்கு ஒரு நல்ல வேலைவாய்ப்பு நம்மளோட ரயில்வே துறையில் வந்து இருக்குது. இதில் வந்து நீங்கள் வந்து சேர்றதுக்கு ஆசைப்பட்டீங்க, ஒரு விண்ணப்பிக்க வந்து ஆசைப்பட்டீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கலாம். rrbchennai.gov.in அப்படின்ற இணைய முகரியில் இது 7 வரைக்கும் வந்து விண்ணப்பிக்க டைம் வந்து கொடுத்துருக்காங்க. July 29 வரைக்கும் டைம் வந்திருக்கு. நானும் அடிக்கடி வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ரயில்வே துறையில் போய் யாராச்சும் வேலைக்கு வந்து சேரணும்னு ஆசைப்பட்டீங்க, ஐடிஐ முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சுட்டு போகணுன்னா இது சூப்பரான ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கும். தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு, மருத்துவ பரிசோதனை இதெல்லாம் இருக்கும். ரொம்ப ஈஸியாக தான் வந்திருக்கும், அவ்வளோ கஷ்டமாகவும் இருக்காது. இதனால் வேலைக்கு ஆட்களை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே, நிறைய பேர் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நடத்தக்கூடிய தேர்வுகள். நிறைய பேர் நம்ம தமிழ்நாட்டில் இல்லாமல் வெளிமாநிலத்தில் இருந்து நிறைய பேர் வந்து சேருவாங்க. அதனால தான் அவங்களாம் நம்ம ஊர்களில் அங்கங்கே வந்து இருக்காங்க. நம்ம ஊர்க்காரங்களும் பார்க்குறது ரொம்ப அரிதாக வந்து இருக்குது. இந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி விண்ணப்பிக்கலாம். ஒரு வேலை வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது நிச்சயமாக நல்ல வேலையாக வந்து இருக்கும். இப்போ அடுத்து பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடலோ சேஃபம் 90.4.

0: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தகவல்களோடு விழுப்புப்பாடு. விழுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் சரியாக 8:41 ஆயிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பறிக்குமே வந்தாச்சு. இந்த நிறைவுப்பதில் ஏற்கனவே சொல்லியிருந்த ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து கரண்ட்டு கட், அதாவது மின்சார தடை வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் பாமன் பகுதியில் மட்டும்தான். எதுக்காக பாமன் பகுதி அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது, நம்மளோட பாமன் ரயில்வே ஃபீடர் ரோட்டில் வந்து சில பல மின்சார்ந்த பணிகள் வந்து பண்ணிருக்காங்க, பராமரிப்பு பணிகள் வந்து பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாமன் சுட்டு வட்டாரங்களில் இன்றைக்கி 10 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் கரண்ட் இருக்காது அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. அதனால் இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குது, இல்லை 1.5 மணி நேரம் வந்திருக்கு. இந்த 1.5 மணி நேரத்தை பயன்படுத்திட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான வீட்டு தேவைகள் எல்லாத்தையும் வந்து பண்ணி வச்சுங்க. வீட்டுக்கு தேவையான தண்ணி பிடிக்கிறது, வேறு ஏதாச்சும் வந்து சார்ஜ் போடணும்னா சார்ஜ் போட்டுங்க, என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் வந்து பண்ணிக்கோங்க. கரண்ட் இருக்காது, கரண்ட் போனதுக்கப்புறம் வந்து சிரமப்படாதீங்க அப்படிங்கிற மட்டும் சொல்லிவிட்டு, கொஞ்சம் வெக்கையாக தான் வந்திருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல, வெக்கையை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு பின்னாடி மரகிறாக இருந்துச்சுன்னா அது கீழே வந்து ஒரு சேரை போட்டு உக்காந்துங்க. இன்றைக்கி அப்படி தான் இருக்கும், காத்துருங்க. ஏன்னா வந்து பணிகளை வந்து பண்ணதுக்கு வந்து நம்ம உதவி பண்ணாதான் எந்த அசம்பாதங்களும் நடக்காமல் அவங்க நம்மளுக்கு எல்லா வேலையும் பார்த்து கொடுப்பாங்க. அதனால் காத்திருப்போம் இன்றைக்கி கரண்ட் வர்றதுக்கு. இப்போ இதோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கலாம். நீங்களும் நம்ம இணைந்திருந்தது நம்ம பாமன் நேசகரங்களாக இருக்கட்டளையின் கடலோசை எஃப்எம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருந்தது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ போயிட்டு மீண்டும் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நன்றி, டாட்டா, பை பை, சி யூ மக்களே.

0: வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசையம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாசம் தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது.
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன்புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் வெளியே விட போறேன்.
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும். இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும் டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி. விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மக்களுக்கு வணக்கம். மக்களுக்கான தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சி ஆரம்பிச்சாச்சு. உங்களுக்காக நான் தொகுத்து வழங்க வந்திருக்கேன். நேற்று நடந்ததை நினைக்காதே, நாளைக்கு நடக்கிறதை நினைத்து இன்று நகர்ந்து செல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சிக்குள்ளே போயிடுவோம். நேற்று மேட்ச்சு ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டு இருந்துச்சு. நான் கூட ஃபஸ்ட் பெய்ட் ஓயிங் பண்ணும்போது நினச்சேன், சரி ரைட்டு, இன்றைக்கி வந்து நம்ம குஜராத் டைட்டில்ஸ் தான் ஜெயிக்க போகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம பட்டிதார அடி அடின்னு அடித்து சும்மா விழுத்து விட்டாப்ளையில் 9 6 5 பவுண்ட்ரி 93 ரன்னு அழகா அப்படி அடித்து ஒரு மேட்சை முடித்தாப்புல, ஒரு இமாலய வெற்றிக்கு போயிருக்காப்புல. அதாவது போன வருஷமும் கோலி பெரியாயி ஃபஸ்ட்டில் இருந்தாங்க, இந்த வருஷமும் ஃபஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ போன வருஷம் மாதிரி இந்த வருஷமும் கப்பு வாங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சிகளை போயிடுவோம். உங்கள் விருப்பமானவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி விருப்ப பாடலை 7 0 9 4 4 3 9 9 9 9 இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்கள், வாய்ஸ் நோட் அனுப்புங்க, எஸ்எம்எஸ் அனுப்புங்க. ராமேஸ்வரத்திலிருந்து ஒருத்தர் வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காங்க, யாருன்னு கேட்போம்.
3: கடல் ஓசை வானொலி பணியாள மற்றும் தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியே விரும்பியருக்கு இருக்கும் பாடலை தொடர்ந்து வழங்கும் தங்கம் அண்ணன் அவர்களுக்கும் கடல் ஓசை நேயருக்கும் இனிய காலை வணக்கம். அந்த ஒரு நிமிடம் என்ற படத்தில் பச்சவந்தியே கேடா என்ற பாடலை ஒளிவருக்கும் ராமேஸ்வரம் லட்சுமணத்த ரவி. நன்றி.
2: கமலஹாசன் அவங்க நடித்த அந்த ஒரு நிமிடம் அந்த படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. இந்த பாடல் வந்து உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். அதாவது நம்மளை ஒரு ஏமாத்துனவுகளுக்கு முன்னாடி நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்காண்டி, ஏமாத்துனவுகளுக்காண்டி இந்த பாடலை வந்து கமலஹாசன் சார் ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பார் எல்லார்த்தமாக. அடுத்து ஹீரா அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு கடலோசைக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு அமைதி படத்திலிருந்து ஒரு அழகான பாடலும் கேட்டிருக்காங்க. இரண்டு பாடல்களும் வருது, இணைஞ்சிருங்க. இது நமது கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க. நீங்களும் வாழ்த்துக்களோடு வாங்க.

0: எடுத்து நல்லா சாப்பிட்டுருக்கலாம். எங்களை மாதிரி சின்ன பசங்களுக்கு கடல் வளத்தை காப்பாத்த அப்பா அம்மா தானே சொல்லி தரணும். அதை விட்டுட்டு இப்படி பண்ணா நான் மீன் பிடிக்க போகும்போது மீன் மாட்டாது, பிளாஸ்டிக்கும் சொரியும் தான் மாட்டோம். இனிமே ஆமையை பிடிக்க வேணாம்னு அப்பாட்ட சொல்லுங்க. அதை காப்பாத்தி அப்பாவுக்கு கடல் காப்பான் விருது வாங்கி கொடுத்து பெருமை சேர்க்க போறேன். இதை நீயே சாப்பிடு.
1: டேய் ராஜு போகாதடா, இனிமே வைக்க மாட்டேன்.
2: ஆமா மாதிரி அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களை காப்பாத்துங்க. அதை வீடியோவா எடுத்து கடல் ஓசையின் வாட்ஸ்அப் எண்ணான 709-443-9999 அனுப்புங்க. கடல் காப்பான் விருது பெறுங்க, கூடவே 1000 ரூபாய் பரிசும் உண்டு. சமுத்திரம் பழகுவோம், கடல் வளம் காப்போம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சம்மர்னா ஹாட் கூல் ரூஃப் டைல் வாங்கி அதை சமாளிக்க அனுஜ் ஸ்டைல்ஸ் மால் தான் சரியான ஸ்பாட். அனுஜ் ஸ்டைல்ஸ் மால்.
1: மே மாசத்தை மார்வலஸா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் ஹாட்டான ஆஃபர்ஸ். உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், பல எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ். ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு டொயோட்டாவின் ரூமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
2: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
3: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
2: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
4: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
6: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.
7: ஒன்பது மணி 16 நிமிஷத்துல பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியிலே தாங்க, நிகழ்ச்சிக்காக உங்கள் தங்கம். அதாவது நம்ம மீன்களில் பல வகை மீன்கள் நம்ம வந்து பார்த்துருக்கோம், ஆனால் தண்ணியில் வந்து சாக்கடிக்கிற மீன் பார்த்துருக்கீங்களா? இதுக்கு பேர் வந்து எலக்ட்ரிக் ஹீல், அதாவது விலங்கு மீன், பாம்பு மாதிரி இருக்குமா இந்த மீன். இந்த மீன் வந்து அமெரிக்காவில் தான் இருக்கான், அமேசியான் மற்றும் ஆறுகளில் இந்த மீன் இருக்குதான். இந்த மீனுக்கு வந்து 80% வந்து கரண்ட் இருக்கான், அதாவது ஓ சின்ன சின்ன செல்லுகளில் கொஞ்சம் இருக்கு, சின்ன சின்ன செல்களை ஃபுல்லாக சேர்த்து ஒரு 80% வந்து கரண்ட் வச்சுருக்கான். ஒரு பேட்ரிக்கு ஈக்குவலாக இந்த கரண்டு இந்த மீனை தொட்டாவே சாக்கடிக்குமா. இந்த மீன் வந்து ஏன் இந்த கரண்டை வச்சுருக்கு அப்படின்னா, சில மீன்களை இந்த இதை வச்சு வேட்டையாடும், எதிரிகளை வந்து நீட்டாக வந்து அடிக்கிறதுக்கு இந்த மீனுக்கு வந்து ஒரு சக்தி இருக்குது. அதுக்கு தேவையான மீன்களை சுற்றி வளைச்சி அதுவும் சாப்பிட்டுக்கிறோம். மனிதர்களுக்கு வந்து இதனால் பயனில்லை அப்படின்னு சொன்னாலும் இது வந்து கொஞ்சம் நம்ம எச்சரிக்கையாக தான் இருக்கணும். ஏன்னா அடிக்கிற இதில் வந்து நம்ம தசைகள்லாம் இது பண்ணி நம்மளுக்கு ஆபத்தும் உண்டாக்குற ஒரு இதுக்கு நிலைமைக்கு இருக்கு. அதனால இந்த மீன் இருக்கு அப்படிங்கறது வந்து உண்மையிலேயே ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு அடுத்து ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காங்க, யாருன்னு கேட்போம்.
8: தங்கமான மாமாவுக்கு தங்கமான காலை வணக்கம். என்னோட பேர் சுகாஷினி, நான் திருச்செங்கோட்டில இருந்து பேசுறேன். பாடல் வந்து என்னிசை பாடி வரும் பாடல் போடுங்க எங்க அம்மாக்காக. நன்றி, வணக்கம்.
7: நன்றிமா. திருச்செந்தூர்ல திருச்செங்கோட்ல இருந்து சுகாசினி அவங்க தான் பேசியிருந்தாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு வந்திருக்காங்க. அவங்க அம்மாவுக்காண்டி ஒரு அழகான பாடல் ஒன்று கேட்டிருக்காங்க, துள்ளாத மனமும் துள்ளும். அந்த படத்துலேருந்து சித்ராமா வாய்ஸில் ஒரு பாடலும் கேட்டிருக்காங்க. சாந்தி அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லிட்டு கடலோசைக்கும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு மன்னன் படத்துலேருந்து ஒரு அழகான பாடலும் கேட்டிருக்காங்க. இரண்டு பாடல்களும் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க கடல் ஓசை பண்பலை 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: அடர்த்தியா முடி வேணும், நீளமா முடி வேணும், அதுவும் வெள்ள முடி வராம கருப்பாவே இருக்கணும் இப்படின்ற ஆசை நிறைய பேருக்கு கண்டிப்பா இருக்கும். இப்படி முடிய பத்தி யோசிக்கிற நாம முடி ஏன் கருப்பா இருக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கமா? இல்ல இல்ல, அத பத்தி தெரிஞ்சுக்கலாமா? நம்ம முடிக்கும் சரி, தோலுக்கும் சரி, அதுல இருக்கிற கலரை குடுக்கறது மெலனின் அப்படிங்கிற நிறமிதான். முடியோட கலருக்கு காரணம் இரண்டு வகையான நிறமி. ஒன்னு யூ மெலனின், இது முடி கருப்பு பழுப்பு நிறங்கள்ல இருக்க காரணமா இருக்குது. அடுத்ததா பியோ மெலனின், இந்த நிறமை மூலமா தான் சிலருக்கு சிவப்பு நிறம் கொண்ட முடியெல்லாம் உருவாகுது. அதே எந்த நிறமும் இல்ல அப்படின்னா முடி வெள்ளையா மாறிடும்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: ஒன்பது மணி 30 நிமிஷத்தில் கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் அங்கே அடுத்து பிரபா அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு புலவன் படத்திலிருந்து ஒரு அழகான ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்து சமூகநாதன் பரமக்குடியிலிருந்து எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு காதல் ஓவியம் படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டிருக்காங்க. மக்களை இன்னைக்கு சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரை சிக்கன் 65 வந்து ரொம்ப நம்ம விரும்பி சாப்பிட்றோம். இந்த சிக்கன் 65 அது வந்து எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிற ஒரு கதை, ஒரு சூப்பரான ஒரு கதை ஒன்று இருக்குது, அதை வந்து நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். 1965 1 வந்து அன்றைக்கினும் புத்தாண்டு தானே. அப்போ அந்த புத்தாண்டில் என்ன செஞ்சுருக்காங்க, எல்லாரும் சாப்பிட வந்திருக்காங்க. இந்த நேரத்தில் வந்து நம்ம இந்தியா பாகிஸ்தானோட ஒரு சின்ன தகராறும் இருந்துச்சுன்னு வைங்களேன். அப்போ வந்து மாணவர்கள் இராணுவ அதிகாரிகள் எல்லாருமே வந்து சமைச்சிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே வந்திருக்காங்க. ரொம்ப நாளாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க கேட்டிருக்காங்க, அந்த இராணுவ அதிகாரி ஒருத்தர் கேட்டிருக்காங்க, அந்த ஹோட்டல் மேனேஜர் பேர் புகாரி, அந்த புகாரிட்ட கேட்டிருக்காங்க, இன்னைக்கு என்ன சமையல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே இவங்க அப்படியே இருந்து யோசிச்சுட்டு டக்குன்னு அந்த சிக்கனை வந்து எடுத்து, சிக்கன் துண்டுகள்லாம் நம்ம குழம்புக்கு வச்சுருப்போம்ல, அதை எடுத்து ஒரு பிரியாணியை போட்டு அதுக்கு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் போட்டு அப்படியே பிரியாணி மாதிரி ஆக்கிட்டாங்க. ஆக்கி கொண்டுட்டு போய் கொடுத்துருக்காங்க, சாப்பிடுங்கன்னு சாப்பிட்டு வா ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதை எடுத்து பார்க்க போது 1965 வந்திருக்கா. அப்போ இந்த 65 இங்கிட்ட எடுத்து இங்கிட்ட கோழியை எடுத்து சிக்கன் 65 அப்படின்னு வந்து அப்போ ஆரம்பித்தது. அப்போ வந்து மவுண்ட் ரோடாக இருந்துச்சு, இப்போ வந்து அண்ணா சாலையாக இருக்குது. அந்த மவுண்ட் ரோட்டில் உள்ள ஒரு பிரபல ஹோட்டலில் அந்த புகாரிங்கிறவர் தான் இந்த சிக்கன் 65 அப்படின்னு வந்து வச்சுருக்காரு. பாருங்கள், அப்போவே எவ்வளோ ஒரு மூலபத்தியெல்லாம் சிக்கனை எடுத்து இந்த 65 போட்டதுனால 65 வச்சு கோழி 65 அழகாக இருக்குல்ல. 2 பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நமது கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க.

0: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: இணைஞ்சிருக்கீங்க கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில. தாங்க அடுத்து ஒரு நேர் இருக்காங்க, நிறைவு நேர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ, வணக்கம்.
6: ஹலோ ஹலோ, வணக்கம் சார்.
5: ஆ வணக்கம் சார், யார், எங்கே இருந்து, உங்க பேரு, யாருக்கு வாழ்த்து, என்ன பாடல்?
6: நான் திருப்பத்தூர் மாவட்டம் சோழாப்பேட்டையில இருந்து பேசுறேன் ஐயா.
5: திருப்பத்தூர் மாவட்டம் சோழாப்பேட்டையில இருந்து ஐயா பேரு?
6: எனக்கு அந்த பாட்டுங்க, நான் என் பிறந்தல் உனது விழியில், அந்த பாடல் போடுங்க ஐயா.
5: எனக்கென்று வாழ்வது கொஞ்சம், எனக்கென்று வாழும் நெஞ்சம்,
6: எடுத்து கொடுத்தெல்லாம் பாடி முடிச்சிருந்தீங்க.
5: நன்றி சார், நன்றி சார், கண்டிப்பா கொடுத்தெல்லாம் கேட்டு மகிழ்ந்திருங்கள். கடல் ஓசை பண்பலை 90.4.
6: நன்றி சார், நன்றி சார், நன்றி சார்,
5: நன்றி. திருப்பத்தூர் மாவட்டம் சோழார்பேட்டையிலிருந்து ஐயா நாகேஸ்வரன் ஐயா, எனக்கு பிடித்த ஒரு டிஎம் சவுந்தரராஜன் அவங்க குரலே, புரட்சி தலைவர் அவங்க நடித்த ஒரு படத்தில் ஒரு அழகான பாடல் ஒன்று கேட்டிருக்காங்க. அடுத்து ஒரு தங்கச்சி மடத்திலிருந்து நம்ம கென்னடி அண்ணன் எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு நலந்தானா அப்படின்னு ஒரு அழகான பாடலும் கேட்டிருக்காங்க. ராதாக்கா அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்டுக்காண்டி ஒரு அழகான பாடல் கோகுலத்து சீதை, அந்த படத்திலிருந்து ஒரு அழகான பாடலும் கேட்டிருக்காங்க. இதோட நம்ம நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நேசக்கரங்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளர் நிவா வந்து ஒரு நல்ல தலைப்பை எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட வந்துட்டுருக்காங்க. பதில் சொல்லுங்க, பாடலை அல்லுங்க. மக்களே, மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெற்று சொல்லும் நான் உங்கள் தங்கம். பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைந்திருங்க கடல் ஓசை பண்பலை 90.4 வரட்டா.

0: வெல்கம் டு ஏபிசி ஆன்லைன் ஜாப்ஸ் ஃபேமிலி.
1: வாட்ஸ்அப்ல வீட்ல இருந்து வேலை பார்க்கலாம்னு ஒரு மெசேஜ் வந்துச்சு.
0: எஸ் மேடம், வீட்ல இருந்தே நீங்க நல்லா எர்னிங்ஸ் பண்ணலாம். உங்களோட ஒர்க் டைமை தாண்டி இதையும் நீங்க பண்ணீங்கன்னா உங்களோட ஒர்க்ல கிடைக்கிற சாலரியை விட இதுல அதிகமா பணம் கிடைக்கும்.
1: ஆனா போன்ல வர்றது நிறைய ஃபேக்கா இருக்குன்னு சொல்றாங்களே, எப்படி நம்புறது?
0: மேடம், நம்ம கம்பெனி மக்களுக்காகவே செயல்படுறது. இப்ப நம்ம கம்பெனில இருந்து நிறைய சம்பாதிச்ச எம்ப்ளாயிஸோட ஃபீட்பேக், சாலரி இன்சென்டிவ் டீடைல்ஸை ஷேர் பண்றேன், அப்புறம் நீங்களே நம்புவீங்க. அது மட்டும் இல்ல மேடம், நீங்க லாகின் பண்ணாவே 200 ரூபாய் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிரும். அப்புறம் என்ன,
1: லாகின் பண்ணாவே 200 ரூபாய் வந்துருமா? அப்ப உண்மையா தான் இருக்கும்
0: மேடம். உண்மைதான் மேடம். நம்ம குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணி ஒர்க் பார்த்து சாலரி வாங்குறதோட சேர்த்து உங்களோட இன்கமையும் 2 மடங்கு ஆக்கலாம். இப்ப 1000 ரூபாய் பே பண்ணா 5000 திரும்ப வரும், 5000 பே பண்ணா 20000 திரும்ப வரும். அப்புறம் என்ன, ரொம்ப ஈஸியா நீங்க லட்ச கணக்குல சம்பாதிக்கலாம் மேடம்.
1: ஓகே சார், நான் லாகின் பண்ணிட்டேன், 2000 ரூபாய் பே பண்றேன்.
0: அமௌண்ட் ரிசீவ் ஆயிடுச்சு மேடம். இதே மாதிரி தொடர்ந்து பெரிய பெரிய அமௌண்டா கட்டி நல்லா சம்பாதிங்க. பாய் மேடம். 1 week later.
2: Calling is either switched off or not reachable at the moment.
1: என்ன ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது? சரி, அக்கா கிட்ட சொல்லுவோம்.
3: ஹலோ
1: அக்கா, நான் சொன்னேன்ல 1000 ரூபாய் அனுப்புனா 5000 ரூபாய் வர்ற ஒர்க்கு, அதுல நான் 10000 வரைக்கும் சம்பாரிச்சேன். சரி, நல்லா காசு வருதுன்னு சேலரி அமௌண்ட்ல 30000 மொத்தமா போட்டேன். இப்போ அந்த நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருதுக்கா, ரொம்ப பயமா இருக்குக்கா, என்னக்கா பண்ணலாம்?
3: எவ்வளவுதான் படிச்சு படிச்சு சொன்னாலும் கேட்க மாட்டீங்கல்ல. சரி வா, சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம்.
4: நமது பண தேவையை புரிந்து கொண்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்ற பெயரில் பலர் மோசடியில் ஈடுபடுகின்றனர். உடனடியாக அதிக பணம் கிடைத்தால் அதை நம்பி ஏமாற வேண்டாம்.
5: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
6: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 10 மணி. சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10:01 தாங்க. நேயர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியுமே தொடங்கியாச்சு. நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட பேச போறது நானி வாஷினி. நாளுக்கு நாள் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிற இந்த ஒரு மாடர்ன் உலகத்துல டெக்னாலஜி சம்பந்தமான அறிவு மட்டுமே போதாது. ஸோ அப்படி மற்றவங்களுக்கு ஏற்றபடி மனசில் பட்டதை நம்ம தைரியமாக வெளிப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு தேவையானதே நம்மளுடைய தனித்திறமைகள் தாங்க. அதுலேயும் மற்றவங்களை விட நம்ம ஒரு படி மேலே காட்டுறதும் நம்மளுடைய திறமை தான். இன்னும் வர, அதாவது 30 வயசு வரையா இருக்கட்டும், ஏன் சிலர்லாம் 60 வயசு வர தன்னோட திறமை என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத பலரும் இருக்க தான் செய்கிறோம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ உள்ள அம்மா அப்பா நிறையா பேர் ஒரு குழந்தையோட 6-7 வயசுலேயே குழந்தைக்கு என்ன திறமை இருக்குது இல்லை எது மேலே அதிக ஆர்வம் இருக்குது அப்படின்றத டக்குன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிக்கிறது மட்டும் கிடையாது, அதுக்கான தனித்தனி கிளாஸ்லேயுமே சேர்த்து விட்டு அவங்கள இன்னுமே கொஞ்சம் மெருகுபடுத்துகிறாங்க. ஸோ நமக்கும் அப்படி சின்ன வயசுலேயே என்ன திறமை இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கலான்னு தோணுதுல. அப்படி தான் எனக்குமே பல வருடங்களாக தோணுது. இருந்தாலும் நம்மளே வந்து நமக்கு என்ன திறமை இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கல, கண்டுபிடிக்கணும் கண்டிப்பாக. கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி அடையணும் அப்படின்னா திறமைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா புதுசாக ஒரு திறமையை வளர்த்துக்கிறதுனால ஒருத்தவங்களுடைய தனிப்பட்ட நல்ல விஷயங்களும் சரி, பிற்காலத்தில் அதுவே தொழில் சார்ந்த வளர்ச்சியாகவும் அவங்களுக்கு கை கொடுக்கும். ஒரு சில சின்ன சின்ன திறமைகளை வளர்த்துக்கிறது ஈஸியாகவே தெரிஞ்சாலும், ஆனால் அதுக்குன்னு விடாமுயற்சி வேணும், கடினமான அர்ப்பணிப்பு வேணும், இன்னொன்று கடின உழைப்பு வேணும். இதெல்லாம் கண்டிப்பாக தேவைப்படும். ஒரு சில சவாலான திறமைகளுமே இருக்குது. ஆனால் இந்த கஷ்டமான திறமைகள் தான் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பாக நம்மளை கொண்டு போகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நமக்கு என்ன திறமை மேலே ஆர்வமாக இருக்குதோ அதை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நாமளுமே பிற்காலத்தில் ஷைன் ஆகும். அது மட்டும் கிடையாது, சின்ன சின்ன திறமைகளுக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு வேறு மொழி கற்றுக்கிறதா இருக்கட்டும், புதுசாக ஒரு கிட்டாரு பியானோ இந்த மாதிரியான இசை கருவிகள் வாசிக்கிறது இல்லை கோடிங் கற்றுக்கிறது இந்த மாதிரியான எல்லாருக்குமே ஒவ்வொரு திறமைகள்ன்றது இருக்கும். அது பாடுறதோ பேசுறதோ ஆடுறதோ கண்டிப்பாக அதை நாமளும் கற்றுக்கணும். நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னா அதை நாமளும் சொல்லி கொடுக்கணும். இன்னைக்கான நிகழ்ச்சியில் நாம் இதை பற்றி தாங்க பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது எல்லாருக்குமே ஏதோ ஒரு சின்ன திறமை அப்படின்றது இருக்க தான் செய்யுது. அதை பாடுறது ஆடுறது வரைகிறது இப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அதை இன்னுமே மெருகேற்றிக்கிற போதுமான பயிற்சி வகுப்புகள் அப்படின்றது நம்ம ஊரில் அந்த மாதிரியான வசதிகள்ங்கிறது கொஞ்சம் குறைவு தான். ஸோ அதை மேம்படுத்த என்ன செய்யலாம், இதுக்கான ஒரு தனி கிளாஸ் இருக்கு அப்படின்னா உங்களுடைய குழந்தைங்களை சேர்ப்பீங்களா, இதை பத்தி தான் இன்னைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சியுமே இருக்க போகுது. உங்களுடைய கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. இல்லை உங்கள் வீட்டு குழந்தைங்க இந்த மாதிரியான சிறப்பு வகுப்புகளுக்கெல்லாம் போகிறாங்க அப்படின்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அவங்க கற்றுக்கிட்டதுலாம் எப்படி இருக்குது, நீங்கள் என்ன ஒரு மாற்றத்தை பார்க்குறீங்க அப்படின்னு கூட நம்ம நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கிட்டிங்கன்னா நிகழ்ச்சி இன்னுமே ரொம்ப சுவாரஸ்யமான வகையில் போகும் அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததாக 2 பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: 90.4
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: டொயோட்டாவின் ஹாட்டான ஆஃபர்ஸ், உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், பல எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ். ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைலுக்கு அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு டொயோட்டாவின் ரூமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலை டொயோட்டாவை அணுகவும். ஆனமலை டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
1: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
2: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
3: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
0: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: நேரம் சரியாக இப்பொழுது 10:15 ஆச்சு. கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் இனிதா பிரகாசி மற்றும்
6: நிவாஷ்னி.
5: ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஏதாவது ஒரு திறமை கண்டிப்பாக இருக்கும். சில குழந்தைகள் வந்து நல்லா பாடுவாங்க, சிலர் வந்து அழகாக வரைவாங்க, சிலர் தைரியமாக பேசுவாங்க, இன்னும் சிலர் விளையாட்டில் சிறப்பாக இருப்பாங்க. திறமையை சரியான நேரத்தில் கண்டுபிடிச்சு ஊக்கப்படுத்தினா அவங்களும் இன்னும் நல்லா வளர்ந்து பெரிய சாதனை படைப்பாங்க. குழந்தைங்களோட உடல் மற்றும் மன வளர்ச்சிக்கு போதுமான உணவு, விளையாட்டு, ஓய்வு, கல்வி இதெல்லாம் தாண்டி தனித்திறமை அவசியம். திறமைகள்னா படிப்பு மட்டும் இல்லைங்க, பாடல், நடனம், ஓவியம், பேச்சு திறமை, விளையாட்டு எல்லாமே திறமைகள் தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை ஒளிஞ்சிட்டு தான் இருக்கு, அதை சரியான அடையாளம் பார்த்து கண்டுபிடிக்கணும். குறிப்பாக மெருகேற்றுறதுக்கான வழிகள் நம்ம ஊரில் கொஞ்சம் குறைவு தான். அதை உருவாக்க குழந்தைகளுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தலாம். முதல்ல அவங்களோட திறமைகளை கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் பாடல், நடனம், ஓவியம், விளையாட்டு மாதிரியான தனிப்பயிற்சி வகுப்புகள், போட்டிகள், பயிற்சி முகாம், கலை நிகழ்ச்சிகள் நடத்துகிற இடங்களுக்கு அனுப்பி குழந்தைங்களோட திறமையை வந்து இன்னுமே மெருகேற்றலாம். பெற்றோர்களும் சரி ஆசிரியர்களும் குழந்தைங்களை ஊக்கப்படுத்தி சரியான வழிகாட்டுதல் கொடுத்தா அவங்க தங்களோட திறமைகளை வளர்த்து நல்ல நிலைமைக்கு வர முடியும். முக்கியமாக அவங்களோட திறமையை வெளிப்படுத்துறதுக்கு பள்ளிகளில் கலை சார்ந்த பயிற்சிகள் ஏதாச்சும் நடந்தால் அந்த கிளாஸில் குழந்தைங்களை சேர்க்கலாம். ஸ்கூலில் இப்படி கலை சார்ந்த பயிற்சிகள் நடத்தலை தலைமை ஆசிரியர்கிட்ட அவங்களோட திறமைகளுக்கு வகுப்பு நடத்த சொல்லி கேட்கலாம். நம்ம குழந்தைங்களோட திறமைகளை பெற்றவர்களை விட ஆசிரியர்களுக்கு தான் அதிகமாகவே தெரியும். குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி திறமைகள் இருக்குதுன்னு கேட்டு அவங்களுக்கு பயிற்சிகள் கொடுக்கலாம்.
6: கண்டிப்பாக சரியான வழிகாட்டுதல்கள் இருந்துச்சு அப்படின்னா குழந்தைங்களுமே மெருகேறுவாங்க. அதுபடி தான் நானுமே ஒரு தகவல் வச்சுருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 15 வயசுலேயே ஐபிஎல்ல கலக்கிட்டு இருக்கிற சூரியவன்ஷியோட அந்த அசாத்தியமான வெற்றிக்கு பின்னால் இருக்கக்கூடிய அவங்க அம்மா அப்பாவோடைய அந்த பேரண்டிங் பற்றி ஒரு ரகசியம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நானுமே சொல்ல போகிறேன். அதாவது ஒவ்வொரு குழந்தைக்குமே ஒரு தனித்துவமான திறமை அப்படின்றது ஒளிஞ்சிருக்கும். அதை சரியான வயசில் கண்டுபிடிச்சிட்டாலே போதும், அவங்கள செதுக்கி நாம் வந்து இந்த உலகமே வியக்கிற ஒரு சாதனையாளரா மாத்திரலாம். அதுக்கு உதாரணமா இருக்கிறது இப்ப உள்ள இந்த சுட்டி பையன் வைபவ் சூரியவன்ஷி அப்படின்னு கூட சொல்லலாம். 13 வயசுலேயே ஐபிஎல்ல அறிமுகமான அவங்க வந்து 2 வருஷத்துல 2 சதம் அடிச்சிருக்காங்க, 4 ½ செஞ்சுரி போட்டிருக்காங்க, 77 சிக்ஸர் விளாசி உலக அளவுல உள்ள அந்த கிரிக்கெட் ரசிகர்களோட கவனத்தை வந்து தன் பக்கம் ஈர்த்திருக்காங்க. ஸோ அதுல வந்து சூரியவன்ஷியோட ஒரு விடாப்பிடியான ஒரு சாதனையாவே இருந்தாலும் அவங்களுடைய பெற்றோரோட ஒரு அசாத்தியமான உழைப்பும் சரி சரியான வழிகாட்டுதலும் ஒரு முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னே சொல்லலாம். அப்படி வைபவோட அப்பா மாதிரி ஒரு குழந்தைகிட்ட இருக்கிற அந்த தனித்துவமான திறமையை நாம் எப்படி அந்த குழந்தைக்கான ஒரு ஆரம்ப காலகட்டத்திலேயே கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே தொடர்ந்து கேட்டுகிட்டே இருங்க. ஏன்னா இப்போ வந்து அடுத்து 2 பாடல்கள் வரப்போகுது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
2: நேரம் சரியாக 10:29 தாங்க இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நானி வாஷ்னி. அடுத்ததா வந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நம்மளுடைய சின்ன வயசுலேயே நிறைய திறமைகள் வந்து நிறைய பேருக்குமே இருக்கும், அதை அப்பயே அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா நாமளுமே பெரிய சாதனையாளர் ஆகும். ஒன்று வந்து நம்மளுடைய ஆசிரியர்களாக இருப்பாங்க அப்படி கண்டுபிடிக்கிறது, இல்லைன்னா பெற்றோர்களாக இருப்பாங்க, ஒரு சில இடங்களில் குழந்தைங்களே வந்து நமக்கு இது மேலே தான் ஆசை அப்படின்ற மாதிரி ஒரு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் என்னாகும் அப்படின்னா, நம்ம தேடி போகக்கூடிய இடங்களில் அந்த பயிற்சி வகுப்புகள் இல்லை வந்து ஏதாவது ஒரு கிளாஸ் நடக்குதா அப்படின்ற மாதிரி நாமளும் தேடி போவோம். ஆனால் அப்படி தேடி போகும்போது இப்போ நம்ம ஊர்களில் அதுக்கான வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதை மேம்படுத்த என்ன பண்ணலாம், இல்லை இப்படி ஒரு தனியான சிறப்பு வகுப்புகள்லாம் இருக்குது அப்படின்னா உங்களுடைய குழந்தைங்களை சேர்ப்பீங்களா, இல்லை சேர்த்து விட்டுருக்கீங்க அப்படின்னா கூட நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் தாராளமாக பகிர்ந்துக்கலாம். அதுக்காக கால் பண்ணுங்க 709-443-9999. சின்ன வயசுலே நம்மளோட நம்ம வீட்டு குழந்தைங்களோட திறமை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முதல் விஷயமா இருக்கிறது கூர்ந்து கவனிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வைபவ் சூரியவன்ஷி அவங்களே ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். அவங்களுடைய ஒரு 4 இல்லை 5 வயசுல இருக்கும் போதே கிரிக்கெட் மேல அதிக ஆர்வம் இருக்கிறத அவங்களுடைய அப்பா தான் வந்து முதல்ல கவனிச்சிருக்காங்க. ஏன்னா சாதாரணமா விளையாடுறதுக்கும் ஒரு விளையாட்டோட மேல ஆழமான ஈடுபாட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறதா அவங்க அப்பா உணர்ந்து அப்பயே கண்டுபிடிச்சு புரிஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி நாமளும் நம்ம குழந்தைகளுக்கு எது மேல அதிகமான நேரம் செலவிடுறாங்க, ஏன்னா அது ஒரு படம் வரைகிறதா இருக்கலாம், இல்லை ஒரு மியூசிக்கை கேட்கறதா இருக்கலாம், இல்லை சும்மா புதிர்கணக்கெல்லாம் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயமா கூட இருக்கலாம். ஸோ அதை வெறும் பொழுதுபோக்குக்காக ஒரு விஷயமா பார்க்காம உன்னிப்பாக கவனிச்சோம் அப்படின்னா நாமளும் அவங்களுடைய சின்ன வயசுலேயே என்ன திறமை வச்சிருக்காங்க அப்படின்றத ஈஸியாக கவனித்து அடுத்தடுத்து அவங்கள வந்து மெருகேற்றலாம். ரிசர்ச் கேட் அப்படின்ற ஒரு ஆய்வு பக்கத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சாதனை படைச்ச பெரும்பாலான குழந்தைங்க வந்து 2-5 வயசுக்குள்ளேயே அவங்களுக்கு ஆர்வமான துறைகள் மேலே ஈர்ப்பை காட்ட ஆரம்பிச்சிருவாங்களாம். ஸோ வந்து அந்த ஒரு டைமில் நாமளும் நோட் பண்ண ஆரம்பித்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததாக களத்திலிருந்து நேயர் ஜோசப் அவங்க இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
3: வணக்கம் அண்ணா, உங்கள் பேர் என்ன?
4: என் பேர் ஜோசப்.
3: ஆனால் இப்போ நம்ம ஊருக்குள்ளே எல்லா ஊர்லேயுமே ஒவ்வொரு திறமையோட சில பசங்க வந்து இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சாதிக்கணுங்கிற ஆசை வந்து இருக்கும். ஆனால் அதுக்கு போதுமான ஒரு வசதிகள் வகுப்புகள்ங்கிறது நம்ம ஊரில் வந்து இருக்காது. அதை பற்றி உங்கள் கருத்துனே, நம்ம ஊரில் என்ன மாதிரியான விஷயங்களுக்குன்னா ஒரு வகுப்புகள் இருந்தால் நல்லாயிருக்கும்.
4: என்னென்னா கிரிக்கெட்டுக்கு வகுப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எல்லாத்துக்குமே வகுப்பு இருக்குது. கிரிக்கெட்டு, ஃபுட்பால், கிரிக்கெட்டை தவிர்த்து ஃபுட்பாலு, வேறு சலாம்பு கிளாஸுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இதில் கோச் இருக்காங்க, ஆளுக்கு இருக்காங்க, கூட்டு போகிறாங்க, வழி நடத்துகிறாங்க. ஆனால் நம்ம இதில் இல்லாதது அந்த கபடிக்கும் அந்த கிரிக்கெட்டுக்கு மட்டும்தான் இல்லைன்னு நான் நானுமே இப்போ ரீசெண்டாக செய்யறதுக்கு சின்ன பசங்கள்லாம் இப்போ ரோட்டோமும் விளாண்டுட்டு இருந்தாங்க, கூட்டு போய் இந்த கோயில் கப்பு கிரௌண்டில் வச்சு விளாட வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வாரமாக கூட்டு போய் ட்ரை பண்ணேன். 2 வாரமாக வந்தாங்க, அவ்வளோ ஆர்வமாக இருந்தாங்க, அடுத்து எப்போனா வருவீங்க அப்படிங்கிற அளவுக்கு கால் பண்ணுறேங்க. 1 வாரம் எங்கிட்ட ஆட்டோ இல்லை, அந்த ஆட்டோ இல்லாத டைமு அவங்க வரவே இல்லை. நான் அவங்க வீட்லேயே நம்பி விட மாட்டேங்க, ஆட்டோ வச்சுருந்தீங்கன்னா அவங்க ஆட்டோவில் ஏற்றிட்டு போய் கூப்பிட்டு போய் பழைய கொடுங்க, சும்மா நாங்கள் அனுப்ப மாட்டோம் அப்படின்னு அவங்க மைண்ட் தட்டு மாட்டாங்க. ஏன்னா அந்த ரோட்டை கிராஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு இதாக இருக்குது, பயமாக இருக்குது, அதனால நம்பி விட மாட்டேங்க. இவங்களுக்குமே கிரிக்கெட்டில் வர ஆர்வமாக இருக்குது, ஒரு பெரிய கோச் இருந்துச்சு அப்படின்னா இவங்களுமே நம்பி அனுப்புவாங்க, சரி அந்த கோச் பார்த்துக்குருவார். அது ஒன்று தான் இல்லை, நம்மளுக்கு கபடிக்கும் கிரிக்கெட்டுக்கும் கூட கோச்சு,
3: அவர் கோச் இருந்தால் நம்ம எல்லாத்தையும் மாற்றிடலாம், நம்ம நிறைய பேர் கொண்டு வரலாம் நினைக்கிறேன்.
4: ஆமாம், நம்ம ஊர்லேயும் இங்கேருந்து அனுப்புவோம் நம்மளை கிரிக்கெட்டில் விளையாடுறதுக்கு. நம்ம ஊரில் அது மட்டும்தான் இல்லை, மற்ற எல்லா ஊர்லேயுமே இருக்குது. ராமேஸ்வரத்தில் இருக்காங்க, ராம்நாட்டில் இருக்காங்க, மண்டபத்தில் கூட இருக்காங்க, பாமனில் கிடையாது. நம்ம
3: இப்போ இந்த விளையாட்டை தாண்டி வேற ஏதாச்சும் ஒரு நமக்குள்ள இருக்கக்கூடிய தனித்திறமையை வளர்த்துக்கணும்னா என்ன மாதிரியான விஷயங்களுக்கு வளர்த்துக்கலாம்?
4: நீச்சல் சொல்லிவிடுறேன், நீச்சல் நம்ம ஊரில் கிடையாதுன்னு நினைக்கிறேன். நீச்சல் சொல்லிவிடுறேன், தனித்திறமை வளர்த்துக்கலாம்.
3: நிச்சயமாக நம்ம ஊரில் ஒரு மீனவ கிராமம், மீனவர்களோட குழந்தைங்க நிறைய பேருக்கு நீச்சலே தெரியலை. அது எவ்வளோ முக்கியம் நினைக்கிறீங்க நீச்சல்லாம் நம்ம பகுதிக்கு கற்றுக்கிறது?
4: ரொம்ப முக்கியம். நம்ம மற்றவங்களோட உயிரை காப்பாற்றுறதுக்காக நம்ம நீயணும்னு அவசியம் இல்லை, நம்ம உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கே நம்ம நீயணும். நிறைய பேர் கடலுக்கு சின்ன பசங்க போகிறாங்க, அந்த கரையை ஆற்று வலையை விழுந்து இறந்துடுறாங்க, கடலில் தண்ணியில் விழுந்தோன்னே இறந்துடுறாங்க. அந்த அளவுக்கு தண்ணி முள்ள முக்கியது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் உயிரிழந்திருக்காங்க. அதனால நீச்சல் கத்துக்கிறது ரொம்ப நல்லது.
5: ரொம்ப அழகாக உங்களை கருத்துல பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுக்கு பாடல் எடுக்கும்
4: எதிர்த்து இல்லாம சாமி கூட
5: நன்றி நன்றி.
2: நம்மளுடைய நேயர் ஜோசப் அவங்க சொன்ன மாதிரி நம்ம ஊரில் குட்டி குட்டியான விஷயங்கள் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. கொஞ்சம் பெரிய ஸ்போர்ட்ஸுக்கான ஒரு பயிற்சி வகுப்புகள் கூட இருக்குது, ஆனால் கிரிக்கெட் சம்மந்தமாக பயிற்சி வகுப்புகள் இன்னும் வரல. அதே மாதிரி நீச்சல் சம்மந்தமான பயிற்சிகள் இருக்குது அப்படின்னா கூட ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா இந்த ஒரு லீவில் எல்லாருமே நம்ம வந்து ஏதோ ஒரு துணையோடு தான் நம்ம வந்து வீட்டில் உள்ள அம்மா அப்பா இல்லை வந்து அண்ணா இருக்காங்க அப்படின்னா போய் நீச்சல் கற்றுக்க முடியும். அதுவும் ப்ராப்பராக கற்றுக்குவோமா அப்படின்றது தான் தெரில. ஆனால் இந்த மாதிரி ஒரு பயிற்சி வகுப்புகள் இருக்கு அப்படின்னா நாமளும் கத்துக்கலாம். குறிப்பா நம்ம ஊர்ல பார்த்தோம்னா நிறைய கிளாஸ் இருக்கு. அபாகசா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும், கேரம், செஸ், ஏன் ஸ்கேட்டிங் கூட இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். காலையில எல்லாம் பார்த்தோம்னா இந்த குந்துகால் ரோட்ல நிறைய பசங்க வந்து ஸ்கேட்டிங் பண்ணிட்டு எல்லாம் வருவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஜாலியா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பயிற்சி வகுப்புகள்ல இருக்கு, அவங்களுக்கும் அது மேல ஆர்வமா இருக்கு அப்படின்னா நாமளுமே சேர்த்து விடலாம். அந்த மாதிரி சின்ன வயசுலயே அவங்களுடைய திறமையை கண்டுபிடிக்கிறதுல ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து வீட்டோட சூழலையுமே அந்த மாதிரி உருவாக்கிக்கணும். இதுக்கும் ஒரு மிக சிறந்த உதாரணம் வைபவ் தாங்க. ஏன்னா வைபவோட திறமையை உணர்ந்த அவங்களுடைய அப்பா உடனே வந்து ஒரு பெரிய கிரிக்கெட் அகாடமி நம்ம வந்து பையன் அனுப்பணும் அப்படின்லாம் கண்டிப்பா அனுப்பல. வீட்டிலேயே கிரிக்கெட் விளையாடுறதுக்காக ஒரு சூழலையுமே அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கான பயிற்சியையுமே ஆரம்பத்தில் அவங்க தான் கொடுத்துருக்காங்க. அப்படி குழந்தையோட திறமையை வளர்க்க ஆரம்பத்திலே நம்ம லட்சக்கணக்கில் தான் செய்யணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. வீட்டிலேயே அவங்களுடைய திறமையை வளர்க்குற மாதிரி சின்ன சின்ன கிட்டு இல்லை மியூசிக் கற்றுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு தேவையான ஒரு இடத்தை வந்து தனியா ஒதுக்கி கொடுக்கறது. இந்த மாதிரி நம்மளால முடிஞ்ச விஷயங்களை நாம பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அந்த கனவு அப்படின்றது களையாம அது அப்படியே தொடர்ந்து ஆர்வம் அதிகரிக்கும் அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததா பிரியாணி படத்துல இருந்து நம்ம நேயர் கேட்ட பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: நம்ம வீட்டில் உள்ள குழந்தைங்களோட திறமைகளை மேம்படுத்த என்னெல்லாம் செய்யலாம்னு தெரிஞ்சுக்கலாம். நேரம் சரியாக இப்பொழுது 10:45. நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கிறது நான் இனிதா பிரகாசி மற்றும்
6: நிவாஷினி.
5: நம்ம வீட்டில் உள்ள குழந்தைங்களோட திறமைகளை வந்து நம்ம குறிப்பாக பார்த்தோம்னா விடுமுறை மாதிரியான நேரங்களில் ஸ்கூலில் போடுற சம்மர் கேம்ப், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா பார்ட் டைமில் நடக்கிற குறுகிய கால கலைப்பயிற்சி வகுப்புகளில் குழந்தைங்களை சேர்க்கலாம். லைப்ரரி, சிறுவர் மன்றம், ஓவியம், கைவினை பொருட்கள் தயாரிக்கிறது, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிராஃப்ட் செய்கிற வகுப்புகளில் சேர்க்கலாம். தனித்திறமைகளுக்கு அதிக மதிப்பும் முக்கியத்துவமும் தர்றாங்க நம்ம ஊரில். முறையாக பயிற்சி கிடைச்சா பசங்களோட பொழுதுபோக்குக்கு திறமையாக மாறுறதோட அவங்களோட தனித்திறமையும் பல மடங்கு அதிகரிக்கும். அது மட்டும் இல்லைங்க, இது அவங்களோட எதிர்காலத்தில் ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அழுத்தத்தை குறைக்கும் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைங்களோட திறமையை அடையாளம் கண்டு ஊக்குவிச்சு அவங்கள வாழ்க்கையில் பெரிய சாதனைகளை படைக்க முடியும். இன்னொரு விஷயம், இன்னைக்கான குழந்தைகள் பார்த்திங்கன்னா நாளைக்கான நாட்டோட தூண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. குழந்தைங்களோட திறமைக்கு நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா நிறைய விளையாட்டு போட்டிகள் அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நடக்குது. அதாவது சிலம்பம், கராத்தே, மியூசிக், டான்ஸ், செஸ், அபாகஸ், இந்த மாதிரியான விளையாட்டு பயிற்சிகள் தனித்திறமைகளை குழந்தைங்கள்ட்ட இருந்து கண்டுபிடிச்சு அந்த வகுப்புகளில் நம்ம வந்து சேர்த்து விடலாம். குழந்தைங்களுக்கு விருப்பமான திறமைகளை தேர்வு செஞ்சு இந்த வகுப்புகளில் சேர்க்கலாம். இதை பற்றின தகவல்களை இன்னுமே பேசி தெரிஞ்சுக்கலாம். பாடல் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00.
2: ராமேஸ்வரவூர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நிபுணர்களோட கருத்துப்படி குழந்தைகளை ஒரே நேரத்தில் நிறைய கிளாஸ்க்கு வந்து இதை செய் அதை செய் அப்படின்னு அனுப்பி வைக்கிறத விட வீட்டிலேயே அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை சுதந்திரமாக செய்ய விட்டணும். ஸோ அந்த மாதிரி செய்ய விடும்போது தான் இயல்பான ஒரு திறமை வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த கிளாஸ் ரீதியான விஷயங்களை வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்றது நிபுணர்களோட ஒரு கருத்தாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு நேரம் சரியாக 11:05 தாங்க இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்கள் கூட பேசிட்டு இருக்கிறது நானி வாஷ்னி. எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒரு திறமை அப்படின்றது இருக்கும், அது சின்னதோ பெருசோ. ஆனால் அதை மெருகேத்திக்கிற இன்னுமே போதுமான வசதிகள் அப்படின்றது நமக்கு தேவைப்பட்டுட்டே தான் இருக்குது. ஏன்னா நம்ம ஊரில் அதுக்கான வசதிகள் ரொம்ப குறைவு தான். ஸோ அதை மேம்படுத்த என்ன பண்ணலாம், இல்லை வந்து இந்த மாதிரியான வகுப்புகள்லாம் இருக்குது அப்படின்னா உங்களுடைய குழந்தைங்களை வந்து சேர்ப்பீங்களா அப்படின்றத நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் நீங்களுமே பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் 709-443-9999. முதல்ல இந்த மாதிரியான பயிற்சி வகுப்புகள், அதுக்கப்புறம் ஸ்பெஷலாக அதுக்குன்னே ஒரு கோச்சு எக்ஸ்பர்ட்டு இப்படி நம்ம நியமிக்கிறதுக்கு முன்னாடி நாம் வந்து பெற்றோர்களாக குழந்தைங்களோட அந்த ஒரு கலைத்திறமைகளை கண்டுபிடிக்கிறது முக்கியம் இல்லையா. அந்த மாதிரிலாம் கண்டுபிடிச்சாச்சு அப்படின்ற ஒரு பட்சத்தில் நம்மளுடைய அர்ப்பணிப்பு இன்னுமே முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணமாக சூரியவம்சி அவங்கள எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏன் உங்களே சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இவங்க தான் வந்து ஒரு சின்ன வயசுலேயே ஒரு பெரிய சாதனை படைச்சிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்களுடைய 9 வயசு இருக்கும்போது சாதனையை பெருசாக்க கொஞ்சம் ஒரு பெரிய கிரவுண்டு தேவைப்பட்டிருக்கு. அதை வந்து அவங்க அப்பா ரியலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் கிராமத்திலிருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பாட்னா அகாடமியில் வந்து சேர்த்து விட்டுருக்காங்க. அதுவும் ஒவ்வொரு நாளும் விட்டு விட்டு தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்குமே தனித்தனியான வேலைகள் அப்படின்றது இருந்திருக்கு. கடைசியில் பார்த்துருக்காங்க இப்படி கூட்டிகிட்டு போனால் கண்டிப்பாக அவனும் ஒழுங்காக வந்து பயிற்சிலாம் எடுக்க முடியாதே அப்படிங்கிறத சொல்லிட்டு சொந்த தொழிலை வந்து கைவிட்டுட்டு அதுக்கப்புறம் மகனை வந்து இதுக்காகவே கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் இவங்க அப்பா அப்படின்னா இன்னொரு சைடு அவங்க அம்மா அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா காலையிலே எந்திரிச்சு 4 மணிக்கு அவங்களுக்கு அவசர அவசரமாக லஞ்செல்லாம் கட்டி கொடுத்து ஸோ அவங்கள அனுப்பிவிட்டு இந்த மாதிரியான பெற்றோர்களோட அர்ப்பணிப்பு குழந்தைங்களோட திறமையை வளர்க்க ஒரு மிக முக்கிய காரணம் அப்படின்றத சொல்லிட்டு இப்போ நம்ம கூட ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்
3: அன்பு தங்கை நிவாசினிக்கு வணக்கம். சேலம்
2: சொல்லுங்க. நான் இப்ப வந்து உங்களோட வீட்டுகள்ல வந்து குழந்தைகள்லாம் இருக்காங்களா?
3: கண்டிப்பா இருக்கிறாங்க.
2: அவங்கள்ட்ட என்ன மாதிரியான திறமைகள் இருக்கு அப்படின்னு என்னைக்காவது கண்டுபிடிச்சிருக்கீங்களா நீங்க?
3: என்னை விட அவங்க எங்க மகள் மருமகள் மகன் அவங்கதான் அதிகமா அவங்கள வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இருந்தாலும் நானும் என்ன பண்ணுவோம்னா தம்பி இருக்கிற நேரத்தை வீண் பண்ணாதீங்க, ஹோம்வொர்க் எழுதி சொன்னா கரெக்டா எழுதிக்கிட்டு
2: போனோம்
3: அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் சொல்லுவேன். ஏன்னா குழந்தைங்க கிட்ட எடுத்து
2: சொல்லுவேன்,
3: அவங்களும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க.
2: ஓகேனா.
3: ஆனா நீங்க சொன்ன மாதிரி குழந்தைங்கள சுதந்திரமாவும் விட்டுணும், அப்பதான் வந்து அவங்களோட மனநிலை ஒருநிலையா இருக்கும்.
2: கண்டிப்பா.
3: எந்த நேரம் பார்த்தாலும் படிடா எழுதுறா படிடா எழுதுறாதா ஸ்கூல்ல அவங்க தாயில போகலையே அவங்களுக்கு அதே தொந்தரவா மாட்டி ஸ்கூல்ல வந்துட்டு அதே தொந்தரவு. அதே மாதிரி ஸ்கூல்ல அவங்களும் ஸ்கூல்ல வந்து அவங்க டீச்சர் எல்லாம் சொல்லித்தராங்க, கொஞ்சம் ஃப்ரீயா விட்டு சொல்ல வேண்டிய நேரத்துக்கு சொல்லணும். அப்ப வந்து அவங்க அதுல மனசுல பதியும், அது கண்டிப்பா அந்த பாடம் வந்து மனசுல பதியுங்கிற பிரம்மம் என்னுடைய கருத்து.
2: ஓகேண்ணா. இப்ப வந்து ஒவ்வொரு குழந்தைக்குமே ஒவ்வொரு திறமை அப்படின்றது இருக்கும், ஆடுறது பாடுறது. இதுக்கான வகுப்புகள் வந்து உங்க ஊர்ல வந்து எப்படின்னா இருக்குது, நிறையவே இருக்குதா இல்ல கம்மியா தான் இருக்குதா?
3: இருக்குமா? இருக்குமா. எங்க இப்ப வந்து அன்னைக்கு காலம் வேறமா, இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா ஸ்கூல்லயுமே உங்களுக்கு அவங்க மிஸ்ஸே வந்து ஏன்னா நம்ம போய் நான் படிக்கும் போதெல்லாம் அந்த மாதிரி இல்ல. அப்படி சப்போஸ் பிள்ளைக்கு ஏதாவது டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட் அடித்தான் விடுவோம். அதே மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப நீங்க படிக்கும் போது கூட இந்த அளவுக்கு இருந்திருக்காரு. ஏன்னா டீச்சருங்கெல்லாம் பாடி ஆட்ட மாதிரி சொல்லித்தராங்க, நடிப்பு நடிப்போட சொல்லித்தராங்க. குழந்தைங்களுக்கு வந்து அது ஒரு ஆரோக்கியமாயிடுது. பட் என்ன பண்றாங்க,

0: நீங்க அரசு ஸ்கூல் பள்ளிக்கூடத்துல இந்த மாதிரி ஒரு சௌரியங்கிறது ரொம்ப குறைவா தான் இருக்கு. அது இப்ப என்னை மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் நாங்க ஒரு அந்த பெற்றோர் ஆசிரியர் கழகத்துல ஒரு உறுப்பினர், அதுல நாங்க என்ன பண்றோம்னா நாங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறோம், அதுக்கு இந்த மாதிரி உதவி நான் எங்க மூலியமா நாங்க ஸ்பான்சர் பண்றோம், அதுக்கு தேவையான வசதி எல்லாம் பண்ணி தரோம், இருக்கிற இடத்த நம்ம பயன்படுத்தி நம்ம பண்ணி கொடுக்கணுங்கிற மாதிரி நாங்கெல்லாம் ஒரு வழிகாட்டி எங்களுக்கு வேண்டியவர்கள் கொஞ்சம் வசதியில் உயர்ந்தவர்களா இருக்கிறாங்கன்னா அவங்கள வந்து அவங்களுடைய உதவியை நாடி அவங்க மூலியமா செஞ்சுட்டு தான் இருக்கிறோம்.
1: ஓகே, நான் இந்த மாதிரி ஒரு முறைகள்ல உங்களுடைய திறமையை மேம்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி அண்ணா.
0: நன்றிமா, நன்றிமா.
1: என்ன பாடல், என்ன பாடல் நான் வேணும்?
0: கன்னி பருவத்துல படம் பேரு பட்டு வண்ண ரோசாவும் அந்த பாடல்
1: கண்டிப்பா கொடுத்துடலாம். ரொம்ப நன்றி அண்ணா.
0: நன்றிமா.
1: கண்டிப்பா கலைத்திறமைகளை வளர்க்க அதுக்கான வசதிகள் அப்படின்றது வேணும், ஆனால் அது குறைவான உள்ள பகுதிகளை எப்படி மேம்படுத்தலாம் அப்படின்றத நாமளுமே பேசி தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அண்ணனுமே ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க, ஸோ அவங்களுக்கும் ஒரு நன்றிகளை சொல்லிட்டு அடுத்ததாக களத்திலிருந்து நேயர் பெட்லின் அவங்க இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: என்ன
3: என்ன மாதிரியான ஒரு வகுப்புகள்லாம் இருந்தால் நல்லா இருக்கும், எதை எதனா சொல்லிக் கொடுக்க நம்ம பகுதியில் வகுப்புகள் தேவைப்படுது நினைக்கிறீங்க?
2: என்ன மாதிரி வகுப்புனா டான்ஸ் கிளாஸ் வைக்கலாம், மியூசிக் கிளாஸ் வைக்கலாம், இன்னும் நிறையா இது இருக்கு சின்ன பிள்ளைய கற்றுக்கிறதுக்கு, கிரிக்கெட்டு கபடி இப்படி ஸ்போர்ட்ஸ் நிறையா இருக்கு, ஏஐ தொழில்நுட்பத்தில் கற்றுக்கிறதுக்கு அது கிளாஸ் வைக்கலாம், அதை வச்சா குழந்தைகளுக்கு நல்லது. இல்லைன்னா எல்லாம் மொபைலில் யூஸ் பண்ணிட்டு ஃப்ரீ ஃபயர் அதுவும் விளாண்டுட்டு படிப்பும் கெட்டு போகுது எல்லாத்துக்கும்.
3: சரி, நீங்கள் எப்போவாச்சும் உங்களோட சின்ன வயசில் இல்லைங்க வளர்கிற ஸ்டேஜில் இந்த மாதிரி ஏன் நம்ம ஊரில் எதுவுமே இல்லை அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா?
2: யோசிச்சிருக்கேன். சின்ன வயசுல எனக்கு மியூசிக் கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசை, அது கற்றுக்க முடியாமல் போயிடுச்சு. சரி, கிளாஸஸ் இருந்துச்சுன்னா நானும் கற்றுருந்துருப்பேன்.
3: சரி, இப்போ உங்களோட குழந்தையும் அதுக்கு ஆசைப்பட்டால் நம்ம ஊரில் அதுக்கான வசதிகளை வந்து பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுவீங்களா?
2: கண்டிப்பாக பண்ணுவேன். மகனுக்கு நான் விட்டதே மகனை பிடிக்க வைப்பேன், கண்டிப்பாக அவனுக்கு மியூசிக் கிளாஸ் எல்லாம் கற்றுக் கொடுப்பேன்.
3: ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயமா சொல்லியிருக்கீங்க. உங்களோட மகனும் வந்து நல்லபடியாக வந்து வளரட்டும், இசையை வந்து நல்லா கற்றுக்கட்டும். உங்களுக்கு என்ன பாட்டு என்ன சொல்லுங்க உங்களோட மகனுக்காக கேள்வி?
2: என் மகனுக்காக குறும்பா குறும்பா சாங்.
3: ரொம்ப நன்றி.
2: நன்றி.
1: இப்படி ஒரு கிளாஸ் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் சமீபத்தில் யோசித்த ஒரு கிளாஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிறையா பேரும் கவிதைகள் கதைகள் சிறுகதைகள் இந்த மாதிரி எழுதுகிற ஒரு பழக்கம் நிறையா பேருக்கும் இருக்கும். ஆனால் பார்த்தோம் அப்படின்னா டான்ஸுக்கு ஒரு கிளாஸ் இருக்கும், பாட்டுக்கு ஒரு கிளாஸ் இருக்கும், இல்லை வந்து இசை வாத்தியங்கள் வாசிக்கணும் அப்படின்னா அதுக்கு தனித்தனியான கிளாஸ்லாம் இருக்கும். ஆனால் கவிதை எழுதணும், ஒரு சிறுகதை எழுதணும், இல்லை கதை எழுதணும் அப்படின்ற ஒரு ஐடியாவோட நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் வந்து அதை எப்படி எழுதணும், இல்லை வந்து அதுக்கான ஆள் யார், எக்ஸ்பர்ட் யார் இப்படி தெரியாது. ஸோ இதுக்குன்னே ஒரு கிளாஸ் வந்துச்சு அப்படின்னா நிறைய குழந்தைங்களுமே கண்டிப்பாக வந்து சேருவாங்க. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் இப்போ நிறைய பேர்கிட்ட கவிதை எழுதுகிற ஒரு திறமை அப்படின்றது ரொம்ப இயல்பாகவே வரக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் வந்து அதை நம்ம ஒரு இடத்துல விட்டுறும் போது கண்டிப்பாக அது வந்து தொடர்ந்து வராது. ஸோ அதை தொடரணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சிறந்த வகுப்புகள் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். இந்த மாதிரி நீங்களும் இந்த ஒரு கலைத்திறனுக்கு ஒரு வகுப்பு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்றத கூட நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கோங்க. அடுத்ததா ஒரு விஷயம், ஒரு தகவல் சொல்லணும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரியான வழிகாட்டி அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த மாதிரியான திறமைகள் வளர்க்குறதுக்கு ஒரு மிக முக்கிய காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா வீட்டிலே குழந்தை இருக்கணும், வீட்டிலே இருந்து அவங்க கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக அதில் வந்து 100% கற்றுக்க முடியுமா அப்படின்றதெல்லாம் தெரியாது இல்லையா. ஸோ அதனால அவங்களுடைய திறனை மேம்படுத்த கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பர்ட்டோ இல்லை வந்து ஸ்போர்ட்ஸுக்கு அப்படின்னா ஒரு கோச்சோ கண்டிப்பாக தேவைப்படுவாங்க. அதுவும் அவங்களுக்கு வந்து சிறந்த வழிகாட்டியாக இருந்தாங்க அப்படின்னா வாழ்க்கையில முன்னேறி போயிட்டே இருப்பாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெற்றோர்கள் நாம வந்து அவங்களுடைய அந்த தோல்வியில துணை நிற்கணும் அப்படின்றது தான். ஏன்னா குழந்தைங்களோட திறமையை வளர்க்க வளர்க்க தொடர்ந்து வந்து உற்சாகப்படுத்தினாதான் அது வந்து தொடர்ந்து வளரும். ஸோ ஏதோ ஒரு இடத்துல அவங்க வந்து கொஞ்சம் டவுனாகி இருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய ஊக்கம் அப்படின்றது தேவை. ஸோ தோல்வி சமயங்களை கண்டிப்பாக கூட நிற்கணும். அது மட்டும் கிடையாது, உங்கள் குழந்தைங்களோட திறமைகளை மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறதை நம்ம வந்து தவிர்த்தரணும். இது தன்னம்பிக்கை இருந்தால் கூட அந்த குழந்தைய வந்து ஐயோ நம்மளால முடியலையே அப்படின்னு

மாதிரி தோண வச்சிரும். ஸோ சிறந்த குழந்தை வளர்ப்பு அப்படின்றது அவங்க உலக அளவில் ஃபேமஸான ஒரு நட்சத்திரமா மாறுறது அது மட்டும் கிடையாது, அவங்களுடைய திறமையை கண்டுபிடிச்சு அவங்கள வந்து தன்னம்பிக்கை உள்ள நபராக மாற்றுறதுல தான் இருக்கு. அதில் வந்து மிக முக்கிய ஒரு மூணு பங்கு அப்படின்னு சொல்லக்கூடியது ஆசிரியர்கள், பெற்றோர்கள், இன்னொன்று வந்து அந்த சரியான வழிகாட்டுதல் கொடுக்கக்கூடிய கோச், அவங்களுடைய தேவையுமே இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அடுத்துதான் நேயர்கள் இரண்டு பேர் கேட்ட பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: சம்மர்ல குளுகுளனே இருக்க அனுஜ் டைல்ஸ் மாலோட கூல் ரூஃப் டைல் வாங்குங்க. அனுஜ் டைல்ஸ் மால்
1: மே மாசத்தை மார்வலஸா மாத்த வந்தாச்சு. அனமலைஸ் டொயோட்டாவின் ஹாட்டான ஆஃபர்ஸ், உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், பல எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ். ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு டொயோட்டாவின் ரூமியான். மேலும் விவரங்களுக்கு அனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். அனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
2: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
3: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
2: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ்.
4: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: ஆணோட வெற்றிக்கு பின்னாலும் கட்டாயமா ஒரு பொண்ணு இருப்பான்னு சொல்றாங்க. அப்போ பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி யார் இருப்பா?
1: ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கிறது சரிதான். ஆனா பொண்ணுங்களும் வெற்றி அடையணும்ல.
2: அதுக்கு உதவியாகவும் உறுதுணையாகவும் இருக்கும் நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணிக்கு நம்ம கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
5: நேரம் சரியாக 11:26. அடுத்ததா ஒரு மிக முக்கியமான ஒரு தகவலையுமே பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கலைத்திறன், அதாவது பாடுறது, ஆடுறது, வரைகிறது, இந்த மாதிரியான ஆர்வம் கொண்ட குழந்தைங்களோட திறமையை வளர்க்கறதுக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பையுமே இந்திய அரசு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதாவது திறமையும் ஆர்வமும் உள்ள மாணவர்களுக்கு வந்து ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க. அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
6: வணக்கம்ப்பா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். எப்படி இருக்கீங்கப்பா?
5: வணக்கம் அண்ணா, சூப்பரா இருக்கேண்ணா. எப்படி நான் இருக்கீங்க?
6: நானும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன்ப்பா.
5: இப்ப சொல்லுங்க, உங்களுடைய உங்களுக்குன்னே இப்ப உள்ள தனித்திறமைகள்லாம் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கீங்களா? நான் நீங்க
6: கண்டிப்பா கண்டுபிடிச்சிருக்கேன்ப்பா. என்னுடைய தனித்திறமை எல்லாம் என்ன அப்படின்ட்டு.
5: எத்தனை வயசுல கண்டுபிடிச்சிருப்பீங்க?
6: நான் வந்து பேச்சு போட்டியில முதல் முதல்ல கலந்துகிட்டேன். அப்ப நான் 5th ஸ்டாண்டர்ட் படிச்சேன். ஒரு 10th வயசுலயே எனக்கு நல்லா பேச்சு வருது அப்படிங்கறத கண்டுபிடிச்சேன்.
5: ஓகே, நான் இப்ப நீங்க கண்டுபிடிச்சீங்களா இல்ல உங்க வீட்டுல உங்க பெற்றோர்கள் கண்டுபிடிச்சாங்களா?
6: எனக்கு வந்து என்னுடைய பெற்றோர்கள் தான் கண்டுபிடிச்சாங்க. உங்ககிட்ட ரொம்ப சூப்பரா பேச்சு திறமை இருக்கு, வார்த்தைகளை கோர்வையா பேசுற, ரொம்ப அழகான உச்சரிப்பு இருக்கு, தமிழ் மொழியை சிறப்பா எடுப்பா தூக்கி பேசுறேன்னு என்னுடைய பெற்றோர்கள் வந்து என்னை அடையாளப்படுத்தினாங்க.
5: ஓகே, நான் சின்ன வயசுலயே கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி நம்ம வேற பெற்றோர்களுமே சின்ன வயசுலயே கண்டுபிடிச்சு அவங்களை வந்து எந்த வகையில ஊக்கப்படுத்தலாம், இந்த ஒரு கலைத்திறமை மேல உன்னோட கான்சென்ட்ரேஷனை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு.
6: ஆமா, அந்த பிள்ளைகளுக்கு அதிகமான பயிற்சி அப்படிங்கறது அந்த கலைத்துறையில கொடுக்கணும்ப்பா. சிலருக்கு டான்ஸ் வரும், சிலருக்கு பாட்டு பாடுறது பிடிக்கும், சிலருக்கு பேச்சு நல்லா வரும், சிலருக்கு ஓவியம் வரும். சோ அந்தந்த துறையில அவங்களுக்கு நிபுணத்துவம் அல்லது வல்லுநத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரணும் அப்படின்னா பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த பயிற்சி வகுப்புகளுக்கு பண்ணலாம். ரெண்டாவது, அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் கிட்ட அடையாளப்படுத்தலாம். அவங்க பாடின பாட்டு, அவங்க ஆடின டான்ஸ், அவங்க வரைந்த ஓவியம், அவங்க பேசுற பேச்சுக்கள், இந்த காணொலி காட்சிகள் மூலியமாக, அல்லது பெரியவங்களே நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னா என் பையன் இது பண்ணிருக்கானா, அவங்கள அந்த விஷயத்துல மத்தவங்க முன்னாடி பெருமைப்படுத்தணும். இது நிச்சயமா அவங்களுக்குரிய அங்கீகாரம் அப்படிங்கறத பெற்றுத்தரும். மூணாவது, அந்த குழந்தைகள்கிட்ட அவங்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்தந்த துறையில பாரு இது மாதிரி சாதிச்சிருக்காங்க, நீயும் சாதிக்கணும், நான் உன்னை எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்ட்டுன்னு அந்த துறையில சாதித்த நபர்களை இன்ஸ்பிரேஷனாக அந்த குழந்தைகளுக்கு அடையாளப்படுத்தி அவங்கள மாதிரி வரணும் அப்படின்ட்டு பெற்றோர்கள் ஊக்குவிக்கணும். அந்த வார்த்தைகள் மூலியமாகவோ, கிளாஸஸ் சேர்த்து விடுறது மூலியமாகவோ, அவங்க கொடுக்கக்கூடிய அங்கீகாரம் மூலியமாகவோ குழந்தைகள் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கும்ப்பா.
5: ஓகே, நான் கிளாஸஸ் சேர்த்து விடணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா இப்ப வசதிகள் அதுக்குன்னே குறைவா உள்ள பகுதிகளில் மேம்படுத்த என்ன செய்யலாம்?
6: காணொலி காட்சிகள் இருக்குப்பா, இன்டர்நெட் எல்லார்கிட்டயுமே இருக்கு, அது மூலியமா அவங்களாகவே வீட்டுல இருந்து கத்துக்கலாம். அப்புறமா சில பேர் ஃப்ரீயாகவே சொல்லி கொடுக்குறாங்க. அதே மாதிரி அரசாங்கமும் கூட இலவச பயிற்சி வகுப்புகள்லாம் சில இடங்கள்ல எடுக்கிறாங்க. அந்த இடங்கள்லாம் எங்க இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடங்கள்ல போய் நம்மளும் அந்த பயிற்சி அப்படிங்கறத எடுத்துக்கலாம். எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த நன்றாக பயிற்சி செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்கள் எவ்வளவு எதிர்பாடுகள் வந்தாலும் எப்படியாவது அவங்க கத்துக்குவாங்க. அந்த ஆர்வம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாவே அடுத்தடுத்த வாய்ப்புகள் அப்படிங்கறதும் உங்களுக்கு கிடைக்கும் கத்துக்கிறதுக்கு.
5: கண்டிப்பானா, ரொம்ப நன்றி. அண்ணா, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
6: எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு, எவனோ ஒருவன் வாசிக்கிறான் அந்த பாட்டு, அலைபாயுது திரைப்படத்தில் இருந்துப்பா.
5: கண்டிப்பா கொடுத்துடலாம். ரொம்ப நன்றி அண்ணா.
6: தேங்க்யூப்பா.
5: நம்மளுடைய கலைத்திறனை கண்டுபிடிக்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்றத நம்மளுடைய சந்திரசேகர் அண்ணாவுமே சொல்லிட்டாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு நன்றிகளையும் சொல்லிட்டு, கடைசியா நான் வந்து சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம்தான், கலைத்திறமையின் மேல ஆர்வம் இருக்கிற மாணவர்களுக்கு உதவி தொகை கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இசை, நடனம், ஓவியம், நாடகம் இந்த மாதிரியான கலைகளில் ஆர்வம் இருக்கிற குழந்தைங்களோட திறமையை ஊக்குவிக்கிற வகையில் மத்திய அரசோட கலாச்சார அமைச்சகத்தோட ஒரு கீழே செயல்படுற ஒரு திட்டம் பேர் தான் கலாச்சார வளங்கள் மற்றும் பயிற்சி மையம் அப்படின்ற ஒரு சிறப்பான திட்டம் மூலமாக நிறைய மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்க இருக்கிறாங்க. ஸோ வந்து இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ படிச்சுட்ருக்கோம், அதாவது படிச்சுட்ருக்கோம்னா நம்ம வந்து ஒரு கலைத்திறனை வளர்க்கக்கூடிய ஒரு பள்ளியில் இருக்கோம் அப்படின்னா கூட, இல்லை அப்படின்னா பாரம்பரிய கலைகளை வந்து பயிற்சிவிக்கிற அந்த கலை குடும்பங்களில் சேர்ந்த மாணவர்கள், கிட்டத்தட்ட 10-14 வயசுக்குட்பட்ட மாணவர்களுக்கு தான் இந்த ஒரு உதவித்தொகை அப்படின்றத கொடுக்குறாங்க. இந்த உதவித்தொகையில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த திட்டத்தின் கீழே செயல்படுற அந்த ஒரு விஷயம் மூலமா ஆண்டுக்கு 3,600 ரூபாய் கல்வி உதவித்தொகையா கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, இப்ப நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா நாம அதுக்கு ஒரு ஃபீஸ் கட்டியிருப்போம், அதுல கிட்டத்தட்ட 9,000 வரை திரும்ப தர்றதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. இந்த ஒரு உதவித்தொகை எப்ப வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னா, அந்த ஒரு மாணவர் 20 வயசு அடையும் போதோ இல்லை அப்படின்னா காலேஜ்ல அந்த ஃபர்ஸ்ட் டிகிரியை கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் இந்த உதவித்தொகை வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வருஷத்துக்கு ஒரு தடவையாவது அதை வந்து ரினிவல் பண்ணி வைக்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு திட்டத்துக்கு நாம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விண்ணப்ப படிவம் அப்படின்றது இருக்கும் எந்த ஒரு வெப்சைட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, CCRT, அதாவது சென்டர் ஃபார் கல்ச்சர் ரிசோர்ஸஸ் அண்ட் ட்ரைனிங் அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் இதுக்கான ஃபார்முமே அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை டவுன்லோட் பண்ணி அதில் என்னென்ன டீட்டெயிலாம் கேட்டிருக்கோ அதை ஃபில்லப் பண்ணிவிட்டு நம்ம தபால் போஸ்ட் வழியாக டெல்லியில் உள்ள CCRT தலைமையகத்துக்கு நம்ம அனுப்பி வைக்கணும். எத்தனாந்தேதிக்குள்ளே அப்படின்னு கேட்டிங்கன்னா, 31 May இன்னும் ஒரு 3 நாள் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை வந்து செய்யுங்க, நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு இன்னுமே அது கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஏன்னா கலை மீது ஆர்வம் அந்த குழந்தைகளோட திறமையை வளர்க்க இதுவுமே ஒரு வாய்ப்பா இருக்கும், மிகப்பெரிய வாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம திறமையை வளர்க்க நமக்காக உதவித்தொகை கொடுக்குறாங்க அப்படின்னா அதை சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்ததா வந்து சிறுத்தை படத்திலிருந்து ஒரு பாடலுமே வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மச்சான், என்னாச்சு? கடலுக்கு போலையா? திரும்பி வந்துட்டிய?
1: என்னத்த சொல்ல, இப்ப வாச்சும் ஒரு நாள் தான் கடலுக்கு போறோம். அப்பவும் காத்து புயல்னு கட்டில போடுறாங்க. அப்படியே போயிட்டு வந்தாலும் பாடு இல்ல, பாடு வந்தாலும் விலை இல்ல. வருமானத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பசங்களுக்கு வேற இந்த மாசம் ஃபீஸ் கட்டணும்.
0: மச்சான், நீங்க தப்பா நினைக்கலைனா நான் வருமானத்துக்கு ஒரு வழி செய்வேன்.
1: நீ என்னமா பண்ணுவ?
0: உங்களுக்கு பிடிக்காதுன்னு தான் இவ்வளவு நாளா சொல்லல. நீங்க கடலுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த சிப்பி பாசி வச்சு அலங்கார பொருள் ரெடி பண்ண கத்துக்கிட்டேன். அதுல நிறைய மாலை பூங்கொத்து மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். அது மூலமா கொஞ்சம் காசு கிடைச்சிச்சு. அத சேர்த்து வச்சிருக்கேன். அத வச்சு பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் மச்சான். அப்படியே அதையே தொழிலா பண்ணலான்னு இருக்கேன் மச்சான்.
1: உனக்கு அது பண்றது ரொம்ப பிடிக்குமா என்ன?
0: ரொம்ப பிடிக்கும் மச்சான்.
1: அப்ப பண்ணு. வருமானம் பெருசா ஒண்ணு வராட்டாலும் பரவாயில்ல, உனக்கு பிடிச்சிருக்குல, நீ பண்ணு.
0: என்ன மச்சான், உங்களுக்கு தான் பொண்ணுகளை வேலைக்கு அனுப்புறதே பிடிக்காதே?
1: ஆமா, பிடிக்காதுதான். ஆனா இன்னைக்கு உன்னோட அந்த வருமானம் தான் பசங்க படிப்புக்கு ரொம்ப உதவியா இருக்கு. வீட்டுல ஆம்பளைங்க வேலைக்கு போகும்போது பெண்கள் எதுக்கு வேலைக்கு போகணும்னு தான் சொன்னேன். நீங்க வெளியையும் வேலை பார்த்துட்டு அப்புறமா வீட்டு வேலையும் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். அதனாலதான் நான் கூட அப்படி சொன்னேன். இது உனக்கு பிடிச்சதுல, நீ பண்ணு. வீட்டு வேலைய நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம்.
2: வீடை உங்கள் களமெனில் அக்களத்தில் வெற்றி கொள்ள கைத்தொழில் ஒன்றை கற்றுக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு கை கொடுக்கலாம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் சரியாக 11:42. இப்போ நம்ம ஊரில் செஸ்ஸு, கேரமு, அதுக்கப்புறம் மற்றப்புற ஸ்போர்ட்ஸு, மியூசிக்கு, டைப்ரைட்டிங்கு, டான்ஸு, டெய்லரிங் இப்படின்னு இதுக்கான கிளாஸஸ் இருந்தாலும் அது ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படியே நடத்தினாலும் பெருசாக இந்த வந்து சம்மர் லீவில் மட்டும்தான் நிறையா பேரும் சொல்லி கொடுத்துட்டு அதை வந்து அப்படியே விட்டுருவாங்க. நாமளும் சரி இதோட போகும் கற்றுக்கிட்டது ஏதோ கொஞ்சம் கற்றுக்கிட்டாச்சுல நம்மளுடைய பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி நாமளுமே விட்டுருவோம். ஸோ அப்படி இல்லாமல் பயிற்சி வகுப்பு மேம்படுத்த என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் விஷயம், முதல்ல ஊர்ல வந்து உள்ள பிள்ளைங்களுக்கு என்னென்ன திறமைகள் இருக்குது அப்படின்னு நாம முதல்ல அந்த கொஞ்சம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாவே என்னென்ன பயிற்சி வகுப்புகள் வந்து எடுக்கலாம் அப்படின்றதையும் சேர்த்தே கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து ஸ்கூல்லாம் முடிஞ்ச பிறகு இல்லை அப்படின்னா வார இறுதி நாட்களில் கிளாஸ் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி அதை பார்த்து அது மாதிரி பார்க்கணும். அப்போ தான் தொடர்ச்சியாக போவாங்க. இல்லை அப்படின்னா சம்மர் டைமில் மட்டும் இருக்குது அப்படின்னா அதை அப்படியே விடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் இந்த ஸ்கூல் முடிஞ்சோன்னே இருக்கிற கரெக்டான டைம் இருக்குதா, இல்லை வந்து வார இறுதி நாட்களில் வந்து கிளாஸ் இருக்குதா அப்படின்றதையுமே நோட் பண்ணிக்கணும். ஊர்லயே நல்லா சொல்லி கொடுக்குற ஒரு டீச்சரோ இரு ஆர்வலர் இருக்காங்க அப்படின்னா அதுக்கான கிளாஸை வந்து அவங்களே ஏற்படுத்திட்டாங்க அப்படின்ற ஒரு பட்சத்தில் நிறைய குழந்தைங்களுமே வந்து சேருவாங்க. இப்போ வந்து ஒரு 4-5 குழந்தைங்க சாயங்காலம் போகிறாங்க அப்படின்னா மற்றவங்க வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா, இவங்க வந்து எங்கே போகிறாங்க, எந்த கிளாஸ் இருக்குது, எவ்வளோ ஃபீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி உள்ளூர்க்குள்ளே நிறைய சொல்லி கொடுக்குற ஆர்வலர்கள் இருக்காங்க அப்படின்னா அது வந்து இன்னும் கொஞ்சமே நிறையா வந்து மற்றவங்கள்ட்ட பரவுறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. அது மூலமாக அந்த ஒரு திறமையும் அவங்க வளர்த்துக்கலாம். இடம் இல்லை அப்படின்னா கூட நம்ம இருக்கிற ஒரு நார்மலான கிரவுண்டோ, ஏன் நிறைய பேர் ஸ்கூலை பயன்படுத்தி கூட இப்போ கராட்டே வகுப்புகள் அந்த மாதிரி எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை ஆரம்பித்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்கூல் குழந்தைங்க இன்னுமே அதில் இன்வால்வ் ஆகி சூப்பராக பண்ணுவாங்க. கம்மியான அமௌண்ட்டில் பண்ணும்போது நிறைய குழந்தைங்க வந்து ஃபஸ்ட்டு சேருவாங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது, இதையும் நாம் வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக களத்திலேருந்து நேயர் ஆண்டனி கிரிமினாலினி அவங்க வந்து இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: வணக்கம் தம்பி, உங்க பேர் என்ன தம்பி?
3: அந்தோனி கிரிமினாலி.
2: நீங்க என்ன ஏரியா?
3: நாங்க சிவசக்தி நகர்.
2: இப்ப என்ன படிக்கிறீங்க நீங்க?
3: நான் 11th போறேன்.
2: உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தனித்திறமைகள், இந்த டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு திறமை இருக்கா?
3: டிராயிங் வரைவேன் நல்லா.
2: சின்ன வயசுல இருந்தே படம் வரைவீங்களா?
3: நல்லா வரைவேன்.
2: உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா?
3: எனக்கு எங்க அம்மா சொல்லி தந்தாங்க.
2: சரி, இப்ப இந்த டிராயிங் நல்லா கத்துக்கிறதுக்கு ஸ்பெஷலா வந்து கிளாஸ் வகுப்பு சேர்ந்துருக்கீங்களா?
3: அப்படி ஒன்றும் கிளாஸ் இல்லை, நம்ம ஏரியால இருந்தா சேர்ந்துருக்கோம்.
2: காசு எதுவும் இருக்கு, அந்த மாதிரி நல்லா கத்துக்கணும், நல்லா வரையணும்
3: இருக்கு.
2: இப்ப அம்மா அப்பா எதுவும் சொல்லியிருக்கீங்களா போய் கத்துக்கணும்னு? நான் நிறைய நல்லா வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு
3: சொல்லியிருக்கேன், அதோட கிளாஸ் இல்லைன்னு வரைஞ்சு விட்டேன்.
2: இப்ப ஒரு புதுசா ஏதாச்சும் டிராயிங் கிளாஸ் நம்ம ஊர்ல இருந்துச்சுன்னா கட்டாயமா போய் சேருவீங்களா?
3: சேர்ந்துருவேன்.
2: ரொம்ப நன்றி, நல்லா படம் வரீங்க, நல்ல படம் வந்து உங்களோட திறமையை வளர்த்து.
1: நம்ம களத்துல இருந்து நேயர் கிரிமினாலினி அவங்களுமே வந்து சொல்லிருக்காங்க, எனக்கு ஆசைதான், ஆனா வந்து நானும் இந்த மாதிரி சேரணும், ஆனா வந்து அதுக்கான ப்ராப்பரான வகுப்புகள் இல்ல, இருந்தா சேர்ந்திருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பல குழந்தைங்க இருக்காங்க கண்டிப்பாக. ஒவ்வொருத்தவங்களுக்குமே இந்த மாதிரி குக்கிங்லலாம் சிலருக்கு வந்து ஆர்வம்லாம் இருக்குது, அதுக்கான கிளாஸ்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் நேற்று வந்து ஒரு சில கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வகுப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு பட்சத்தில் கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ்லலாம் இருக்காங்க அப்படின்ற ஒரு நிலைமையில் கூட இது பெரிய பெரிய டோர்னமெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறது, அதே சமயம் ஏதோ ஒரு குட்டி குட்டியான போட்டிகளை வந்து அந்த ஒரு இடத்துக்குள்ளேயே வச்சு சர்டிஃபிகேட்டு இல்லை பரிசு சான்றிதழ் இந்த மாதிரியான விஷயங்களை கொடுத்தாங்க அப்படின்னா இன்னுமே ஆர்வம் வரும். அப்படியே ஆர்வம் இருந்தாலும் கொஞ்சம் பெற்றோர்களுடைய அர்ப்பணிப்புமே ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தைங்களுக்கு என்ன திறமை இருக்குது அப்படின்றத முதல்ல கண்டுபிடிக்கக்கூடிய நபர்களாக நாமளும் ஆசிரியர்களும் மட்டும்தான் இருக்கோம் அப்படின்ற ஒரு பட்சத்தில் நம்ம கொஞ்சம் எஃபர்ட் போட்டு என்ன இருக்குது, அவங்களுக்கு எது மேலே ஆர்வம் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். உன்னால் முடியும் அப்படின்ற ஒரு வார்த்தைகளை வந்து சொல்லலாம். படிப்புக்கு நம்ம வந்து எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே சமயம் இந்த மாதிரி கலைத்திறமைகளுக்கும் இன்னொரு சைடில் முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னா பெரிய சாதனையாளர்கள் நம்ம ஊருக்குள்ள இருந்தும் கண்டிப்பா உருவாகுவாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்னைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இன்னைக்கான நிகழ்ச்சியில இந்த கலைத்திறனை வளர்க்கறத பத்தின நிறைய விஷயங்களை பேசி தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு இது மாதிரியான ஒரு பயனுள்ள நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததா வந்து சந்திரசேகர் அண்ணா கிட்ட பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மச்சான், கையில கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு, இதை அப்படியே வச்சிருக்காம ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். எவ்வளவு லாபம் வந்தாலும் சரி,
1: கண்ணை மூடிட்டு ஷேர் மார்க்கெட்ல போறதுக்கு அந்த பணத்தை தூக்கி ஆத்துல போடு.
0: ஏன்பா, நாங்கெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண கூடாதா? உங்களை மாதிரி நாங்களும் நிறைய சம்பாதிக்க கூடாதா என்ன?
1: அதெல்லாம் பண்ணலாம், ஆனா அத பத்தி முதல்ல நீ தெரிஞ்சு வச்சிருக்கியா? சரி, உனக்கு என்ன தெரியும் அத பத்தி சொல்லு கேப்போம்.
0: தெரியும், ஏதாவது கம்பெனி பேர்ல காசை போடணும், அந்த ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு லாபம், மைனஸ்ல போச்சுன்னா நட்டம்.
1: என்ன ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட! நான் 2 வருஷமா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன், எனக்கே இந்த மார்க்கெட் பத்தி முழுசா தெரியல. இந்த ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீ எதுல இன்வெஸ்ட் பண்ணுவ?
0: அப்படி என்னத்த தெரிஞ்சுக்கணும் சொல்லு கேப்போம்.
1: முதல்ல செபிய பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்.
0: செபியா?
1: செபினா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இதுதான் நம்ம நாட்டில் நடக்கிற இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடு, ஸ்டாக்கு எல்லாத்தையும் கண்காணிச்சு மோசடி எதுவும் நடக்காம பாதுகாப்பாக செயல்படுத்துது. இப்போ நீ உன் காசை ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா எப்படி பண்ணுவ? இன்ட்ராடேவா இல்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா?
0: அதான் டெலிகிராம்ல நிறைய லிங்க்ஸ் வருது, அதுல உன்னை கிளிக் பண்ணி அதுல என்ன சொல்றாங்களோ அது மாதிரி செஞ்சிட வேண்டியதான்.
1: நல்லா இருப்ப, இந்த தப்பை மட்டும் பண்ணிடாத.
0: ஏன்?
1: இந்த மாதிரி டெலிகிராம் அட்வைசர் எல்லாமே உண்மையா இருக்க மாட்டாங்க, அதுல நம்பி ட்ரேட் பண்ணா பெரிய லாஸ் ஆகி நம்மள ஃப்ராட் பண்ணிடுவாங்கன்னு செபியே சொல்லுது.
0: அப்ப எத்தனை விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணனும் அதையும் சொல்லு.
1: நீயே படிச்சு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணு, இல்லனா நிறைய வகையான இன்டர்மீடியேட்டர்ஸ் இருக்காங்க, ஸ்டாக் புரோக்கர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர், கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ், செல்ஃப் சர்டிஃபைடு சிண்டிகேட் பேங்க்ஸ்னு 37 வகையில இருக்காங்க. இதுல ஒவ்வொரு வகையிலையும் 1000 கணக்கில் புரோக்கர்ஸ் இருப்பாங்க. இதுல நீ யாருக்கிட்ட பணத்தை கொடுக்கணும், எது உண்மைன்னு எப்படி தெரிஞ்சுப்ப?
0: அதெல்லாம் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது?
1: நெட்ல செபியோட வெப்சைட் இருக்கும், அதுல நீ அமௌண்ட் போட போற அந்த புரோக்கரோட டைப்பு, அவங்க நேம், ரெஜிஸ்டர் ஐடி இதெல்லாம் வாங்கி டைப் பண்ணா அது உண்மையிலேயே செபி ரெஜிஸ்டர் கம்பெனி தானா அப்படிங்கறத காட்டும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
0: மச்சான், அதெல்லாம் கேட்டா தருவாங்களா?
1: அவங்க கிட்ட நம்ம பணத்தையே நம்பி கொடுக்கறப்போ அவங்கள பத்தின தகவலை நம்ம தெரிஞ்சுக்க கூடாதா? கேளு, தகவலை சொல்லுவாங்க. ஸ்டாக் பத்தி நல்லா தெரிஞ்சுக்காம ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாத.
2: ஷேர் மார்க்கெட் என்பது நன்கு அறிந்து கவனமுடன் செயல்பட வேண்டிய தளம். மற்றவர்கள் லாபம் ஈட்டுகின்றனர் என்று அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இன்வெஸ்ட் செய்ய வேண்டாம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி. நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

மனைத்தக்க மாண்புடையலாகி தற்கொண்டான் வளர்த்தக்கால் வாழ்க்கை துணை. இந்த திருக்குறளோட அர்த்தம் என்னன்னா, தன்னோட நல்ல பண்புகளால தன் கணவரோட செல்வத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு பெண் வாழ்றாங்க அப்படின்னா அவங்க வந்து தன்னோட கணவருக்கு ஒரு நல்ல துணையா இருப்பாங்க அப்படின்னு தாங்க சொல்லுது. ஆனா நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போற சாதனை பெண் பாத்தீங்கன்னா, நல்லா இருந்த தன்னோட கணவர் மது பழக்கத்துக்கு அடிமையானதுனால தன்னோட வாழ்க்கை போயிடுச்சுன்னு புலம்பாம, கணவர் நல்லா இருக்கும்போது தனக்கு சொல்லி கொடுத்த ஒரு சின்ன தொழிலை வச்சு தானும் வாழ்ந்துட்டு தன்னோட மகளுக்கு திருமணம் செஞ்சு வச்சுட்டு தன்னோட கணவரையும் காப்பாத்திட்டு வராங்க. அவங்க யாருன்னு நம்மளும் தெரிஞ்சுக்கணும்ல, தெரிஞ்சுக்கலாமா? நேயர்கள் நினைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நெய்தல் பணி நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நாமதி. திருச்சி மாவட்டம் விரியூர் கிராமத்தை சேர்ந்தவங்க தாங்க மேரியக்கா. மேரியக்காவும் அவங்களோட கணவரும் சேர்ந்துதான் அவங்க ஊர்ல வந்து இட்லி கடை ஒன்று நடத்திட்டு வந்திருந்திருக்காங்க. விரியூர் கிராமத்திலே பாத்தீங்கன்னா, முதல் முதல்ல தொடங்கின சாப்பாட்டு கடைனா அது மேரியக்காவோட கடை தான். ஸோ இவங்க கணவர் வந்து நல்லா ருசியாக சமைச்சதால அவங்களோட கடையில் நல்ல கூட்டமும் நிறைய வருமானமும் வந்துட்டு இருந்திருக்கு. ஸோ இப்படி நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்த நேரத்தில் தான் குடி பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க யாரு, மேரியக்காவோட கணவர். ஸோ அதனால அவங்களோட திறமையை இழந்து அதிகமான கடனும் வந்திருக்கு. ஸோ நல்ல சமையல் வேலைகளை பார்த்துட்டு இருந்தவங்க திடீர்னு குடி பழக்கத்துக்கு அடிமையானதுனால ஒழுங்காக கடையை நடத்த முடியாமல் போயிருக்கு. இதனால அவங்களுக்கு ரெகுலரா வர வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கையுமே குறைஞ்சிருக்கு. எல்லா ஊர்லயும் ஒரு பழக்கம் இருக்குங்க, ஆண்கள் குடிக்கிறாங்க இல்லைன்னா பொறுப்பு இல்லாம இருக்காங்கன்னா ஒரு குழந்தை பிறந்ததும் அவன் சரியாகிடுவான் இல்ல திருந்திடுவான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தாங்க மேரியக்கா கிட்டயுமே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. ஆனா என்ன, மேரியக்கா கணவரோட நடவடிக்கையில மட்டும் மாற்றம் வரவே இல்லைங்க. சாப்பாட்டுக்கு கூட சரியா காசு கொடுக்காம மறுபடியும் குடிப்பழக்கத்துக்கே அடிமையா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இனி தன்னோட கணவரை எதிர்பார்த்து இருந்தோம்னா எந்த அர்த்தமும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சவங்க கிட்ட கொஞ்சமா கடன் வாங்கி செலவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, வாங்கின காசு செலவாயிடுச்சு, மறுபடியும் யாருக்கிட்டயாவே கடன் கேட்கணும்னா ஏற்கனவே நம்ம வாங்கின கடனை கொடுத்தாதானே மறுபடியும் யார்கிட்டயாவே கடன் கேட்க முடியும். நம்ம கிட்ட எந்த தொழிலும் இல்லை, எந்த வருமானமும் இல்லை. அப்ப எப்படி அந்த கடனை அடைக்க முடியணும் மனம் வந்து நிற்கும் போதுதான் அவங்க கணவர் கூட வேலை பார்க்கும்போது அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்ட தொழிலை வச்சு நம்மளே ஒரு சாப்பாடு கடை நடத்தலாம்னு நினைச்சிருக்காங்க. ஆனா குழந்தை வந்து ரொம்ப சின்ன பிள்ளையா இருந்ததால சாப்பாடு கடை நடத்த முடியாது, அதுக்கு பதிலாக வேற என்ன பண்ணலான்னு யோசிச்சு மாவு அரைச்சி வித்துட்டு அப்படியே இட்லி கடை வைக்கலான்னு 100 ரூபாய்க்கு கடன் வாங்கி கடை வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கடை வைக்கும் போது அவங்களோட வயசு என்னன்னு கேட்டீங்கன்னா 23 தாங்க. அந்த சின்ன வயசுலயே தனியாளா இருந்து தன்னோட குழந்தையையும் கடைக்கு தூக்கிட்டு வந்து வேலையும் பார்த்துட்டு குழந்தையும் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. 10 அடி நீளமும் அகலமும் இருக்கிற இவங்களோட சின்ன கடைக்கு காலையில 3 மணிக்கே வந்து மாவு அரைச்சி சட்னி சாம்பார்லாம் வச்சுட்டு 6 மணிக்கெல்லாம் இட்லி ரெடி பண்ண ஆரம்பிச்சு 7 மணிக்கு வியாபாரத்தை தொடங்கி 9 மணியோட வியாபாரத்தை முடிச்சுட்டு இருக்கிற பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு இடத்தையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அடுத்த நாளைக்கு தேவையான பொருட்களையும் வாங்குறதுன்னு மதியானம் 1 மணி வரைக்கும் இவங்களுக்கு வேலை இருந்திருக்கு. இப்படியே கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆயிருக்குங்க. இப்ப இவங்களோட வயசு பாத்தீங்கன்னா 53. 23 வயசுல ஆரம்பிச்ச மேரியக்காவோட இட்லி கடை அவங்களோட 50 வயசுல, அதாவது இப்பவுமே அந்த பகுதிகளில் ரொம்ப பிரபலமே சொல்லலாங்க. ஸோ இப்பவுமே ஸ்கூல் போற பிள்ளைங்களுக்கும் வேலைக்கு போறவங்களுக்கும் காலையில சாப்பாடு மேரி அக்காவோட இட்லி தாங்க. ஸோ இப்போ தன்னோட வருமானத்தால தன்னோட மகளுக்கு திருமணம் செஞ்சு வச்சுட்டு தன்னோட கணவரையும் காப்பாத்திட்டும் வராங்க. ஸோ இப்போ சொல்லுங்க, மேரி அக்கா நிஜமாவே ஒரு சாதனை பெண் தானே? ஸோ மேரி அக்காவுக்கு நம்மளும் நம்மளோட கடலோ சேஃபம் 90.4 சார்பா நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நிறைய பெண்களோட வாழ்க்கையிலுமே அவங்களோட கணவர்கள் வந்து குடி பழக்கத்துக்கு அடிமையாகி குடும்பத்தை நடத்த முடியாத சூழல் வரலாம். ஸோ அப்போ என்ன பண்ண போறோம், நம்ம வாழ்க்கை இப்படி ஆகிடுச்சே அப்படின்னு புலம்பாம மேரியக்கா மாதிரி நம்மளும் ஒரு சுயதொழில் செஞ்சு நம்மளோட குடும்பத்தை நல்ல விதமா பாத்துக்க முடியும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை எஃப்எம் 90.4.

நீங்கள் இணைஞ்சிருக்கீங்க நேதல் பெண்ணை நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மதி. அவியல் இந்த வார்த்தையை நம்ம எல்லாம் பலருமே கேட்டிருப்போங்க. ஏன்னா நம்ம ஊர் பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அவியல் அப்படின்னா இந்த மீன் வச்சு செய்கிற ஒரு உணவுப் பொருள், அதாவது சாதத்துக்கு குழம்பு மாதிரி ஊற்றி சாப்பிடுவாங்கல்ல அப்படி செய்கிற ஒரு உணவுப் பொருள் தான் இந்த அவியல். இதே நம்ம கன்னியாகுமரி கேரளா சைட்லாம் போனோம்னா அங்கே அவியல்னு கேட்டோம்னா அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய காய்கறிகளை போட்டு சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்ற மாதிரி ஒரு உணவுப் பொருளாக கொடுப்பாங்க. ஸோ பேர் ஒன்று தான், ஆனால் ரெண்டு பகுதிகளையும் வித்தியாசமாக பண்ணுவாங்க. ஸோ இந்த ரெண்டு அவியலுக்குமே தேவையான முக்கிய பொருள் பார்த்தீங்கன்னா தேங்காய் அப்புறமா தேங்காய் எண்ணெய். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து தேங்காய் இல்லாமல் எப்படி இந்த அவியலை பண்ணலாம் அப்படிங்கிறப்ப தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுலேயும் முக்கியமாக மீன் வச்சு இல்லைங்க, காய்கறி வச்சு எப்படி அவியல் செய்யலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான நெய்தற்பின நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க போகிறோம். தெரிஞ்சுக்கலாமா? தேங்காய் சேர்க்காத இந்த காய்கறி வச்சு பண்ணுற அவியல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னலான்னா வாழைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், பீன்ஸ், கேரட், கொத்தவரங்காய், சேனைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, பூசணிக்காய், பரங்கிக்காய். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து நம்ம விரல் சைஸ் இருக்குல்ல சுண்டு விரல் சைஸுக்கு நம்ம நீளமாக வெட்டி எடுத்துக்க வேண்டியதுதான். அது கூடவே இஞ்சி ஒரு துண்டு எடுத்துக்கணும், அப்புறமா கருவேப்பிலை கொஞ்சமாக எடுத்துக்கணும். அப்புறம் இந்த அவியலில் சேர்க்கறதுக்காக நம்ம ஒரு மசாலா சேர்க்கணுங்க. ஸோ அந்த மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பச்சரிசி, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, பச்சை மிளகாய். அதாவது பச்சரிசி ஒரு 8 ஸ்பூன் எடுத்துக்கணும், கடலைப்பருப்பு ஒரு 6 ஸ்பூன், துவரம்பருப்பு 2 ஸ்பூன், பச்சை மிளகாய் 4. இது எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக குறகுறப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணுங்க. முதல்ல நம்ம வெட்டி வச்சுருக்கோம்ல காய்கறி, அந்த எல்லா காய்கறிகளுமே கொஞ்சமாக உப்பு, மஞ்சள், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். வேக வைக்கும்போது இஞ்சியையும் சின்ன சின்னதாக நறுக்கி அது கூட நம்ம சேர்த்துக்கணும். இப்போ புளிக்காத தயிரில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த கலவையும் சேர்த்துட்டு, வேக வச்ச காய்கறி இருக்குல்ல அதையும் சேர்த்துட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு அடிப்பிடிக்காமல் கிளறிட்டே இருக்கணும். கிளறிட்டு இருக்கும்போதே அது கூட நம்ம கருவேப்பிலையும் போடணுங்க. இப்போ ஒரு கரண்டியில் 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை விட்டு அது கொஞ்சம் சூடானதும் அதில் கொஞ்சமாக கடுகு, பெருங்காயத்தூளை போட்டு நல்லா தாளித்து நம்ம காய்கறியெல்லாம் வச்சுருக்கோம்ல அந்த கலவையில் கொட்டிட வேண்டியதுதான். ஸோ இப்போ நம்மளுக்கு சூடான அவியல் தயார். ஸோ இந்த அவியல் வந்து ரொம்பவுமே டேஸ்டாக இருக்குங்க. நம்ம தேங்காய் இதில் சேர்க்கலை அப்படிங்கிறதே தெரியாது. அதுக்கு காரணம் நம்ம அரைச்சி எடுத்துள்ள அந்த பொருட்கள் தான். ஸோ இதே மெத்தடை பயன்படுத்தி கூட நம்ம மோர் குழம்பு வச்சுக்கலாங்க. இந்த அவியலோட டேஸ்ட்டுக்காகவே உங்கள் கடைகளை தேடி நிறைய பேர் சாப்பிடவும் வருவாங்க. ஸோ ஆர்வம் இருக்கிற பெண்கள் நீங்கள் வீட்டிலேருந்து இதை தயார் பண்ணி கூட நீங்கள் வந்து கடைகளில் கொடுத்து விற்பனை பணமும் கொடுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை FM 90.4.

0: ஏ தெரிஞ்சுக்கலாமா நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நாம சாலைகள்ல பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் இடைவெளிகளை விட்டு மைல் கற்கள் இருக்கும். அந்த மைல் கற்கள் நிறைய கலர்ல இருக்குமே, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு சாலை தேசிய நெடுஞ்சாலையா, மாநில நெடுஞ்சாலையா, இல்ல மாவட்ட சாலையா அப்படிங்கறத ஈஸியா தெரிஞ்சுக்கிற வகையில மைல் கற்கள் கலர் பண்ணிருப்பாங்க. ஒரு மைல்கல் மஞ்சளும் வெள்ள கலர்லயும் இருந்தா அது தேசிய நெடுஞ்சாலை, அதே பச்சையும் வெள்ள கலர்லயும் இருந்தா அது மாநில நெடுஞ்சாலை, ஒருவேளை நீலமும் வெள்ள கலர்ல இருந்தா அது மாவட்ட சாலை, அதே இளஞ்சிவப்பு இல்ல அப்படின்னா கருப்பு கலரோட வெள்ள கலர் இருந்தா அது ஊரக சாலை. தெரிஞ்சுக்கலாமா நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நெய்தல் பெண்ணே நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

வீட்டில் இருக்கிற பெண்கள் கிட்ட போய் உங்களுக்கு எப்பெல்லாம் தலை வலிக்கும் அப்படின்னு கேட்டோம்னா முதல்ல நம்மளை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்ல ஆரம்பிச்சுவாங்க, ஏன்னா வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு அதிகமாக வர நோயின்னு பார்த்தீங்கன்னா அது தலைவலி தாங்க. அதுலேயும் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்கன்னா சொல்ல வேண்டாங்க, அந்த நாட்களில் பெற்றோர்களுக்கு வந்து ரொம்பவே தலைவலி தான். ஸோ அந்த மாதிரி காரணங்கள் மட்டும் இல்லாமல் இப்போ பருவநிலை மாற்றம் வருது, இல்லை ஒருத்தவங்களுக்கு இந்த வேலை போல அதிகமாக இருக்குது, இல்லை உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது, ரொம்ப அதிகமாக உணர்ச்சி வசப்படுறவங்களா இருக்காங்க, ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்காங்க, எப்பவுமே எதையாவது நினச்சிட்டே இருக்காங்க, ரொம்ப தூக்கம் இல்லாமல் இருக்காங்க, இல்லை ரொம்ப நேரம் செல்ஃபோன் பார்த்துட்ருக்காங்க, இல்லைன்னா அவங்களோட வேலைகள் எல்லாமே கணினி சார்ந்தா இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி வேலைகளில் ஈடுபடுற சிலருக்குமே தலைவலி உண்டாகலாம். இப்படி தலைவலி வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா சூடாக ஒரு காஃபி இல்லை டீ குடித்தா சரியாயிரும், அப்படியும் சரியாகலைன்னா நைட்டு ஒரு டேப்லெட்டை போட்டோன்னா சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த டேப்லெட்டோ இல்லை அதிகமான டீ காஃபி எடுக்கிறதுனாலையும் நம்மளோட உடலுக்கு கேடுதாங்க. டீயும் எடுக்கக்கூடாது, காஃபியும் எடுக்கக்கூடாது, மாத்திரை எடுக்கக்கூடாதுன்னா வேற என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம சின்ன சின்ன பயிற்சிகள் செஞ்சு கூட நம்மளோட தலைவலியை குறைச்சிக்கலாங்க. ஸோ அப்படி என்ன பயிற்சிகள் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கான நேதல் பின்ன நிகழ்ச்சியில் கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கீங்க. நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க நேதல் பின் நிகழ்ச்சிக்காக உங்கள் கூட பேசிட்டு இருக்கிறது நான் மதி. இதுக்கு நம்ம செய்ய போகிற முதல் பயிற்சி என்னென்னா, இப்போ நம்ம எல்லார் வீட்லேயுமே மேட் இருக்கும், அதாவது மேட்டுனா யோகா மேட்டுங்க, ஏன்னா நிறைய குழந்தைங்க இப்போ அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அந்த யோகா மேட்டை நம்ம தரையில் விரிச்சுட்டு அதில் நம்ம நேராக நிமிர்ந்து நிற்கணுங்க. நின்னதுக்கு அப்புறமா நம்மளோட ரெண்டு கைகளையும் தலைக்கு மேலே தூக்கிட்டு நம்மளோட இடுப்பு பகுதிகளில் லேசாக அழுத்தம் கொடுத்து நம்மளோட உடலை பின்பக்கமாக நம்ம முடிஞ்ச வரைக்கும் வளைக்கணும். ஸோ இப்போது நம்மளோட மூச்சை லைட்டாக உள்ளே இழுத்துட்டு நம்மளோட குதிகால் இருக்குல்ல, ஸோ அது ரெண்டையும் மேலே லேசாக ஒசத்தணும். ஸோ இதே நிலையில் ஒரு 10 செகண்ட் இருந்துட்டு மறுபடியும் மூச்சை வெளியே விட்டுட்டு குதிகாலில் கீழே இறக்கி நம்ம மறுபடியும் ஸ்ட்ரெயிட்டாக, அதாவது நேரான நிலைக்கு நம்ம வந்துடணும். ஸோ இதை 10 செகண்ட் இடைவெளிக்கு அப்புறமா மறுபடியும் தொடர்ந்து ஒரு 5 தடவை பண்ணணும். ரெண்டாவது பயிற்சி பார்த்தீங்கன்னா அதே யோகா மேட்டில் அந்த விரிப்பில் நம்ம குப்புறப்படுத்திட்டு வலது காலை மடக்கி வலது கையால் பின்புறமாக பிடிக்கணும். அதே மாதிரி இடது கையை நேராக முன்பக்கமாக நீட்டணும், இடது காலை வந்து நேராக பின்பக்கமாக நீட்டணும். இப்போ வந்து இடுப்பு அப்புறம் வயிற்று பகுதியில் லேசாக அழுத்தம் கொடுத்து நம்மளோட உடலையும் காலையும் மேல் நோக்கி நம்ம வளைக்கணும். ஸோ இந்த நிலையில் நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் இருக்கணும். மறுபடியும் 10 நிமிஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் நம்ம பழைய நிலைக்கு வந்துடணுங்க. இதையும் ஒரு 10 செகண்ட் கேப் விட்டுட்டு நம்ம வந்து தொடர்ந்து ஒரு 5 தடவை செய்யலாம். மூணாவது பயிற்சி பார்த்தீங்கன்னா நம்ம விரிப்பில் வந்து நேராக உட்காந்துக்கணும், காலை நல்லா நீட்டி உட்காந்துக்கிட்டு நம்மளோட ரெண்டு கைகளையும் பக்கவாட்டில் தரையில் நல்லா பதிச்சுட்டு நம்மளோட முழங்கால மடக்காமல் தோள்பட்ட முதுகுத்தண்டு ரெண்டுமே நேராக இருக்கும்படி பார்த்துட்டு இப்போ நம்மளோட பாதத்தை முன்னும் பின்னுமா லேசாக அசைக்கலாம். ஸோ அசைக்கிற அந்த நேரமும் நம்மளோட தலையை மட்டும் கீழே இறக்கி மார்பு பகுதியில் நம்மளோட தாடை படுறபடி செய்யணும். இதையுமே நம்ம 10 செகண்ட் கேப் விட்டு நம்ம 5 தடவை இந்த பயிற்சியை பண்ணலாங்க. இந்த பயிற்சி பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு எப்படி தலைவலி குறையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பயிற்சிகள் செய்கிறது மூலமாக நம்மளோட தலைக்கு போகிற நரம்புகளோட இயக்கம் வந்து சீராகி நம்மளோட தலைவலி குறையும். அது மட்டும் இல்லைங்க, மூளையில் உள்ள செல்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், உடலோட நெகிழ்வுத்தன்மை மேம்படுத்தும், அதாவது வளைஞ்சு கொடுக்குற தன்மை இருக்குல்ல அதை வந்து மேம்படுத்தும், தலைக்கு போகக்கூடிய இரத்த குழாய்களின் செயல்பாட்டை சீராக்கும், நம்மளுக்கு ஒரு மன அமைதி கிடைக்கும், நம்ம உடலில் இருக்கிற வீண் கழிவுகள்லாம் வெளியேறும், அப்புறம் நம்மளோட கால் மற்றும் முதுகு பகுதியை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கும், நம்மளோட உடலோட தோற்றத்தையே மாற்றும், தலை கழுத்து தோள்பட்டை அப்புறம் முதுகு தண்டில் இருக்கிற வலிகளை குறைச்சி நம்மளோட எலும்பு வந்து ஸ்ட்ராங்காக்கும். ஸோ நம்ம உடல் ஃபுல்லாகவே சீரான இரத்த ஓட்டம் பரவ செய்யுங்க. ஸோ இப்படி நிறைய பயன்கள்லாம் இந்த சின்ன சின்ன பயிற்சிகள் செய்கிறது மூலமாக நமக்கு கிடைக்கும். இப்போ ஒரு சிலர் கேட்கலாம், எனக்கு வந்து ப்ரெஷர் இருக்குது, சர்க்கரை நோய் இருக்குது, அப்புறம் என்னோடய இடுப்பு அப்புறம் வயிற்று பகுதி வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, நான் வந்து கர்ப்பிணி பெண்ணாக இருக்கேன், எங்களுக்கெலாம் தலைவலி வரும்போது நாங்கள் எந்த பயிற்சிகளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கூடாதுங்க. ஏன்னா உங்களுக்கான மருத்துவரோட ஆலோசனை வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் வேணால் இந்த பயிற்சியை பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் உங்களோட நண்பர்கள் உறவினர்களோ யாராவது தலைவலிக்கு அடிக்கடி காஃபி டீ குடிக்கிறாங்க இல்லை டேப்லெட் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த பயிற்சிகளை சொல்லிக் கொடுத்து ஆரோக்கியமான முறையில் அவங்களோட தலைவலியை நீங்கள் குறைய வைக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடலோசை FM 90.4.

0: கரகாட்ட காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா மொபைலா? இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரி கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஒசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: வேளா வேளா, இங்கே கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோச எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதில் காற்று எவ்வளோ போட்டிருக்குன்னு படித்து சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காற்று வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆஃபீஸில் டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான் காற்று கொஞ்சம் புயலாக தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதா, ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கிறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது, புரியலையே.
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தள?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலது கையில அடிக்குதா இடது கையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலையும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோச எஃப்எம் ஓட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கோமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு உயிரினமே ஒரு கருவில இருந்தாங்க உருவாகும். அப்படி அந்த கருவில இருந்து உருவாகும் போதே ஒரு சில விஷயங்களை மரபணு மூலமா குழந்தைங்களுக்கு கடத்தப்படுது. இது வந்து உடல் உறுப்புகளோட அமைப்புகளா இருக்கலாம், இல்லைனா அந்த செயல்பாடுகளா இருக்கலாம், இல்ல குணாதிசயம், இல்ல மன ரீதியான விஷயங்களுமே இதுல அடங்குங்க. சோ அப்படி பெற்றோர்கிட்ட இருந்து மரபணு மூலமா என்னென்ன விஷயங்களை குழந்தைங்க பெறாங்க அப்படிங்கறத குறித்த சுவாரஸ்யமான தகவல்கள் தாங்க இன்னைக்கான நேதர்பணி நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க இருக்கோம். தெரிஞ்சுக்கலாமா? நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க நேதர்பணி நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மதி. உடல்ல இருக்கிற ஒவ்வொரு செல்லுமே 25,000 இருந்து 35,000 மரபணுக்களை கொண்டிருக்குங்க. ஸோ அது வந்து தலைமுடியா இருக்கட்டும், இல்ல தோளோட நேரம், கண் கருவிலியோட நேரம், உடல் அமைப்பு, உயரம், இரத்த வகை, அப்புறம் பரம்பரை நோய்களை கூட ஒருவரோட குணாதிசயங்களையும் அவங்களோட மரபணுக்கள் மூலமாவே பெரும்பாலும் தீர்மானிக்கப்படுது. இது உடல் அளவுல மட்டும் இல்லைங்க, மன ரீதியான ஆரோக்கியமே இந்த மரபணுக்களோட தொடர்புடையதான் இருக்கு. அப்படி ஒரு குழந்தைக்கு வந்து மரபணு மூலமா அப்பாட்ட இருந்து என்னென்ன பெறாங்க, அம்மாட்ட இருந்து என்னென்ன பெறாங்க, அதை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். தெரிஞ்சுக்கலாமா? ஒரு குழந்தை அவங்க அம்மா கிட்ட இருந்து என்னென்ன மரபணு மூலமா பெறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல உடலோட வளர்ச்சிதை மாற்றம், அதுக்கப்புறமா நுண்ணறிவு, அதுக்கப்புறமா பார்வை திறன், உடல் எடை கட்டுப்பாடு, கூர்ந்து கவனிக்கிற திறன், அவங்களோட சிரிப்போட அமைப்பு, மனநிலை மாற்ற பழக்கம், அப்புறம் தலைமுடி, முடியோட நிறம், முடியோட அமைப்பு, அப்புறம் தோல், அப்புறம் நரம்பியல் செயல்பாடு, தூங்குற பழக்க வழக்கம், அப்புறம் பெண்களுக்கு மாதவிடாய் சுழற்சி உள்ள. ஸோ இந்த எல்லா பண்புகளுமே குழந்தைங்க வந்து தாயிடமிருந்து பெறுறாங்க. அதே மாதிரி அப்பாட்ட இருந்து என்னென்ன பண்புகள்லாம் குழந்தைங்களுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உடல் உயரம், அப்புறமா அவங்களோட பற்கள், அப்புறம் அவங்களோட பாலினம், முகத்தில் கன்னத்தோட அமைப்பு, கண்களோட நிறம், அவங்களோட உதடு, ரேகை, அப்புறம் உடலில் இருக்கிற முடிகளோட வளர்ச்சி, விரல்கள், அப்புறம் உடல் அமைப்பு, அப்புறமா உடலில் சேர்ற கொழுப்பு, அப்புறம் ஆளுமை திறன், நகைச்சு உணர்வு, அவங்க தூங்குற முறை, இது எல்லாமே ஒரு அப்பாட்ட இருந்து மரபணு மூலமாக குழந்தைங்க பெறுறாங்க. இதில் பெண் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா, அப்பா அம்மா ரெண்டு பேர்கிட்ட இருந்துமே சம அளவில் இவங்களுக்கு வந்து மரபணுக்கள் வரும். இதே இது ஆண் குழந்தைங்கள பார்த்தீங்கன்னா, அம்மா கிட்ட இருந்து 51%, அப்பா கிட்ட இருந்து 49% மரபணு பலன்களை அவங்க பெறுவாங்க. ஸோ இதனால தான் நிறைய ஆண் பசங்க வந்து அம்மா மேலே ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ மரபணு மூலமாக நல்ல பண்புகள் மட்டும்தான் வருமா, வேற எதுவும் நோய்கள் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நோய்களுமே வருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய், புற்றுநோய், இந்த மரதி நோய், அப்புறம் தசைநார் தொய்வு, உடல் பருமன், வளர்ச்சிதை மாற்றம், இரத்த அழுத்த நோய், டவுன் சிண்ட்ரோம், தலசீமியா, பைபோலார் டிசார்டர், அப்புறம் சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ், செல்களில் ஏற்படக்கூடிய குறைபாடு, இந்த மாதிரி நிறைய மரபணுக்களால் ஏற்படக்கூடிய பொதுவான நோய்களுமே இருக்குங்க. ஸோ இவ்வளோ நாளுமே நிறைய பேருக்கு இதை பற்றின நிறைய டவுட் இருக்கும். ஸோ என் குழந்தை என்ன மாதிரி இருக்கா, இல்லை ஹஸ்பண்ட் மாதிரி இருக்கா, ஸோ குழந்தைகிட்ட இந்த பண்பு அவங்கள்ட்ட தானே இருக்குது, நம்மக்கிட்ட இல்லையே அப்படின்னு நிறைய டவுட்லாம் இருந்திருக்கும். ஸோ இப்போ நம்மளோட நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிற உங்களில் ஒரு சிலருக்கு இதை பற்றின ஒரு சின்ன கிளாரிட்டி கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் பேசலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நாமதி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை FM 90.4.

பாடுவீரோ தேவரே? பரணி, களம்பகம், உலா ஏதேனும் ஈருகெட்ட எதிர்மறை பெயரச்சமேனும்

அவ யார பார்த்தோ சிரிக்க அவன் தந்த தான் நினைக்க அவளை நினைச்சு உறல இடிச்ச கதைய போல அவ யார பார்த்தோ சிரிக்க அவன் தந்த தான் நினைக்க பவுடர் அள்ளி பூசி பரட்ட தலைய சீவி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று நிழல்கள் மற்றும் உயிருள்ளவரை உஷா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: வரை சமாளி. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: வெயில் காலம் வந்துட்டா போதும், நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஃபேனுக்கும் ஏசிக்கும் ரெஸ்டே கிடையாது. இதனால கரண்ட் பில்லுமே கூடிட்டே போகும். ஏசி யூஸ் பண்ணா கரண்ட் பில் தாறுமாற வருமேங்கிற பயம் நிறைய பேருக்கு உண்டு. ஏசி யூஸ் பண்ணும் போது ஒரு சில விஷயங்களை கவனிச்சா கரண்ட் பில்லும் பாதியா குறைக்கலாமா? எப்படி தெரிஞ்சுக்கலாம்? விடியல் காலையில நைட் நேரங்கள்ல இயல்பாவே கொஞ்சம் குளிர்ச்சியான காத்து தான் வரும். அந்த டைம்ல வீட்டோட ஜன்னல் கதவுகளை திறந்து வச்சிருந்தா வீட்டுக்குள்ள வெப்பத்தை ஓரளவு குறைக்கும். இதனால ஏசி ஃபேனோட பயன்பாட்டை குறைச்சுக்க முடியும். ரெண்டாவதா, ஏசில டைமர் செட் பண்ணி வச்சு தூங்கினா தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு அதை அடிக்கடி அமர்த்த வேண்டிய தேவையுமே இருக்காது. மூணாவதா, ஏசி ஆன் பண்ணிட்டு அடிக்கடி ரூம் ஜன்னல் கதவுகளை திறக்க வேணாம். வெளியிருந்து வெப்பம் வர்றதுனால கூலிங் ஆக அதிக நேரம் எடுத்துக்கிறோம். இது மூலமாவும் கரண்ட் பில் அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க. நாலாவது, ஏசிய எப்ப வாங்கியிருந்தாலும் சரி அதை ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில சர்வீஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அஞ்சாவதா, ஏசி யூஸ் பண்ணாத சூழல்ல அதை முழுசா ஆஃப் பண்றதுமே முக்கியம். அதான் ரிமோட் மூலமா ஏசி ஆஃப் பண்ணிட்டோமே அப்படின்னு நினைக்கலாம். அப்படி நினைச்சீங்கன்னா பில்லு தான் அதிகமாகும். இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்றது மூலமாவே கரண்ட் பில்ல பாதியா இந்த கோடை காலத்துல குறைக்க முடியும்.
0: சம்மரை சமாளி. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: இன்று நிழல்கள் மற்றும் உயிருள்ளவரை உஷா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மாலா மாலா இந்த மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன்தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பி இருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: வேளா வேளா, இங்க கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோச எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதுல காத்து எவ்வளவு போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையில இருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்ல இருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காத்து வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா? நாளைக்கு
0: காத்து வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆபீஸ்ல டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான் காத்து கொஞ்சம் புயலாத்தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்து அடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே?
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தால?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலதுகையில அடிக்குதா இடதுகையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலயும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: உன் இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடக்கு.

0: கம்ப்யூட்டர் ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐசு வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம்மோட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கோமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: இன்று நிழல்கள் மற்றும் உயிருள்ளவரை உஷா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: இன்று நிழல்கள் மற்றும் உயிருள்ளவரை உஷா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 2 மணி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4 அறிவும் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி பர்வின் சுல்தானா அவர்களின் பேச்சு. இது VI Talks என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: என்கிட்ட கேட்பாங்க, நீங்க எப்படி மேடம் சின்ன வயசுல படிச்சதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்க? அது ஒரு பயிற்சி, நினைவில் கொள்வது ஒரு பயிற்சி. இத 20 செகண்ட் 10 செகண்ட் பாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எதுவும் நினைவில் நிற்காது, நினைவாற்றல் போயிடும். வாசிக்கின்ற பொழுது நினைவாற்றல் நிற்கும், பார்த்தால் நினைவாற்றல் போயிடும். அதனால் தான் ஐன்ஸ்டீன் சொல்லுகிறான், இமேஜினேஷன் இஸ் மோர் தென் நாலேஜ். கற்பனையே இல்லாம இருக்கிறோம். கற்பனை வர வேண்டும் என்றால் வாசிப்பு பழக்கத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். எந்த படத்தை பார்த்தாலும் ஆர்ப்பாட்டமான ஆபாசமான படங்களை பார்க்காதீர்கள். கதைகள் பொருந்திய மிக ஆழமான விஷயங்களை சொல்லக்கூடிய திரைப்படங்களை பார்த்து பழகுங்கள். பழக்கம் தானேங்க நமக்கு. எப்படி சொல்றதுன்னு தெரியல சார், துப்பாக்கியால சுடுறாருங்க ஒருத்தர். படம் பார்க்க போனதுல இருந்து கடைசி வரைக்கும் சுட்டுட்டு இருப்பாரு. எனக்கு என்னமோ தியேட்டருக்கு வெளியில வந்துட்டு எல்லாரையும் சுடுவாருன்ற மாதிரி வன்முறை காட்சிகள். வன்முறை காட்சிகள் அதிகமாக இருக்கின்ற பொழுது நமக்கு எப்படிங்க சிந்தனை ஓடும், சர்றன கோபம் வருதுல்ல நமக்கு. வாசித்தால் தனியும், இப்படிப்பட்ட காட்சிகளை பார்த்தால் மனம் கெடும். குழந்தைகளுக்கு பை, எங்க அம்மா எல்லாம் முதல்ல டிவி வச்சிருக்கோம். ஏன், என் வயசுல இருக்கிற எல்லாருக்கும் தான் தெரியும், டிவிக்கு ஒரு டோர் போட்டு வச்சிருப்போம் தெரியுமா. அந்த டோருக்கு ஒரு சாவி போட்டு எங்க அம்மா மடியில வச்சிருக்கோம். அந்த சாவிய இன்னைக்கு குழந்தைங்கிட்ட சொன்னா சிரிக்குதுங்க எல்லாம். அப்படியா வச்சிருப்பாங்க? டிஜிட்டல் லாக்லாம் இல்ல தம்பி, அப்படி மூடி வச்சிட்டாங்கன்னா திறக்கவே முடியாது. கிரவுன் கருணா சூப்பர் எங்க வீட்டு டிவி பேரு. அதுக்கப்புறமா தான் வந்துச்சு ஒனிடா. அதுக்கு முன் சாலிடர் கிரவுன் கருணா சூப்பர்ங்கிறது சாலிடர் டிவி அது. ஆனா நான் ஒண்ணு சொல்லட்டுமா சார், இந்த யூத் இருக்குல்ல நம்மளை விட உயர்ந்தது சார். அதுங்களை நான் பாராட்டுறேன். ஏன் தெரியுமா, நான் வழிகேடு ஆகாம ஒழுக்கமா வளர்ந்ததோ நீங்க வழிகேடு ஆகாம ஒழுக்கமா வளர்ந்ததோ பெரிய மேட்டரே கிடையாது. நம்ம வயசுல நமக்கு என்ன சார் கிடைச்சது? நமக்கு இருக்கிற ஆக பெரிய பேரழகிய சோபனா ரவி மேடம் தான். பேரழகா இருப்பாங்க அவங்க. வணக்கம். அப்படியே ஒருவர் அப்படி போத்திக்கிட்டு உட்கார்ந்து இருந்தாலே அவங்களை பாக்குறதுக்கே நாங்க செய்திகளை கேட்போம். அப்புறமா ஃபாத்திமா பாபுலாம் அடுத்தது, அதெல்லாம் ஜெனரேஷன் எக்ஸுக்கு கடைசியா. நான் எங்களுக்கெல்லாம் வந்து சோபனா மேடம் தான். அது அப்படி இருப்பான் கம்பீரமா. அடுத்தது அந்த புதன்கிழமை அன்னைக்கு வரும் ஒரு சித்திரம், வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒளிமொழி, சனிக்கிழமை அன்னைக்கு பாடாவதியான ஒரு படம், அது ஹிந்தி படமோ இல்லைனா வேற மொழி படம் போடுவாங்க, அதை கூட பொறிச்சு பார்த்துட்டு உட்காந்துருப்போம் மேடம். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரே ஒரு தமிழ் படம் அப்படி இருக்குமே எங்களுக்கு. திங்கக்கிழமை கூட முறைச்சு பார்த்துட்டு இருப்போம். வியாழக்கிழமை தாய் நிலம் தந்த வரம் தாவரம் வயலும் வாழ்வும் உட்காந்து பேப்பர் படிக்கிறதில்ல, அவங்க கடிதம் படிப்பாங்க, அதை உட்காந்து கேட்டுட்டு இருப்போம். இந்த சாகுபடி எப்படி செய்ய வேண்டும், அந்த சாகுபடி எப்படி செய்ய, அதை பார்த்துட்டு இருப்போம். நமக்கு ஒண்ணுமே இல்லாம, வாழ்க்கையில எந்த என்டர்டெயின்மெண்ட்டோ இல்லாம வெறும் பாக்கெட் நாவல்களையும் இந்த தொலைக்காட்சியில் இருக்கக்கூடிய 4-5 நிகழ்ச்சிகளையும் மட்டுமே கொடுத்த இந்த சமூகம் என்ன ஒரு PhD-ஆன ஒரு பேராசிரியராக உயர்த்தி இருப்பது பெரிய விஷயம் இல்லை. எது பெரிய விஷயம் தெரியுமா? தொட்டாலே 1008 விஷயங்கள் அவர்கள் வழிகெடுவதற்கு வந்தாலும் இதை போட்டுட்டு என் பிள்ளை ஜெயிக்குது இல்ல, என் பிள்ளை என்னை விட உயர்ந்தது.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.
3: ஹலோ
4: ஹலோ

0: லேப்டாப் மாதிரியான சாதனங்களோட தான் செலவு பண்றோம். நம்மளுடைய தகவல்களை பரிமாறிக்கிற பேசுறமோ இல்லையோ மெசேஜ் மூலமா தகவல்களை ஈஸியா சொல்லிடுறோம். அப்படி மெசேஜ் பண்ணும் போது என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா, ஏன் இந்த ஏபிசிடின்னு சொல்லக்கூடிய ஆல்பபெட்ஸ் வரிசையா இல்லாம அங்க இங்கே இருக்குன்னு? அத பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த காலத்துல எல்லாம் டைப்ரைட்டர்ல டைப் பண்ணி தான் பிரிண்ட் பண்ண முடியும். அதனால எல்லா கீஸ்மே வரிசையா தான் இருந்திருக்கு. ஆனா காலப்போக்குல அது மக்களுக்கு பழகி டைப்ரைட்டர்ல அடிக்கிற ஸ்பீடை விட அதிவேகத்துல டைப் அடிக்க ஆரம்பிச்சதுல டைப்ரைட்டர்ல எல்லா கீஸ்மே ஜாம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி டைப்ரைட்டர்ல ஜாம் ஆகாம இருக்கதான் குவர்டி மாடல் கீபோர்ட அறிமுகப்படுத்தினாங்க. இந்த குவர்டி மாடல் கீபோர்ட்ல எழுத்துக்கள் எல்லாமே வேற வேற இடத்துல இருந்ததுனால இந்த ஜாம் ஆகுற பிரச்சனை இல்லாம இருந்துச்சு. அதுவே காலப்போக்குல நிறைய பேருக்கு பழகுனதுனால நாமளுமே இந்த குவர்டி மாடல் கீபோர்ட தான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சரணம் என்று ஓடோடி என்று முறையிட்டார்கள்.
1: என்ன முறையிட்டார்கள்?
0: அந்த மகிஷாசுரனின் அக்கிரமத்திற்கு ஒரு முடிவில்லையோ என்று முறையிட்டார்கள்.

பூமியை கண் மலர்ந்தாள். அறத்தை காக்கவும் மரத்தை போக்கவும் வையம் நடுநடுங்க வானம் கெடுகெடுக்க சினம் கொண்டு சீட்டம் கொண்டு கனம் கொண்ட பூங்குடலா

0: என்ன ராணி, உங்க வீட்டுல எல்லாரும் ஸ்வெட்டர் போட்டு சுத்துறீங்க?
1: அனுஷ் ஸ்டைல்ஸோட கூல் ரூஃப் டைல் தான் காரணம். இது 85% சன்லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்றதுனால வீட கூலா வச்சுக்குது. ஜீரோ வாட்டர் லீக்கேஜ், ஆன்டி ஸ்லிப் சர்ஃபேஸ் னு ஆட் ஆன் அட்வான்டேஜ் கூடவே 1:1 ரெண்டுக்கு ரெண்டு சைஸ்லயும் கிடைக்குது.
2: அனுஷ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசகரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: இன்றைய அறிவும் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி பர்வின் சுல்தானா அவர்களின் பேச்சு. இது VI Talks என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
6: வாய்ப்புகள் இருக்கின்ற பொழுதும் கூட மறுத்து என் பிள்ளை வாழ்கிறானே, இங்க வந்து உட்கார்ந்து இருக்கானே, பர்வின் சுல்தானா மேடம் பேசுறாங்க கேட்கலான்ட்டு. பெரிய விஷயம் இல்ல, நம்மை விட உயர்ந்தவர்கள் நம் பிள்ளைகள். வல்லமை என்பது எது தெரியுமா? வலிமை என்பது எது தெரியுமா? வலிமை வேறு, வல்லமை வேறு, ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்கிறோம். உதாரணத்துக்கு, கல்வி வேறு, அறிவு வேறு, மகிழ்ச்சி வேறு, ஆனந்தம் வேறு. கல்வி என்பது வெளியிலிருந்து உட்செல்வது, படிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, வெளியிலிருந்து உட்செல்வது. அறிவு என்பது உள்ளிருந்து வெளிப்படுவது. எப்போ தெரியுமா கல்விக்கு பெருமதி? நீங்க படிச்ச கல்வி அறிவா வெளிப்பட்டு உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் சமூகத்துக்கும் பயன்பட்டுதா, அது படிச்சதுக்கு அர்த்தம். சும்மா படிச்சு வச்சுக்கிறது இல்ல. பொண்ணு என்னங்க படிச்சிருக்கு? பிகாம். பையன் எம்பிஏ. ஒன்னும் தெரியாது. இன்விடேஷன்ல இருக்கும் சோ அண்ட் சோ என்கின்ற பிகாமுக்கும் சோ அண்ட் சோ என்கின்ற எம்பிஏவுக்கும் கல்யாணம். படித்த படிப்பு பயன்பெற வேண்டும். இப்போ கல்வி வேறு, அறிவு வேறா? மகிழ்ச்சி என்பது வெளியிலிருந்து உட்செல்வது, ஆனந்தம் என்பது உள்ளிருந்து வெளிப்படுவது. ஒருவர் ஆனந்தமாக இருக்கிறார் என்றார், அவர் உள்ளிருந்து ஆனந்தமாக இருக்கிறார் என்ற அர்த்தம். மகிழ்ச்சி என்பது தேடி அலைவது, இருக்கின்ற இடத்திலிருந்தே முழுமை பெறுவது ஆனந்தமாக இருக்கக்கூடியவர்களுக்கு சாத்தியம். இதே போல்தான் வலிமை வேறு, வல்லமை வேறு. மரம் இருக்குல்ல, அது வலிமையானது. புல் இருக்குல்ல, அது வல்லமையானது. உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், புயல் அடித்தால் மரம் சாயும், புல் சாயும், எழுந்து நிற்கும். ஆற்றங்கரை ஓரத்திலே அசைந்து நிற்கும் நானல்லது, காற்றடித்தால் சாய்வதில்லை, கனிந்த மனம் வீழ்வதில்லை. அந்த வல்லமை தேடித்தான் இன்றைக்கு என் பேச்சு அமைகிறது. பேச்சை கவனமாக வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். பேசக்கூடிய எல்லா பொருட்களும் உங்களுக்கு பயன்பாடு இல்லாததாக இருக்கலாம், ஆனால் ஒரு புத்தகத்தை வாசிப்பது போல. 400 பக்க புத்தகம் இருக்கும், 382 பக்கத்துல 4 பத்தியில 3 வரி நமக்காக இருக்கும். அந்த 382 பக்கத்தையும் நாம படிச்சுதான் ஆகணும், அப்போதான் அந்த பகுதியை நாம் அடைய முடியும்.
7: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: சம்மரை சமாளி. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: இந்த கோடை வெயிலோட தாக்கம் ஏப்ரல் மாச கடைசியில தான் எப்பவுமே வாட்டி வதைக்கும். ஆனா இப்பெல்லாம் மார்ச் மாசத்திலே தலை தூக்கிருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த வெயில்னால நமக்கு நீர்ச்சத்து குறைபாட்டுனால நோய் பாதிப்பு ஏற்படுற அபாயம் அதிகம். அதனாலதான் தண்ணி குடிங்க தண்ணி குடிங்கன்னு மருத்துவர்களுமே பரிந்துரை செய்யறாங்க. அப்படி இருக்கும் போது கோடை வெயில சமாளிக்க பறவைகளும் விலங்குகளுமே பரிதவிச்சு வருது. அவைகளும் இந்த கோடை காலத்துல பாதிக்கப்படாம இருக்கிறதுக்காக ஒரு அகண்ட பாத்திரத்துல தண்ணி தினமும் பறவைகளுக்காக நம்மளுடைய செவத்திலேயோ இல்ல வெளிப்புறமா வைக்கிறது மூலமா அவைகளும் குடிக்க குளிக்கன்னு இளைப்பாறிக்கிற முடியும். அதே மாதிரி விலங்குகள் கால்நடைகளுக்கு தண்ணி வைக்கிறது மூலமா அவைகளும் வெப்பத்தை தணிக்க ஏதுவா இருக்கும். அதனால இன்னையில இருந்தே நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய பறவைகள்

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போனை சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏ பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏ சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கணும்னா வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படின்னா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனதும் யூஸ் பண்ணு, இல்லன்னா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிள யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏ இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிள யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: ஓசை எஃப்எம் 90.4
1: அறிவோம் ஆயிரம். இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி பர்வின் சுல்தானா அவர்களின் பேச்சு. இது VI Talks என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். பேசுகின்ற எல்லா பொருட்களும் உங்களுக்கு தேவையில்லாமல் இருக்கலாம், ஆனால் இந்த சில நிமிடங்களில் ஏதோ ஒரு சொல் மின்னல் வெட்டுவது போல் உங்களுக்காக வந்து விடலாம். வெறும் சொல் இருக்குல்ல, நிறைய பேர் பேரை பார்க்கிறேன். இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன்ல நிறைய பேரை நான் பார்க்கிறேன். இந்த சின்ன பிள்ளைங்க இருக்கிறீங்கல்ல, அவங்க கிட்ட எல்லாம் ஒரு பிரிவிலேஜ் எதிர்பார்க்கறீங்க. நான் சின்ன பிள்ளை தானே, என்ன வயசு உனக்கு? எனக்கு 17 தான் ஆகுது. 17 சின்ன பிள்ளையா? ரொம்ப அநியாயமா கோவம் வர விஷயம் என்ன தெரியுமா? நீங்க என்னென்னத்துக்கோ கோவப்பட்டீங்களே. நாங்க எல்லாம் 90 கிட்ஸ். ஓ, 90ல பிறந்தவங்கன்னு சொல்லு. அது என்ன கிட்ஸ்? 90ல பிறந்தது எப்படி கிட்ஸ்ன்னு நான் கேட்கறேன். ஆயிடுச்சு இல்ல உனக்கு 36 ஆயிடுச்சு இல்ல? 36 ஆன நீ கிட்ஸா? இன்னொன்னு உனக்கு தெரியுதுங்க, இப்போ சொன்னா கோச்சிக்கோங்க. ஜென்சி, ஜெனரேஷன் ஜி. என்ன அதுக்கு என்னங்கிற? இப்போ நானும் தான் ஜெனரேஷன் எக்ஸ். இந்த 90ல பிறந்ததுங்கெல்லாம் ஜெனரேஷன் ஒய். நீ பிறந்த 2000, அதனால ஜெனரேஷன் செட்டு. ஒன்னும் யோசிக்காத, 2010 ஒன்னு பிறந்துருச்சு, ஜெனரேஷன் அல்பா. 2025 ஜனவரியில பிறந்துருச்சு, ஜெனரேஷன் பீட்டா. ஒன்னுக்கு ஒண்ணு சாப்பிட்டு போகுது சார். ஒருத்தங்களை மட்டும் ஏன் போட்டு நசுக்கிறீங்க, ஒருத்தங்களை மட்டும் ஏன் கொண்டாடுறீங்கன்னு நான் கேக்குறேன். இந்த கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு இல்லையா? இங்க பாருங்க, எங்க அம்மாவுக்கு வயசு 80. 1000 பிறை கண்ட பெண். நான் ஜெனரேஷன் எக்ஸ் சொல்லிட்டேன், போய் தேடுங்க. ஜெனரேஷன் எக்ஸ் எப்போல்லாம் பிறந்ததுங்க எல்லாம் ஜெனரேஷன் எக்ஸ். நான் என் வயசை சொல்ல மாட்டேன். எங்க அம்மா இந்த வயசுல எனக்கு சொல்லுது, போதும் இவ்வளவு தூரம் பிளவுஸ் போட்டது, இப்போ ஃபுல்லா பிளவுஸ் போடு. நான் கேட்கறேன், எங்க அம்மா என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். ஏனென்றால் எனக்கு மூத்த தலைமுறை ஒருபோதும் எனக்கு தவறாக வழி காட்டாது என்பதனை நான் நம்புகிறேன். இந்த வல்லமையை நீங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு கொடுத்திருக்கிறீங்களான்னு கேட்டுட்டு போறேன். நம்ம எல்லாருமே லீவ் லெட்டர் எழுதணுமா? எழுதணுமா? சின்ன வயசுல எழுதணுமா? எழுதணுமா? நான் ஆரம்பிக்கிறேன், நீங்க முடிச்சிருவீங்க பாருங்க. As I am suffering from fever, I request you to give me 2 days leave. சொல்வீங்களா? ஒருத்தி எழுதுனா எனக்கு, As I am suffering from my sister's marriage, you please leave the school for 2 days. சரி, நான் இப்படியே நிறுத்துங்க. கீழே சைன் பண்ணுவோம்ல லீவ் லெட்டர் எழுதிட்டு, நாம ஸ்கூல்ல படிக்கும் போது. யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி. இன்னைக்கு என்னப்பா எழுதுற தம்பி? யுவர்ஸ் ஃபேத்ஃபுல்லி. ஃபேத்ஃபுல்லி. நான் மொழி ஆசிரியர், நான் போய் கேட்டேன், என்னத்துக்கு இதுங்க எழுத மாட்டேங்குதுங்க ஒபீடியன்ட்லின்னு கேட்டா, ஈ முன்னால வரணுமா ஐ முன்னால வரணுமான்னு அதுங்களுக்கு சந்தேகம். ஃபெய்த்ஃபுல்லில எவ்வளவு எல் வேணாலும் போட்டுக்கலாம், எவ்வளவு ஃபெய்த்ஃபுல்லா இருக்கிறோமோ அவ்வளவு எல்லு. என்ன அநியாயங்க, போயிடுச்சு ஒபீடியன்ட்லிங்கிற சொல், போயிடுச்சு நம்மளை விட்டு.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 அறிவும் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி பர்வின் சுல்தானா அவர்களின் பேச்சு. இது VI Talks என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: ஒரு ஜெனரேஷன் டீச்சர் கிட்ட ஒபீடியண்டா இருக்காங்களா? பெற்றோர்கள் இடத்தில் குழந்தைகள் ஒபீடியண்டா இருக்காங்களா? ஒபீடியண்டா இருக்கக்கூடிய குழந்தைகள் தான் நாளை அரசு ஆளக்கூடிய தலைமைத்துவம் பெறுகின்ற பிள்ளைகளாக வருகிறார்கள் என்பதனை புரிந்து கொள்வது வல்லமை. எங்க அடங்கணுமோ அங்க அடங்கணும், எங்க அடங்க கூடாதோ அங்கதான் அடங்க கூட. நான் கிளாஸ்ல பின்னால உட்காந்து பேசுவேன், ஆகாத டீச்சர் தான் கூப்பிட்டு சொன்னாங்க, சுல்தானா கெமிஸ்ட்ரி டீச்சர் பேசாத.
3: யார பத்து பேசாத? பேசுறதுக்கு பொருந்தவன் என்ன பத்து பேச?
2: எங்க பேசணுமோ அங்க பேசு, எங்க பேசக்கூடாது அங்க பேசக்கூடாது. உட்காரு, நாங்க வாங்கி வச்சுக்கிட்டேனே வெத மாதிரி. அங்க பேசுறத நிறுத்தன, இங்க பேசிட்டு இருக்க. கேள், பைபிள் சொல்லுகிறது, காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள். கீழ்ப்படிதலோடு கேட்கிறோமா? எங்கே கீழ்ப்படிய வேண்டுமோ குழந்தைகள் கிட்ட அங்க கீழ்ப்படிய சொல்லித்தர வேண்டும். கீழ்ப்படிதல் என்பது ஆக உன்னதமான சொல், அது அடிமைத்தனம் அல்ல. இந்த வளர்ந்த அப்புறமா இவங்களெல்லாம் கீழ்ப்படிய சொல்றோம்ல, என்னெல்லாம் கீழ்ப்படிய சொல்றீங்களா? அது யார் சொல்வது என்பதில் இருக்கிறது. இப்ப நான் சொல்றேன், எல்லாருக்கும் நிமிந்து உட்காருங்க. உண்மையா சொல்றேன், நிமிந்து உட்காருங்க. நிமிந்து உட்கார்ந்தவங்க வாழ்க்கையில எல்லாம் ஒரு அற்புதம் நடந்திருக்குங்க. இருந்த இடத்துல இருந்தே 2 இன்ச் உயர்ந்து இருக்கிறீங்க. யார் சொல்லணுமோ அவங்க சொன்னா கேட்டுக்கிட்டு போறது. ஆனால் சில விஷயங்கள் இருக்கு, அதற்கு அடிபணிய கூடாது. பணிவு என்பது ராஜகுணத்தின் முதல் தகுதி. எங்க அம்மா எனக்கு சுருதி பெட்டி ஒண்ணு வச்சிருந்தாங்க, நாங்க 5 பேர் ஒரு சுருதி பெட்டி, அது இன்விசிபிள். எங்க வீட்டில் எங்க 5 பேரும் அப்பா உட்பட இவ்வளவுதான் குரல் இருக்கணும். அம்மா பசிக்குது, இவ்வளவுதான் சொல்ல முடியும். இன்னைக்கெல்லாம் 7 கட்டையில கூப்பிடுது. எங்க என் சாக்ஸ்? ஸ்கூலுக்கு லேட் ஆகுது, அறிவு இல்ல உனக்கு, ஓடுறீங்க பின்னால, எப்படி உருப்படும்? நான்லாம் அந்த மாதிரி 7 கட்டை 8 கட்டையில பேசியிருந்தேன்னா இன்னைக்கு உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். பணிவுடன் தானே வளர்த்தார்கள். தவறான வார்த்தைகள் பேசும்போது அப்படி அடிக்குமே எங்க அம்மா. தப்பான வார்த்தைகள் சொல்ல முடியாது வீட்டில. வீட்டிலே பணிவும் பள்ளிக்கூடத்திலே பணிவும் கற்றுக்கொண்டதற்கு பிறகு நிமிர்வும் தானே வாழ்க்கையின் வல்லமைக்கான ரகசியம். கற்றுக்கொண்டு நிமிருங்கள். கற்கின்ற வரைக்கும் எனக்கு எல்லாம் தெரியும், அவனுக்கு ஒன்னும் தெரியாதுன்னு அர்த்தம். நான் தெரியாமத்தான் கேட்கறேன், தெரிஞ்சு கேட்கறான்னு அர்த்தம். நான் ஒண்ணு சொல்வேன், நீங்க தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே, தப்பா நினைச்சுக்கிற மாதிரி ஏதோ சொல்ல போறான்னு அர்த்தம். வார்த்தைகளை புரிந்து கொள்கிறோமா?
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: மற்றும் தெங்காசி
1: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது. என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
2: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
3: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: சம்மரை சமாளி. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: வீடு மாடி வீடுதான், ஆனா அப்படி ஒரு வெக்கையா இருக்குதுன்னு நிறைய பேர் மாடியில தண்ணிய அள்ளி அள்ளி ஊத்துவோம். ஆனா அடிக்கிற வெயிலால அதுவும் சருன்னு உறிஞ்சிரும். அதுக்கு பதிலா நல்ல ஒரு கோணி பை சாக்க தண்ணியில முக்கி மாடியில விரிச்சு விட்டா சாக்குல ஈரம் இருக்கிற வர வீடு நல்லா குழு குழுன்னு இருக்குமாம்.
0: சம்மரை சமாளி, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: அறிவும் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி பர்வின் சுல்தானா அவர்களின் பேச்சு. இது VI Talks என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
5: ஒண்ணும் இல்ல, வெறும் சொற்களால் பலன் இல்லை, சொல்லில் உயர்ந்த சொல் செயல். அதுக்கு உங்களுக்கு விளங்குற மாதிரி ஒரு விஷயம் சொல்றேன். நம்மில் பல பேருக்கு சொல் போதுமானதாக இருக்கிற, முக்கியமா இந்த பொம்பளைங்க ஜென்மம் இருக்குது, சொல் போதுமானதா இருக்கு. அதில் தான் சிக்கி சீரழிஞ்சு போயிட்டோம். நீ ரொம்ப அழகா இருக்க, நீ ரொம்ப நல்ல பொண்ணு தெரியுமா, நான் என்ன சொன்னாலும் நீ நம்புற, என் மேல அன்பா இருக்கிற, என் கஷ்டம் என் நஷ்டம் எல்லாத்திலையும் துணை நிக்கிற, உனக்குன்னு நான் எதுவுமே செஞ்சதில்லை. முக்கியமா சொல்லிக்கிட்டே இருக்கேன் சார், பல நாட்களா சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த புருஷமான இருக்கிறீங்களா, கோச்சிக்காதீங்க, மனப்பாடமா பேசுறீங்க. உங்க வைஃப் கிட்ட 20 வருஷம், 25 வருஷம், 30 வருஷம், 35 வருஷமா திருந்தவே மாட்டியா? நீனா டீச்சரா, நானா கொஸ்டின் பேப்பரா, இல்லை ஆன்சர் ஷீட்டா? குரானிலே ஒரு வார்த்தை இருக்கிறது, உன் மனைவி உன் விலா எலும்பில் இருந்து உருவப்பட்டவள், விலா எலும்பு வளைவாகத்தான் இருக்கும், அதை நேராக்க முயற்சி செய்யாதே, உடைந்து போவாய். எவ்வளவு ஞானமான வார்த்தை அது! என் இயல்பு என் இயல்பில் இருந்தால்தான் குடும்பம் குடும்பமாக இருக்கும். பாதிக்கப்பட்டவர்கள் ஆர்ப்பரித்து கை தட்டுகிறார்கள், பயந்து போய், கூட வீட்டுல ஆள் வரல, ஆள் வந்ததெல்லாம் கம்முன்னு இருக்கு, வீட்டுல போய் இடிச்சு காட்டும் அவங்க சொன்னாங்கல்ல அப்படின்ட்டு. பாருங்க, வெறும் சொற்களால் பலன் இல்லை. நான் 8ஆம் வகுப்பு படிக்கின்ற பொழுது எனக்கு வந்து சேர்ந்த ஒரு சிறிய நிகழ்ச்சியை சொல்லு. நீங்க நினைக்காதீங்க என்னை, உங்கள் எத்தனை பேருக்கும் எத்தனை நாட்களாக தெரியும் யா? ஒரு விஷயம் சொல்லவா தம்பி, நான் 29 வருஷம் 9 மாதம் உன் மொபைலில் வந்து உன் கவனத்தை ஈர்ப்பதற்காக உழைத்திருக்கிறேன். 29 இயர்ஸ். 5 வருஷம் சொல்றீங்களே, 25 வருஷம் அதுக்கு முன்னால நான் உழைச்சிருக்கேன். கால்கள் வீங்க வீங்க, நீங்கள் எல்லாம் நான் இருக்கும் இடத்தில் வந்து என் பேச்சை கேட்பதில்லை, நீங்கள் இருக்கும் இடத்திற்கு நான் வந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒரு பெண்ணாக புலம் பெயர்ந்து போய் பேசுவது என்பது எவ்வளவு பெரிய சவால் என்பது பெண்ணாக இருந்து பயணம் செய்தால் புரிந்து போகும். இருக்கிறது இல்லையா கடைசி, நான் கிளம்பி வரணும் அங்கிருந்து, வரேனா இல்லையா உங்களுக்காக, வரேனா இல்லையா? அதனால்தான் உங்கள் வரைக்கும் வந்து சேருகிறேன். உழைக்க தயாராக இருக்கிறார்களா? எல்லாம் அப்படி சீக்கிரமா கிடைச்சிடணும்னு நினைக்கிறாங்க, அவ்வளவு சீக்கிரமா கிடைக்குமா? உழைப்பு உழைப்பு உழைப்பு தொண்டு உழைப்பு வந்து உட்கார்ந்துட முடியாதுங்க. நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க வீட்டுல எழுதிப்பாங்க, அது பகையாளியோ உறவாளியோ, உழைப்பு இல்லாமல் ஒருவன் சாதனை படைக்க முடியாது, ஒருவன் வரலாற்றிலே இடம்பெற முடியாது. முதல்ல இதுல நீங்க முடிவாகுங்க, உங்களுக்கு பகையாளியாகவே இருக்கட்டும், தொடர்ந்த உழைப்பு இல்லாமல் அவன் சாதனையாளராக வர முடியாது, ஒரு இரவு ஒரு பகலில் வந்து நிற்க முடியாது.
2: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மச்சான், கையில கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு, இத அப்படியே வச்சிருக்காம ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். எவ்வளவு லாபம் வந்தாலும் சரி,
6: கண்ணை மூடிட்டு ஷேர் மார்க்கெட்ல போறதுக்கு அந்த பணத்தை தூக்கி ஆத்துல போடுது.
5: ஏன்பா, நாங்கெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண கூடாதா? உங்களை மாதிரி நாங்களும் நிறைய சம்பாதிக்க கூடாதா என்ன?
6: அதெல்லாம் பண்ணலாம், ஆனா அத பத்தி முதல்ல நீ தெரிஞ்சு வச்சிருக்கியா? சரி, உனக்கு என்ன தெரியும் அத பத்தி சொல்லு கேப்போம்.
5: தெரியும், ஏதாவது கம்பெனி பேர்ல காசை போடணும். அந்த ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு லாபம், மைனஸ்ல போச்சுன்னா நட்டம்.
6: என்ன ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட? நான் 2 வருஷமா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன், எனக்கே இந்த மார்க்கெட் பத்தி முழுசா தெரியல. இந்த ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீ எதுல இன்வெஸ்ட் பண்ணுவ?
5: அப்படி என்னத்த தெரிஞ்சுக்கணும் சொல்லு கேப்போம்.
6: முதல்ல செபிய பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்.
5: செபியா?
6: செபினா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இதுதான் நம்ம நாட்டில் நடக்கிற இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடு, ஸ்டாக்கு எல்லாத்தையும் கண்காணிச்சு மோசடி எதுவும் நடக்காம பாதுகாப்பாக செயல்படுத்துது. இப்போ நீ உன் காசை ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா எப்படி பண்ணுவ? இன்ட்ராடேவா இல்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா?
5: அதான் டெலிகிராம்ல நிறைய லிங்க்ஸ் வருது, அதுல உன கிளிக் பண்ணி அதுல என்ன சொல்றாங்களோ அது மாதிரி செஞ்சிட வேண்டியதான்.
6: நல்லா இருப்ப, இந்த தப்பை மட்டும் பண்ணிடாத.
5: ஏன்?
6: இந்த மாதிரி டெலிகிராம் அட்வைசர் எல்லாமே உண்மையா இருக்க மாட்டாங்க. அதுல நம்பி ட்ரேட் பண்ணா பெரிய லாஸ் ஆகி நம்மள ஃப்ராட் பண்ணிடுவாங்கன்னு செபியே சொல்லுது.
5: அப்ப எத்தனை விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணனும் அதையும் சொல்லு.
6: நீயே படிச்சு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணு, இல்லனா நிறைய வகையான இன்டர்மீடியேட்டர்ஸ் இருக்காங்க. ஸ்டாக் புரோக்கர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர், கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ், செல்ஃப் சர்டிஃபைடு சிண்டிகேட் பேங்க்ஸ்னு 37 வகையில இருக்காங்க. இதுல ஒவ்வொரு வகையிலையும் 1000 கணக்குல புரோக்கர்ஸ் இருப்பாங்க. இதுல நீ யாருகிட்ட பணத்தை கொடுக்கணும், எது உண்மைன்னு எப்படி தெரிஞ்சுப்ப?
5: அதெல்லாம் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது?
6: நெட்ல செபியோட வெப்சைட் இருக்கும், அதுல நீ அமௌண்ட் போட போற அந்த புரோக்கரோட டைப்பு, அவங்க நேம், ரெஜிஸ்டர் ஐடி இதெல்லாம் வாங்கி டைப் பண்ணா அது உண்மையிலேயே செபி ரெஜிஸ்டர் கம்பெனி தானா அப்படிங்கறத காட்டும். அத பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
5: மச்சான், அதெல்லாம் கேட்டா தருவாங்களா?
6: அவங்க கிட்ட நம்ம பணத்தையே நம்பி கொடுக்கறப்போ அவங்கள பத்தின தகவலை நம்ம தெரிஞ்சுக்க கூடாதா? கேளு, தகவலை சொல்லுவாங்க. ஸ்டாக் பத்தி நல்லா தெரிஞ்சுக்காம ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாத.
7: ஷேர் மார்க்கெட் என்பது நன்கு அறிந்து கவனமுடன் செயல்பட வேண்டிய தளம். மற்றவர்கள் லாபம் ஈட்டுகின்றனர் என்று அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இன்வெஸ்ட் செய்ய வேண்டாம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடி தடி ராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டணும், வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஆண்டவன் படைத்த ரகசியமில்லை.
1: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
2: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
3: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம் நம்ம கடலோசை FM 90.4.
6: அறிவும் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி பர்வின் சுல்தானா அவர்களின் பேச்சு. இது VI Talks என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
7: நான் என்னுடைய 8வது வகுப்பில் கேட்டுக்கொண்ட ஒரு விஷயத்தை சொல்கிறேன், எத்தனை பேருக்கு இது புரிகிறது என்று எனக்கு தெரியவில்லை. இண்டிவிஜுவலுக்காக தான் சொல்றேன், இந்த டைலாக சொல்லிட்டு சொல்றேன். பாலைவன ரோஜாக்களா சார், தெரியல என்ன படம்னு அது ஒரு டைலாக் வரும், வாகை சந்திரசேகர் தான் சொல்வார்னு நினைக்கிறேன், சரியா இல்லைன்னா தப்பா இருந்தா மாத்திக்கணும். நான் யாருக்கு புரிகிறதோ இல்லையோ சுபத்ரா, உனக்கு கூடவா புரியவில்லை? ஒரு தலை ராகமா, அந்த டைம்ல நான் ரொம்ப சின்ன பிள்ளாதனால அந்த படம் பார்க்கல. டைலாக் தான் முக்கியம், யாருக்கு புரிகிறதோ இல்லையோ சுபத்ரா, உனக்கு கூடவா புரியவில்லை. இதை சொல்லிட்டு இந்த விஷயத்த சொல்றேன், நீங்கெல்லாம் தான் சுபத்ரா, கேட்டவள் நான். யாருக்கு புரிஞ்சாலும் புரியலனாலும் உனக்கு கூடவா புரியலன்னு கேட்கிறேன். பாருங்க, என் வாழ்க்கையை மாற்றிய அது ரொம்ப கொஞ்சம் சிரமம் புரிஞ்சுக்கோ. ஒரு பெரிய புறாவை வளர்த்துட்டு இருந்தான், ஒரு கூட்டத்தை ஒருத்தன் வளர்த்துட்டு இருந்திருக்கான், ரொம்ப உயிர் அந்த புறாக்கள் மேல. அந்த மாதிரி ஒரு படம் கூட வந்துச்சுன்னு நினைக்கிறேன், அதான் நான் பார்த்தேன். புறாக்கள் கூட்டத்தை ஒருவன் வளர்த்தான், புறாக்களுக்கு சொல்லி தந்தான், வேட்டைக்காரர்கள் சூழ்ந்திருக்கிறார்கள், நீங்கள் எல்லோரும் கவனமாக இருக்க வேண்டும். எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தான். என்ன எல்லாரும் அவன் போய் படுத்தான், எல்லாம் சத்தமா சொல்லிட்டு இருக்கு, வேடன் வந்தான், வேடன் வருவான் அப்படின்னு. வேடன் கொஞ்ச நேரம் நின்னான், இரையை தூவான், கவனமா பார்த்தான், வலையை விரிப்பான், அலர்ட், சிக்கிக்கொள்ள மாட்டோம். கிட்ட போனான், ஒண்ணு இல்ல, அதே டைலாக் சொல்லுச்சு, வேடன் வருவான், நான் தான் வந்துட்டேனே, இரையை தூவான், பேக்ல இருந்து விதை எடுத்து போட்டான், எல்லாம் கொத்திக்கிட்டே சொல்லிச்சுங்க, வலையை விரிப்பான், வலையை விரிச்சான், சிக்கிக்கொள்ள மாட்டோம், சிக்கிக்கிச்சு எல்லாம். தூங்கிட்டு இருந்த முதலாளிக்கு கேக்குது, அதுங்க சொல்றது கேக்குது, வேடன் வருவான், இறை தூவான், வலை விரிப்பான், சிக்கி கொள்ள மாட்டான், சூப்பர், எல்லாம் ஒழுங்கா இருக்குதுங்க. தூங்கி போனான், ஊழிச்சு பார்த்தா சத்தம் வால்யூம் குறைவா இருக்குது, வேடன் வருவான், இறையை தூவான், வலையை விரிப்பான், சிக்கி கொள்ள மாட்டோம் போய் குரல் மறைஞ்சு போச்சு. ஏன்னா அவன் மொத்தமா தூக்கிட்டு போயிட்டான். இப்படி ஒரு கதை படிச்சங்க நான், நான் படிக்கும் பொழுது எனக்கு வயது 13. வெறும் சொற்களால் இந்த உலகத்தில் எதையும் சாதிக்க முடியாது. நான் ஒன்னு சொல்லட்டுமா, இது தற்பெருமைக்காக இல்லை, இறைவன் என்னை மன்னிக்க வேண்டும், உங்களில் ஏதேனும் ஒரு சிறிய வெப்பத்தையாவது ஏற்படுத்துவதற்காக சொல்லுகிறேன். வாழ்க்கை இன்று இருப்பது போல் நாளை இருக்காதீர்கள், கொஞ்சமாவது உயர்ந்து காட்டுங்க, கொஞ்சமாவது உயர்ந்து காட்டுங்க. நான் 10th ஸ்டாண்டர்ட்ல 58 மார்க் தான், செகண்ட் கிளாஸ் இப்போ கூட எழுதும்போது 10th ஸ்டாண்டர்ட் செகண்ட் கிளாஸ் எழுதுறேன். ஆனா யூனிவர்சிட்டி முடிக்கும் போது யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர். ப்ரோக்ரஸ் வந்து சேர்கின்ற பொழுது ஒரு PT டீச்சர் ஸ்கூல்ல 3 மாதத்திலிருந்து என் பணியை ஆரம்பித்தேன். அப்படியே படிப்படியாக போய் ஒரு கல்லூரியில லெக்சரர், அதுக்கப்புறமா துணை பேராசிரியர், அப்புறமா இணை பேராசிரியர், அதுக்கப்புறமா ஒரு கல்லூரியில தமிழ்துறை தலைவர், அதற்கப்புறமா இன்றைக்கு தமிழ் வளர்ச்சி துறையின் கீழே இயங்குகின்ற உலக தமிழ் சங்கத்தின் துணைத் தலைவர் இயக்குநராக உங்கள் முன்னால் நிற்கிறேன். ப்ரோக்ரஸ் பெரிய சாதனைன்னு நான் சொல்ல வரல. ஆனால் என் துறையில், என் தமிழ் மீது நான் வைத்த ஆழமான பற்றின் காரணமாக அந்த துறையில் நான் ஒரு ஸ்டெப் ஒரு ஸ்டெப் ஒரு ஸ்டெப் ஒரு ஸ்டெப் ஒரு ஸ்டெப். நீங்கள் எந்த துறையில் இருக்கிறீர்களோ அந்த துறையில் ஒரு சைன் பண்ணிட்டு போங்க, வல்லமை பெறுங்கள். காற்று வரும், மழை வரும், புயல் வரும், மிகப்பெரிய பேரிடர்கள் வரும். சாயுங்கள், நிமிர்ந்து கொள்ளுங்கள். வந்து உங்களை எது வேண்டுமானாலும் அப்படி தாழ்த்தும், ஆனால் ஒருபோதும் தாழ்ந்து கிடந்து விடாதீர்கள். நான் ஒரு விஷயத்தை சொல்லுகின்றேன், விழும்பொழுதெல்லாம் எழுங்கள், விழும்பொழுதெல்லாம் எழுங்கள். விழுந்தே கிடப்பதுதான் வீழ்ச்சி. வல்லமை பெறுவது என்ன தெரியுமா? ஒரு கட்டத்தில் இருந்து இன்னொரு கட்டத்திற்கு போவது. நம் மனம் போல் நம்மை வழி நடத்தக்கூடிய குருவும் இல்லை, நம் மனம் போல் நம்மை வீழ்த்துகின்ற பகையும் இல்லை. இந்த டென்சிங் இருந்தார்ல, மேல போய் இந்த இமயமலை எவரெஸ்ட தொட்டாரு டென்சிங், அவர்கிட்ட கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்வியை நான் அப்படியே உள்வாங்குறேன். எனக்கு வெற்றியாளர்கள் தன்னுடைய ரகசியங்களை பேசுகின்ற பொழுது பிடிக்கும். ஏன் தெரியுமா? இந்த உலகம் வஞ்சக உலகம். தன் வெற்றியின் ரகசியத்தை சொல்லவே சொல்லாது, தோல்வியின் உயரங்களை மட்டும் சொல்லி நம்மை அழற்சியில் உட்படுத்தி அயற்சியாக்கி நம்மை தோற்கடிக்க தூண்டும். ஒருபோதும் அந்த சூழலுக்கு, அந்த சொற்களுக்கு செவிமடுக்காமல் இருங்கள். உயர்ந்த உயர்ந்த நிலையில் அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? டென்சிங், நீங்க போய் அந்த எல்லையை தொடுவதற்கு உங்களுக்கு என்ன தடையாக இருந்தது என்று எங்களுக்கு சொன்னால் வரும் காலத்தில் அந்த தடைகளை நாங்கள் சரி செய்து கொள்வோம். டென்சிங் சொன்ன பதில், வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க, இந்த கால வர்த்தமான சூழ்நிலையோ கையில் இருந்த ஆக்சசரிஸோ என் உடல் நிலையோ எதுவுமே எனக்கு தடையாக இல்லை. நான் ஒன்றுக்கு மட்டும் பயப்பட்டேன், ஆனால் அது என்னை தோற்கடிக்கவில்லை, அதனால் நான் தொட்டேன். யாரது? என் மனம் என்கிட்ட சொல்லவே இல்லை, நீ அதை தொடமாட்டாய் என்று. இது டென்சிங் சொன்ன பதில். நீ அதை தொடமாட்டாய் என்று என் மனம் சொல்லாததனால் நான் ஜெயித்தேன்.
1: இன்றைய அறிவும் ஆயிரம் நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.

வணக்கம் நேயர்களே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நிகழ்ச்சிகளை நீங்க எப்பெல்லாம் கேப்பீங்க, எதுல கேக்குறீங்க, வானொலி பெட்டி மூலமாவா இல்ல இணையதளம் மூலமாவா? கருத்துக்களை கடல் ஓசை எஃப்எம் 90.4 வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. கடல் ஓசையின் வானொலி சேவைய மேம்படுத்த உதவுங்க. கருத்துக்களை அனுப்ப வேண்டிய எண் 709449399. ஆப் மூலமா கேக்குறீங்கன்னா ஃபீட்பேக் பகுதியில உங்க கருத்துக்களை சொல்லுங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 4 மணி.

0: சூரியன், நைட்ல நிலா, இதெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதே ஒரு உயிரினம் வெளிச்சத்தை கொடுக்கும்னு சொன்ன உடனே நிறைய பேருக்கு ஞாபகம் வர்றது மின்மினி பூச்சி தான். சரி, அது உடம்புல வெளிச்சம் எங்க இருந்து வருதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அப்படி மின்மினி பூச்சி உடம்புல லைட் வர காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதோட உடம்புல சில என்சைம்ஸ் எல்லாம் சுரக்கும். அந்த ஒரு நிகழ்வுக்கு பேர் தான் பயோலூமினசன்ஸ். சரி, ஏன் இந்த லைட்டை உருவாக்குது, அது மட்டும் இல்லாம விட்டு விட்டு அடிக்குதே அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதோட இணைய கவரை தான் அது லைட்டை உருவாக்குது. அதே சமயம் விட்டு விட்டு அடிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதோட உடம்புல நடக்கக்கூடிய நரம்பு தூண்டல்களால தான் லைட்டு விட்டு விட்டு அடிக்குது. இனிமே எங்கேயாவது மின்மினி பூச்சி மின்னிட்டு போகுது அப்படின்னா, அதுக்கு காரணம் பயோலூமினசன்ஸ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: This is Singam Dance.
1: டைல்ஸ் வாங்க எங்க போனாலும் ஸ்டாக் அவைலபிலிட்டி இல்ல. பிரைஸும் நார்மலை விட ரொம்ப அதிகமா இருக்கு.
2: அட, நம்ம அனுஜ் ஸ்டைல்ஸ் மால்ல ட்ரை பண்ணு. அனுஜ்ல எப்பவும் ஸ்டாக் அவைலபிளா இருக்கும். இந்த கரண்ட் சிச்சுவேஷன்லயும் 30% ஆஃபர் தராங்க. சோ, அஃபோர்டபிள் பிரைஸ்ல டைல்ஸ் பர்சேஸ் பண்ணலாம்.
3: அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
4: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது. என்ன, பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
5: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க. எத்தனை கடைக்கு தான் போறது?
4: எதுக்கு அலையணுங்கறேன். அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
6: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
7: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சம்மரை சமாளி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: இந்த மார்ச் டு ஜூன் எந்த பொருளுக்கான சீசனோ இல்லையோ, இந்த நுங்கு பதனிக்கான ஒரு அற்புதமான சீசன்னே சொல்லலாம். ஒரு பனைமரம் இருந்தா அதை சுத்தி நிறைய உயிரினங்களோட வாழ்க்கை தொடங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு சைடு இருக்க, இந்த கோடை கால வெயில தாங்க உடம்பு குளிர்ச்சி பெற நுங்கு தான் சரியான தீர்வு. காரணம், நுங்குல உடம்புக்கு ஊட்டம் தர்ற வகையில விட்டமின் பி, நோய் எதிர்ப்பு சக்தி தர்ற விட்டமின் சி, இரும்பு சத்து, கால்சியம், பொட்டாசியம், புரதம்னு சத்துக்கள் அதிகமா இருக்குது. இந்த வெப்பத்தினால உடல்ல ஏற்படுற சோர்வை நீக்குது, உடலோட வெப்பநிலைய சமநிலையில வச்சுக்குது, அம்மை நோய் தாக்கம் ஏற்படுறத குறைக்குது. அது மட்டும் இல்லாம குடல்ல ஏற்படுற வறட்சியை தணிச்சு செரிமானத்தை மேம்படுத்துது. வெயில்னால தோல்ல ஏற்படக்கூடிய நோய், அதனால கொப்புளங்களை தடுக்க நுங்க அப்பப்ப எடுத்துக்கலாம்.
0: சம்மரை சமாளி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சியில அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட விளையாட நாங்க ரெடி. ஏன் கூட விளையாட நீங்களும் ரெடியா?
1: வாங்க தாத்தா, நம்மளும் போய் விளையாடலாம். அட வாங்க தாத்தா.
2: அட போங்கடா, 6 வயசான உங்களோட 60 வயசான நானாடா சேர்ந்து விளையாடணும்.
1: தாத்தா, உங்களை என்ன நாங்க பிளே கிரவுண்ட்ல விளையாட கூப்பிடுறோம், ரேடியோல தானே விளையாட கூப்பிடுறோம்.
3: விளையாடுறதுக்கு வயசு ஒரு தடையா என்ன? இனி 6 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் எல்லாரும் விளையாடலாம். கடலோடு விளையாடு திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை மாலை 5 மணி முதல் 7 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: சித்தி மாமா மச்சான், எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறதை கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட்டு. இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும். டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்பிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்பிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டதை நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி. கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 கேட்டுட்டு இருக்கிற நேயர்கள் எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடலோடு விளையாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட பேச போறது நானு தியஸ்ரீ மற்றும்
1: ஜான்ஹோரே.
0: ஓகே, அடுத்ததான் வந்து நேற்று நடந்த ஒரு போட்டி, அதாவது ஐபிஎல் போட்டியை ஃபஸ்ட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் குவாலிஃபயர் 1 நடந்துச்சு. நேற்று வந்து எந்தெந்த டீமுக்கு நடந்திருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும்.
1: அதாவது ஆர்சிபி விசஸ் ஜிடி, இவங்க ரெண்டு பேருக்கும் நடந்துச்சு. இதில் ஜிடி வந்துக்கிட்டு நாங்களே பவுலிங் போடுறோம், அதான் டாஸ் அவங்க தான் வின் பண்ணாங்க. பவுலிங் நாங்கள் போடுறோம் அப்படின்னு சொல்லி இங்கிட்டு எப்பயும் போல் பேட்டிங் ஆட வந்துட்டாங்க, அதாவது ஆர்சிபி வந்துட்டாங்க. அந்த அதுலேயே ரொம்ப நிறைய ஸ்கோர் அடிச்சது அப்படின்னா கேப்டன் ரஜத் பட்டிதார், அதாவது 33 பாலுக்கு 93 அடிச்சு அப்படின்னாலும் நாட் அவுட்டு, இன்னும் ஒரு ஓவர் இருந்துச்சு அப்படின்னா செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ணியிருப்பார். அந்த அளவு ரொம்ப பவராக அடித்தார்.
0: ஓகே, கண்டிப்பாக அந்த ஒரு மேட்ச் வந்து மறக்கவே முடியாத ஒரு மேட்ச் அப்படின்னே சொல்லலாம். அவங்கள ஃபைனல்ஸ் நோக்கி கொண்டு போன ஒரு மேட்சாக வந்து நேற்று அமைஞ்சிருச்சு. அதை தொடர்ந்து ஆர்சிபி அணியும் ஃபைனல்ஸில் ஒரு இடத்த பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்குமே வந்து ஒரு போட்டி நடக்க போகுது, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அப்புறம் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ், அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில வந்து போட்டி நடக்கும். அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அந்த ஒரு டீம் வந்து குஜராத் அணியோட போட்டி போடுவாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு போட்டி நடக்கும், அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ரெண்டாவதாக வந்து அந்த ஒரு ஃபைனல்ஸ்க்கு போவாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம கூட முதல்ல இன்னைக்கு பேசுறதுக்கு வந்து ஒரு நேயரே இணைஞ்சிட்டாங்க. யாரு, எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம்.
2: வணக்கம் சிஸ்டர்.
0: உங்க பேரு அப்புறம் எங்க இருந்து பேசுறீங்க?
2: என் பேர் அல்சஃப்ரா, முஸ்லிம் தெரு பாமன்.
0: ஓகேக்கா, ஓகே. இன்னைக்கு வந்து நாங்கள் என்ன கேம் அப்படிங்கிறத இன்ட்ரோடக்ஷன் கூட கொடுக்கல, ஆனால் அதுக்குள்ள நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு என்ன கேம் அப்படின்னு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா?
2: இன்னைக்கு உள்ள கேள்வியா ஏதாச்சும் சொல்லுங்களேன்.
0: சரி, ஓகே. இன்னைக்கு வந்து நாங்கள் பிரெய்னி பிரெய்னி கேம் தான் விளையாட போகிறோம். அந்த வகையில் பல பேருக்கு தெரியாத ஒரு கேள்வி தான், இந்தியாவோட தேசிய காய்கறி அப்படிங்கிறத எது சொல்லுவாங்க?
2: பூசணிக்காய்.
0: பூசணிக்காய். சரி, உங்களுக்கு வந்து இந்த கேள்விக்கான பதில் வந்து எப்படி தெரிஞ்சிச்சு? நீங்க வந்து கரெக்டா தான் படிச்சிருக்கீங்க, கரெக்டான பதில் சொல்லிட்டீங்க. நீங்க ஏதாவது கேள்விகள் வச்சிருக்கீங்களா எங்களுக்காக?
2: என்ன
0: பாடல் வேணும்?
2: ஏதாச்சும் ஒரு நியூ படத்துல இருந்து புது பாட்டு போடுங்கம்மா.
0: ஓகேக்கா, ஓகே, நன்றி.
2: சரி,
0: ஓகே. நம்ம அல்சப்ராக்கா வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம கிட்ட கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலே வந்து போவோம். அடுத்ததான் வந்து நம்ம அந்த ஐபிஎல் போட்டி பற்றி பேசிட்டு இருந்தோம் இல்லையா. சரி, எத்தனை ரன் எடுத்தாங்க அப்படிங்கறத நீங்க சொன்னீங்களா?
1: அதாவது ஆர்சிபி 254.
0: கரெக்டாக சொல்லிட்டீங்க, 254 ரன்கள் வந்து எடுத்தாங்க மொத்தம் இருந்த 20 ஓவரில். அதில் 5 விக்கெட்டுகளுமே வந்து இழந்தாங்க. அதுக்கப்புறம் விளையாண்ட ஜிடி அணி பார்த்தோம் அப்படின்னா 19.3 ஓவரில் 162 அப்படிங்கிற ஒரு ஸ்கோருக்கே வந்து ஆல் அவுட் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா வந்து அதில் முக்கியமான ஒரு அவுட் ஆனது அப்படின்னு பார்த்தோம்னா சாய் சுதர்ஷன் அவங்க, அப்புறம் வந்து சூப்மேன் கில் வந்து வழக்கம் போல் வந்து அவங்களோட ரன்களை வந்து அதிகமாக அடித்தாலுமே சாய் சுதர்சன் அவங்களுக்கு வந்து அன்லக்கியாக வந்து ஒரு அவுட்டுமே வந்து நடந்துச்சு. அதாவது அவங்களோட பேட்டையே அவங்க அந்த ஸ்டெம்பில் விட்டதுனால அவுட் ஆனாங்க. அதுதான் வந்து இருக்கிறதுல ஒரு மேட்ச் வின்னிங் மொமெண்ட்டாக கூட இருந்திருக்கலாம். ஏன்னா வந்து சாய் சுதர்சன் அவங்க வந்து நிறைய ரன்கள் அழிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கிறவங்க. அதனால அந்த ஒரு விஷயம் வந்து அந்த மேட்ச்சில் வந்து முக்கியமான ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக வந்து நம்மளுக்கு பள்ளிகள், அதாவது ஸ்கூல் எல்லாமே வந்து ரீஓப்பன் பண்ண போகிறாங்கல்ல, எப்போ வந்து ரீஓப்பன் பண்ண போகிறாங்க?
1: June 4.
0: கரெக்டாக சொல்லிட்டீங்க. நிறைய பேர் வந்து 1ஆம் தேதி அப்படின்னு ஒரு கவலையிலே வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கல்வித்துறை அமைச்சர் எல்லாருமே வந்து ஒரு டிஸ்கஷன் ஒன்று பண்ணாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெப்ப அலை அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. இப்போ வந்து ஹீட் அப்படிங்கிறதும் நாளுக்கு நாள் வந்து அதிகரிச்சுட்டே போகுது. ஒரு சில மாவட்டங்களில் வந்து மழை அப்படிங்கிறது பரவலாக இருந்தாலுமே இன்னும் நம்ம ஊர்களெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வெயில் திரும்பவும் என்ட்ரி ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு வெயில் அதிகமானதுனால மாணவர்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால 12th ஸ்டாண்டர்ட் வரைய படிக்க கூடிய எல்லாருக்குமே வந்து June 4 வந்து அவங்களுக்கான ஸ்கூல் ரீஓப்பன் அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்னைக்கான கேம் வந்து என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து பிரெய்னி பிரெய்னி கேம் தான் விளையாட போறோம். அதுல வந்து முதல் கேள்வியுமே கேட்டாச்சு, அதுக்கான சரியான பதிலும் கிடைச்சாச்சு. இந்த ஒரு கேம்ல நேயர்கள் யாராவது தொடர்ந்து கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 709-449-3999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அடுத்தடுத்து பாடல்கள் வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மே மாசத்தை மார்வெலஸ் மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் ஹாட்டான ஆஃபர்ஸ். உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன்ரோட் ஃபண்டிங், பல எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ். ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு டொயோட்டாவின் ரூமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
1: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
2: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
3: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
5: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 5:15 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் தியாஸ்ரீ, அப்புறம் நம்ம கூட பேசுறதுக்காக
1: வினிதா பிரகாசி.
0: ஓகே, அவங்களும் இருக்காங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான தகவலோடு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஜான் கோரெட் தம்பியும் கண்டிப்பா வந்து ஒரு கதை சொல்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரோட தகவலையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ வந்து நம்ம முக்கியமான ஒரு தகவல், அதாவது ஊட்டச்சத்து தகவல் தெரிஞ்சு போலையா, அதுக்கான ஒரு சின்ன இன்ட்ரோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சின்ன குழந்தைங்கள்ல இருந்து எல்லாருக்குமே வந்து பிடிச்ச ஒரு உணவு அப்படின்னே சொல்லலாம். குழந்தைங்கள்லாம் வந்து இந்த ஒரு சைடு டிஷ் இல்லைன்னா நான் வந்து ஸ்கூலுக்கே போகமாட்டேன் அப்படின்னு அடம்பிடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு உணவு தான் வந்து இந்த உருளைக்கிழங்கு அப்படிங்கிறது. தயிர் சாதத்துல தொடங்கி பெரிய பெரிய உணவுகள் வரைய இந்த ஒரு உருளைக்கிழங்கு தான் வந்து பல பேர் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அதை தவிர வந்து சிப்ஸ் இது எல்லாமே வந்து செஞ்சு சாப்பிடக்கூடிய அந்த உருளைக்கிழங்கை பத்தி சொல்றதுக்காக தான் நம்ம இனிதாக்கா வந்து இணைஞ்சிருக்காங்க. சரி சொல்லுங்க.
1: ஆங்கிலத்தில் உள்ள பொட்டேட்டோ அப்படின்ற சொல் கூட ஸ்பானிஷ் மொழியில் உள்ள படாட்டா அப்படின்ற சொல்லிலிருந்து வந்துச்சு. தென் அமெரிக்காவில் இருக்கிற பொலிவியா நாட்டில் தான் இந்த உருளைக்கிழங்கு ரொம்ப காலமாக பயிர் செய்யப்பட்டிருக்காங்க. அதுவும் இந்தியாவுக்கு இந்த உருளைக்கிழங்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா, போர்த்துகீசியர்களுடைய வருகைக்கு பிறகு தான் இந்த உருளைக்கிழங்கு இந்தியாவுக்கு வந்துச்சு. அதுவும் கடலில் ரொம்ப நாள் பயணம் பண்ணி வரும்போது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காகத்தான் இந்த உருளைக்கிழங்கை சமைக்க கொண்டு வந்திருக்காங்க. உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா 5 இருந்தே உணவா பயன்படுது. ஆனாலும் இந்த 200 முன்னாடி வரைக்கும் அதை பார்த்தீங்கன்னா இந்த சிறை கைதிகளுக்கு வந்து உணவுக்காக மட்டுமே கொடுத்தாங்க. தென் அமெரிக்கா கண்டத்தில் உள்ள பெரு அப்படின்ற நாடுகளில் தான் இந்த உருளைக்கிழங்கோட தாயகம் அப்படின்னு சொல்கிறாங்க. உருளைக்கிழங்கு நம்ம உடம்புக்கு உடனடி எனர்ஜி தரும் ஒரு அருமையான காய்கறி. இதில் விட்டமின் சி, விட்டமின் B6, பொட்டாசியம், பல சத்துக்கள் இருக்குது. இதை தினமும் சமையலில் சேர்த்துக்கிட்டால் நம்ம என்னென்ன நன்மை கிடைக்குன்னு சுருக்கமாக பார்க்கலாம். இதில் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கிறதுனால சோர்வை நீக்கி உடம்புக்கு நல்ல சுறுசுறுப்பை கொடுக்கும். இரத்த அழுத்தம் குறையும். இதில் இருக்கிற பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை கண்ட்ரோலாக வச்சுக்க உதவும். செரிமானம் சீராகும். உருளைக்கிழங்கில் நார்ச்சத்து அதாவது ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால ஜீரண சக்தி அதிகமாகும், மலச்சக்கல் பிரச்சனை நீங்கும். விட்டமின் சி சத்து நிறைஞ்சதால இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். உருளைக்கிழங்கு சாரை வந்து முகத்தில் தேய்ச்சா முகம் பார்த்தீங்கன்னா பளபளப்பாக மாறி கருவளையம் சுருக்கம் எல்லாமே மறையும். அதை வச்சு
0: சரி ஓகே, நம்ம உருளைக்கிழங்கு பற்றின தகவல்கள் வந்து ஒரு சூப்பராகவே தெரிஞ்சுக்கிட்டோம். வந்து அது வந்து எப்போ இருந்து உருவாச்சு, அது வந்து எப்படி வந்து இந்த கடலுக்கு போகிறவங்கெல்லாம் வந்து காய்கறிலாம் கொண்டு போவாங்க.

0: பொட்டேட்டோ அப்படிங்கிறது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா அவங்களுக்கு இருந்திருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய குழந்தைங்க இந்த ஒரு சிப்ஸுக்காக தான் வந்து அழிச்சு போட்டி போட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உருளைக்கிழங்கு அந்தளவுக்கு குழந்தைகளோட ஒரு ஃபேவரட்டாகவே இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம ஜான் ஹோரேப் தம்பியும் வந்து நம்ம கிட்ட ஒரு கதை சொல்றதுக்காக ரெடியாக இருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம்.
1: இன்னைக்கு வந்துட்டு ஒரு அரச கதை ஒன்று சொல்ல போகிறேன். ஒரு நாள் எல்லா அரசர்களையும் கூப்பிட்டு அவங்க எல்லாருக்கும் நான் விருந்து தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு அரசர் கூப்பிட்டுருந்தாராம். அதோட எல்லா அரசர்களும் அந்த ஒரு அரசர் சொன்னதை கேட்டு அவருடைய அந்த இன்விடேஷன், அதாவது அந்த அழைப்புதல் இருக்குல்ல, அதை ஏற்றுக்கிட்டு அவங்க போனாங்க அவங்களுடைய படை வீரர்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு. அப்போது ஒரு அரசரை மட்டும் எல்லாரும் புகழ்ந்துக்கிட்டே இருந்தாங்களாம். ஏன் அப்படின்னா அவர் தான் இங்கே இருக்கிற சாம்ராஜ்யத்திலேயே ரொம்ப அறிவாளி அப்படின்னு சொல்லி புகழ்ந்துக்கிட்டே இருக்கும்போது இந்த சைடு இன்னொரு அரசருக்கு ஒரே கோபமாக, என்ன இது, அவங்க அந்த அரசனை மட்டுமா கூப்பிட்டாங்க, எல்லாரையும் தான் கூப்பிட்டாங்க, அது மட்டும் என்ன, அவனை மட்டும் புகழ்ந்துக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ற எல்லா அரசர்கிட்டையும் போய் சொன்னாராம், ஏன் இப்படி பண்ணுறீங்க, நம்மளுக்கும் நிறைய நம்மளும் அறிவாளியே தான், அவன் மட்டும் ஒன்றும் அறிவாளி இல்லை அப்படின்னு சொல்லி அந்த அரசரை பற்றி என்ன எவ்வளோ சொன்னாலும் யாரும் கேட்கலை, அவர் ரொம்ப அறிவாளி தான், நீங்கள் தான் தப்பாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி நான் அதோட அங்கே இருக்கிற அந்த அறிவாளி அரசரை பார்த்து நான் உனக்கு சவால் விடுறேன், என் கூட நீ போட்டிக்கு வரியா அப்படின்னு கேட்டாராம். அதோட அந்த அரசரும் சரி பார்த்துக்கலாம், போட்டியில் நீ ஜெயிக்கிறியா நான் ஜெயிக்கிறேனா அப்படின்னு சொல்லி அந்த ஃபஸ்ட்டு போட்டி என்னவாக இருக்கும்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
0: சரி, போட்டி அப்படிங்கிற ஒரு ட்விஸ்ட்டோடு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. அது என்ன போட்டியாக இருக்க போகுது, யார் ஜெயிச்சிருப்பாங்க அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கு பற்றி வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா, அதனால் இன்றைக்கான கேள்வியுமே வந்து ஒன்று உருளைக்கிழங்கை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிப்ஸ்லாம் வந்து நம்ம நிறைய பேர் சாப்பிட்றோம் இல்லையா, அந்த சிப்ஸில் வந்து ஒரு கேஸ் வந்து நிரப்புவாங்க, அந்த பேக்கெட்லையாக இருக்கட்டும் மற்ற உணவுகள்லையாக இருக்கட்டும், அந்த கேஸ் அப்படிங்கிறது ஃபில் பண்ணுவாங்கள்ல, அது என்ன கேஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா 7094399999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதிலை சொல்லிட்டு விருப்பமான பாடல் கேட்கலாம். இதுக்கு வந்து ஏதாவது ஒரு க்ளூ கொடுத்தா நல்லாயிருக்கும், நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவேன் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட க்ளூவையுமே கேட்டுட்டு சூப்பராக பதில் சொல்லலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்தடுத்த பாடல்கள் வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: சம்மரை சமாளி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: சரி, வளர்ந்த குழந்தைங்க நீர் சத்துக்காக தண்ணி குடிச்சுக்கலாம். அப்ப பிறந்த குழந்தைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிறந்த குழந்தைக்கு 6 மாசம் வர தண்ணி தனியா தர வேண்டிய தேவையே கிடையாது. குழந்தைக்கு தாய்ப்பால் குடுக்கறது மூலமாவே தேவையான நீர் சத்துமே கிடைச்சிருதான். அதனால குழந்தைக்கு சரியான இடைவெளி மூலமா தாய்ப்பால் குடுக்கறதே உடல்ல நீர் சத்து நிறைஞ்சதாதான் வச்சுக்கிறோமா.
0: சம்மரை சமாளி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
3: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 5:30 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் தியேஸ்ரீ மற்றும்
1: ஜான் ஹோரேப்.
0: ஓகே, நம்ம ஜான் ஹோரேப் தம்பியும் வந்து ஒரு கதையில வந்து ஒரு ட்விஸ்டோட நிப்பாட்டி இருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தோம். என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தைங்க சாப்பிடக்கூடிய அந்த சிப்ஸ்ல வந்து ஒரு கேஸ் வந்து ஃபில் பண்ணுவாங்க இல்லையா, அது என்ன கேஸ் அப்படிங்கிறதா நேயர்களுக்கான ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கும் தெரியும் அப்படின்னா 709-4439-9999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களை சொல்லலாம். அப்படி வந்து எனக்கு க்ளூ வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் இந்த ஒரு நம்பருக்கு கால் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கான க்ளூ கொடுத்து அந்த ஆன்சரையுமே வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக மெசேஜ் மூலமாக கூட உங்களோட பதில்களை சொல்லிட்டு விருப்பமான பாடல்கள் கேட்கலாம். அடுத்ததான் நம்ம ஜான் கோரேட் தம்பி வந்து அந்த கதையில் வந்து ஒரு ட்விஸ்டோட நிப்பாட்டினாங்க. அந்த ஒரு போட்டி வந்து நடந்துச்சா, யார் வின் பண்ணாங்க, என்ன போட்டி அப்படிங்கிறத சொல்லுங்கள்.
1: அது மொதல் போட்டி என்ன அப்படின்னா, ஒரு பூ ஒன்று எடுத்துக்கிட்டாங்க. அதோட எல்லா அரசர்களும் சரி இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான பூ, அந்த பூ மாதிரியே இங்கிட்டு காகிதத்தில் இன்னொரு பூ, அதில் எது உண்மையான பூ அப்படின்னு கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். மற்ற அரசர்கள்ட்ட எல்லாத்தையும் காட்டும்போது எல்லாரும் காகிதத்தையும் காட்டினாங்களாம். சில பேர் மட்டும்தான் உண்மையான பூவை கெஸ்ஸிங்கில் கண்டுபிடிச்சாங்க. அதோட அந்த ரெண்டு அரசர்கள் முன்னாடியும் அந்த பூ வச்சோடனே அதோட சவால் விட்டார்ல ஒரு அரசர், அவர் என்ன இது ரொம்ப ஷாக் ஆகிட்டாராம். எப்படி ஒருவேளை ரெண்டுமே பூவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த செஞ்சவர் சொன்னாரா, இல்லை நான் ஒன்று இதில் காகிதத்தில் செஞ்சுருக்கேன், அது எப்படி வேணால் நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவனு சவால் விட்ட அரசர் சொன்னாரா, சரி அப்போ நான் தண்ணி ஊற்றி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லும்போது, அது இல்லை நீங்கள் கண்டுபிடிக்கலாம், ஆனால் தண்ணியோ ஈரமான பொருட்கள் வச்சு நீங்கள் தொடவோ கூடாது, தூரத்துலேருந்தே பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த சவாலை ஏற்றுக்கிட்டார்ல, அதாவது ரொம்ப அறிவாளி அரசர். அவர் எனக்கு ஒரு குட்டி ஒன்று வண்டு ஒன்று கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாராம். அதோட எல்லாரும் ஷாக் ஆகிட்டாங்களாம், எதுக்கு வண்டு, அதை வச்சு இவர் என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பூக்கிட்டையும் ஒரு காவலாளி கொண்டு போக சொன்னாராம். அதோட அந்த வண்டு வேகமாக உண்மையான பூ மேலே போய் உட்காந்துருச்சான். அதோட அரசர் அந்த வண்டு எது மேலே உட்காந்துச்சோ அதுதான் உண்மையான அந்த பூ அப்படின்னு சொல்லும்போது, அதை தொட்டு பார்த்தா அதான் உண்மையான பூ அப்படின்னு கண்டுபிடிக்கும்போது இந்த சவால் விட்ட அரசர் ஐயோ இவ்வளோ அறிவாளியாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறாமப்பட்டாராம். அடுத்து என்ன போட்டின்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
0: சரி ஓகே, முதல் போட்டியே வந்து ஒரு நல்ல போட்டியாக வந்து அமைஞ்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த வண்டை வச்சு அவர் வந்து பூ வந்து எந்த பூ உண்மையான பூ அப்படிங்கிறத தெளிவாக கண்டுபிடிச்சிருக்காரு, அதுலேயுமே வந்து அறிவுபூர்வமாக செயல்பட்டுருக்காரு. அடுத்தடுத்த போட்டிகளில் வந்து என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பொதுவாக வந்து குழந்தைகளுக்கு உடல் அளவிலான பாதுகாப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அவசியமோ அதே அளவுக்கு சரிசமமாக மன அளவிலான பாதுகாப்பு அப்படிங்கிறது அவசியம். அதாவது உளவியல் ரீதியாக குழந்தைகளுக்கு ஆலோசனைகள் அப்படிங்கிறது அதிகமாகவே தேவைப்படும். எந்த மாதிரியான நேரங்கள் அப்படின்னா, குறிப்பாக வந்து அதிர்ச்சியான பயமுறுத்துகிற மாதிரியான எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சரி அந்த நேரங்களில் மன ரீதியாக வந்து அதிக அளவில் பாதிப்படைவாங்க. உதாரணத்துக்கு குழந்தைகளுக்கு நெருக்கமான ஒரு நபர் வந்து இறந்து போகிற பட்சத்தில் சின்ன வயசில் வந்து அதிக அளவில் பாதிப்படைவாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த பாதிப்பு எப்படி வெளிப்படும் அப்படின்னா, தொடர்ந்து அவங்கள நினச்சி அழுதுகிட்டேலாம் வந்து இருக்க மாட்டாங்க, அதுக்கு பதிலாக அந்த நபரை பற்றி பேசுகிறதையே கம்ப்ளீட்டாக குறைச்சிடுவாங்க. ஏன் அவங்க பேர் சொல்லக்கூட வந்து தயக்கப்படலாம். இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்து அழுது அவங்களோட துக்கத்தை வந்து வெளியே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே அவங்களுக்கு குறைஞ்சிரும். ஆனால் அழுகாமல் உள்ளுக்குள்ளேயே வந்து கவலைகளை வச்சிருக்கும் பொழுது நாளுக்கு நாள் அந்த பிரச்சனை அதிகமாயிட்டே தான் போகும். அதனால தான் குழந்தைகளை வந்து பாதிக்காத மாதிரி துயரமான விஷயங்களை வந்து அந்த ஒரு நுணுக்கமாக வந்து தெரியப்படுத்துவாங்க. அந்த ஒரு டைமில் சரியான ஆலோசனைகள் கொடுக்கறது அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து ஒரு நபர் தேவைப்படுவாங்க. ஆறுதலான வார்த்தைகளை யூஸ் பண்ணி பேசுறது, அப்புறம் வந்து இது வந்து ஒரு இயற்கை தான், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை கடந்து போக முயற்சி செய்யணும் அப்படிங்கிற ஒரு சரியான புரிதல் கிடைக்கக்கூடிய ஒரு நபர் ரொம்பவே அவசியம். இன்னும் சொல்ல போனால் அந்த சூழ்நிலையை மாற்றி ஒரு நல்ல என்விரான்மெண்ட்ல இருக்கிற மாதிரி குழந்தைகளை வந்து ஒரு மாதிரி எங்கேஜாகவே வச்சுக்கணும். அவங்க வந்து விளையாட்டு, அப்புறம் வந்து அவங்களோட திறமைகளை வளர்க்கக்கூடிய ஒரு சில விஷயங்களில் வந்து ஈடுபடுற மாதிரி அந்த ஒரு என்விரான்மெண்ட்டை மாற்றி ஆகணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்ததான் நேயர்களுக்கான கேள்வியுமே வந்து சொல்லியாச்சு. குழந்தைங்க சாப்பிடக்கூடிய சிப்ஸில் என்ன கேஸ் நிரப்புவாங்க அப்படிங்கிறதான் கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை நீங்களும் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா 709-4439-9999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களை சொல்லலாம். அடுத்ததாக ஜனநாயகன் படத்திலிருந்து ஒரு பாடலுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: அண்ணா நேடா ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா படே.
2: முன்னாடிலாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
3: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
2: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
3: எதுக்காக இல்லாம போக போது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
2: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணிய இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
3: நீ சொல்றதும் சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
2: அது எப்படி பண்றது?
3: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
4: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 இப்போ நேரம் சரியாக 5:45 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடும் நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
2: இனிதா பிரகாசி.
1: ஓகே, நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு நேயருமே வந்து இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம். நான் உங்க பேர் அப்புறம் எங்க இருந்து பேசுறீங்க?
3: என்ன
1: கேம் விளையாண்டு தெரியுமா?
3: என்னன்னா
1: நிறைய சொல்றீங்க, எக்கச்சக்கமா
3: சொல்றீங்க.
1: உங்களுக்கான தரட்டுமா? நைட்ரஜன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன்.
3: என்ன
1: பாடல் வேணும்? அதனால சூப்பரா உங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஒரு பதிலையுமே வந்து சொல்லிட்டு விருப்பமான பாடலும் கேட்டிருக்காங்க. அந்த பாடல் அடுத்ததா வரும். அதுக்கு முன்னாடி நம்ம இனிதா அக்கா வந்து நம்ம கூட இன்னொரு தகவலுமே வந்து சொல்ல போறாங்க. அது என்ன அப்படிங்கறத கேட்டலாம்.
2: 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு என்ன படிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கிய தகவல் ஒன்று சொல்லணும்னு இருக்கேன். தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ஐடி துறையில் சேர விரும்புகிற மாணவங்களுக்கு ஒரு சிறந்த படிப்புகள் இருக்குது. அது பார்த்திங்கன்னா இந்த ஐடி துறையில் சேர வந்து அடிப்படை தகுதி பார்த்திங்கன்னா இந்த ப்ளஸ் டூ முடித்தவங்க பார்த்திங்கன்னா குறிப்பாக அந்த கணிதம், அறிவியல், கணினி இந்த மாதிரி பாடப்பிரிவுகளில் நல்ல மதிப்பெண் எடுத்திருக்கணும். ஐடியில் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், அதாவது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் போன்ற படிப்புகளில் சிறந்தது. இதில் வந்து என்ன பாடங்கள் சொல்லி தருவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட் இயரில் கம்ப்யூட்டர் அடிப்படை கற்று தருவாங்க. செகண்ட் இயரில் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அதாவது C++, ஜாவா, பைத்தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கற்றுத்தருவாங்க. தேர்ட் இயரில் ப்ராஜெக்ட் வந்து கொடுப்பாங்க, அதாவது ஐடிக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு வந்து ஃபுல் ட்ரைனிங் கொடுப்பாங்க. இந்த படிப்பு வந்து முடிஞ்சதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் டெவலப்பர், டேட்டா பேஸ், கணினி நெட்ஒர்க் நிபுணர் போன்ற பணிகளில் சேர முடியும். நம்ம ராமநாதபுரத்தில் வந்து அரசு கல்லூரியில் இப்போ பார்த்திங்கன்னா அட்மிஷன் தொடங்கியிருக்காங்க. மாணவர்களுக்கு இந்த பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க குறிப்பாக இந்த அரசு கல்லூரிகளில் சேர்ந்து படிக்கலாம்.
1: ஓகே, கண்டிப்பாக வந்து நம்ம இப்போ கவர்மெண்ட் காலேஜ் எல்லாமே வந்து தொடர்ந்து அட்மிஷன் அப்படிங்கிறத நடத்திட்டு இருக்காங்க. பிஎஸ்சி, சிஎஸ் இந்த ஒரு படிப்பு இல்லாத ஒரு கல்லூரிகளே பார்க்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு நிறைய இடங்களில் இந்த ஒரு படிப்பு அப்படிங்கிறத நிறைய பேர் தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த ஒரு காரணத்தினாலேயே நிறைய பேருக்கு வந்து இது ஒரு விருப்பமான படிப்பாக மாறிடுச்சு அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அடுத்ததாக நம்ம ஜான் ஹோரே தம்பியும் வந்து கதையோட முடிவை சொல்கிறதுக்காக ரெடி ஆகிட்டாங்க. அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம்.
4: அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெண்டு அரசர்களும் ஒருத்தர் ஒருத்தர் போட்டி போட்டுகிட்டே இருந்தாங்க. ஆனால் அதில் எல்லாத்துலேயும் ஜெயித்தது இந்த சவாலை ஏற்றுக்கிட்ட அந்த அரசர் தான். அதோட கடைசியாக எல்லா அரசர்களும் ஒரு உண்மையான வழக்கு ஒன்று கொண்டு வந்தாங்களாம். அது என்ன அப்படின்னா, ரெண்டு அம்மாக்கள் வந்து ஒரு குழந்தைய வச்சுட்டு இது என்னுடைய குழந்தை, இன்னொருத்தவங்க சொன்னாங்கன்னா இல்லை இது உன்னுடையது இல்லை என்னோடது அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த சவால் விட்டார்லாம் அந்த அரசர். அவர் ரொம்ப குழம்பி போயிட்டாரான், என்னடா தான் இது, இந்த அம்மா என்னன்னா இது ஏன் குழந்தைன்னு சொல்லுது, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது ஏன் குழந்தைன்னு சொல்கிறாங்க, இதில் யார் எந்த குழந்தை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே அந்த சவாலை ஏற்றுக்கிட்ட அந்த அரசர் ஒரு வட்டம் ஒன்று போட சொன்னாராம். அந்த வட்டத்தில் அந்த குழந்தைய வச்சுட்டு நீங்கள் ரெண்டு பேரும் அந்த குழந்தையோட கையை ஒருத்தரும் குழந்தையோட காலை ஒருத்தரும் இழுங்க, அப்படி யார்கிட்ட அந்த குழந்தை போகுதோ அவங்களே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இழுத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த குழந்தை அழுகதானே செய்யும். அப்படி சொல்லும்போது அந்த உண்மையான தாய் அந்த கையை விட்டுட்டாங்க. ஏன்னா அவங்க குழந்தைக்கு வலிக்கிறனால அதோட அந்த கையை விட்டாங்கள, அவங்களுக்கு அந்த குழந்தையை கொடுத்துட்டு அந்த பொய்யான தாயை அவங்க சீரியல் அடிச்சிட்டாங்க. அதாவது அந்த குழந்தைக்கு அம்மானா வலிக்கதானே செய்யும், நம்ம குழந்தைக்கு வலிக்குதே அப்படின்னு சொல்லி அவங்க விட்டுட்டாங்க. ஆனால் அந்த அம்மா இல்லை நான் ஏன் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துக்கிட்டே இருந்தனால அவங்கள கண்டுபிடிச்சிட்டாங்களே. இதிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோம் அப்படின்னா, நம்ம மற்றவங்க மேலே பொறாமப்படக்கூடாது, மற்றவங்க நம்ம பேராசையும் படக்கூடாது.
1: ஓகே, கண்டிப்பாக வந்து இது ஒரு நல்ல கதை அப்படின்னே சொல்லலாம். கடைசியில் வந்து அவங்க அம்மா வந்து அவங்களுக்கு குழந்தைக்கு வந்து ரொம்ப வலிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாங்க, ஆனால் இன்னொருத்தவங்க அக்கறையே இல்லாததுனால தான் வந்து தொடர்ந்து பிடிச்சி இழுத்துட்டே வந்து இருந்திருக்காங்க. இந்த ஒரு கதையுமே வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம ஜான் ஹோரே தம்பி வீட்டுக்கு கிளம்புறாங்க. அடுத்ததாக ஒரு அம்மா பாடலே நம்ம அண்ணா வந்து கேட்டிருந்தாங்க இல்லையா, அந்த பாடல் வரப்போகுது கணம் அப்படிங்கிற படத்துலேருந்து. கேட்டு இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: எப்படி இருக்க?
1: ஏதோ இருக்கேனே.
0: என்னயா சோகமா சொல்ற? நல்லா பாசிட்டிவா இருக்க வேணாமா?
1: அது எப்படின்னு, காலையில இருந்து சாயங்காலம் வர எப்பவும் நீங்க மட்டும் உற்சாகமா ஒரு பாசிட்டிவ் வைப்லயே இருக்கீங்க.
0: காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு ரேடியோ பெட்டி ஆன் பண்ணி கடலோசை எஃப்எம்ல அதிகாலை சுப வேலையை கேளு. அப்படியே முத்து முத்தா நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு அந்த நாள் ஆரம்பிச்சோம்னா நாள் ஃபுல்லா நல்லா இருக்கும்.
2: அதிகாலை சுப வேளை திங்கள் முதல் சனி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 20 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 28 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 கேட்டுட்ருக்கிற நேயர்கள் எல்லாருக்கும் திரும்பவும் வந்து ஒரு இனிய மாலை வணக்கத்தை சொல்லிவிட்டு உங்கள் கூட ஜாயின் பண்ணியிருக்கிறது நானி தியஸ்ரீ. அப்புறம் 6-7 ஒருத்தர் ஜாயின் பண்ணுவாங்களே,
1: ஜாபீர்.
0: அந்த ஜாபீர் தம்பியும் வந்தாச்சு. அடுத்ததான் வந்து நேயர்களுக்கான கேள்வியுமே சொல்ல போகிறோம். ஆனால் அந்த கேள்விக்கு முன்னாடி ஒரு நேயர் வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து பதில் அனுப்பியிருக்காங்க. அவங்க யார், என்ன பதில் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறத கேட்கலாம்.
2: உங்களுடைய பேக்கேஜ்டு ஃபுட்டில் ஃபில் பண்ணுற கேஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நைட்ரஜன் கேஸ். தேங்க்யூம்மா.
0: ஓகே, திருவண்ணாமலையிலேருந்து நம்ம ஸ்ரீரஞ்சனி அப்படிங்கிற ஒரு அக்கா தான் வந்து மெசேஜ் மூலமாக நம்ம ஆல்ரெடி கேட்ட கேள்விக்கு வந்து பதில் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு கேமில் நேயர்கள் யாராவது கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 7094349999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டு உங்களுக்கான விருப்ப பாடலுமே கேட்கலாம். நம்ம அக்காவுமே வந்து கருப்பு படத்துலேருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து அந்த படம் தான் வந்து ஒரு பேசு பொருளாக வந்து நிறைய இடங்களில் போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த படத்தில் இருக்கக்கூடிய பாடலுமே அடுத்ததான் நம்ம கேட்போம். அதுக்கு முன்னாடி நேயர்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதுகள் இல்லாத ஒரு உயிரினம் இருக்குது, அது என்ன உயிரினம் அப்படிங்கிறதான் கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை நீங்களும் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணி பதில் சொல்லலாம். பதில் சொல்லிவிட்டு விருப்பமான பாடலும் கேட்கலாம். சரி, அடுத்ததான் நீங்கள் இன்றைக்கி என்ன சொல்லலாம்னு இருக்கீங்க ஜாபி?
1: இன்றைக்கி நம்ம அதிகமாக சாப்பிடக்கூடிய இந்த பிரியாணி, அப்புறமா சிக்கன் ஃப்ரை, இதிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப திக்கான கலராக இருக்கும். அதை பார்க்குறதுக்கே மொறு மொறு மொறு மொறுனு சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருக்கும். அந்த மாதிரி திக்காக கலக்கப்படுறது தான் இந்த ஒரு கலர், ஃபுட் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபுட் கலரை நம்ம சேர்த்து சாப்பிட்ற மூலமா நம்ம உடலில் என்னென்ன மாதிரி தீங்கு விளைவிக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம்.
0: ஓகே, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
3: இருவருக்கும் வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுகிறேன்.
0: சொல்லுங்கண்ணா, எப்படி இருக்கீங்க?
3: ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க?
0: நாங்களும் ரொம்பவே சூப்பரா இருக்கோம்ணா.
3: எப்படி போயிட்டு இருக்கு இந்த மாலை பொழுதெல்லாம்?
0: இன்னைக்கு ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்கு, ஜாலியா இருக்கும்.

0: கேக்கும் போதே உங்க குரல்ல சந்தோஷம் தெரியுது. அங்க கிளைமேட் எல்லாம் எப்படி, மழை வருதா வெயில் அடிக்குதா?
1: கிளைமேட் வெயில் தானா, மழைக்கான அறிகுறிகளே தெரியல.
0: வேலூர் மாவட்டத்திலயும் பயங்கரமா வெயிலா தான் இருந்தது. ஆனா நேத்தி நல்லா மழை பெஞ்சதுனால ஓரளவுக்கு தப்பிக்க கூடிய காலநிலையா தான் இருந்தது.
1: ஓகேண்ணா ஓகே, மழை வந்து உங்களை வந்து குளிர வச்சிருச்சு.
0: நாளைக்கு லீவாப்பா ஆபீஸ், பக்ரீத்னு?
1: இல்லண்ணா, ஷோ இருக்கு.
0: இருக்கா? ஓகே ஓகே
1: ஓகே,
0: சூப்பர் சூப்பர்.
1: ஓகேண்ணா, இன்னைக்கு வந்து என்ன கேம் விளையாண்டு இருக்கோம் அப்படிங்கறத கேட்டீங்களா? காகங்களே இல்லாத நாடு, ஆனா கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. நார்வேயா?
0: நியூசிலாந்து?
1: ஏதோ ஒரு பதில் வந்து கேள்விப்பட்டிருக்கோம்னா, ஆனா இந்த அளவுக்கு தெளிவா தெரியல. ஓகேண்ணா, சூப்பரா உங்க மூலமா அந்த ஒரு பதிலையுமே தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
0: எனக்கு வந்து யாரடி நீ மோகினி இந்த திரைப்படம், இதுல இருந்து வெண்மேகம் பெண்ணாக உருவானது.
1: ஓகேண்ணா ஓகே, அருமையான பாடல் கேட்டிருக்கீங்க, அருமையா அந்த பாடலையுமே கொடுத்துறோம், ரொம்ப நன்றிண்ணா. ஓகே, நம்ம சந்திரசேகர் அண்ணாவும் வந்து சூப்பராக பேசிட்டு ஒரு சூப்பரான பாடலுமே கேட்டிருக்காங்க. அதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதாவது அந்த பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான தகவல் ஒன்று தெரிஞ்சுக்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு விளையாட்டு தான், அதில் ஒலிம்பிக்கில் இருக்கக்கூடிய ஒரு குளிர்கால விளையாட்டு, அதாவது நார்டிக் கம்பைன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விளையாட்டு இருக்குது. இது வந்து குளிர்கால விளையாட்டு அப்படிங்கிறனால பனிப்பகுதிகளில் தான் விளையாடுவாங்க. கம்பைன்ட் அப்படின்னா இணைஞ்சு இருக்கிறது அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். அதுக்கு ஏற்றபடி ரெண்டு விளையாட்டுகள் சேர்ந்து இருக்கிறதா இந்த நார்டிக் கம்பைன்ட் அப்படிங்கிறது. இதில் இருக்கிறதுல முக்கியமான ரெண்டு விளையாட்டுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஸ்கீ ஜம்பிங், அதாவது பனிச்சறுக்குகளில் இருந்து பிளேயர்ஸ் அதிக தூரம் குதிச்சு இறங்குவாங்க, இது முதல் விளையாட்டு அப்படின்னு பார்த்தா. ரெண்டாவதாக இருக்கிறது கிராஸ் கண்ட்ரி ஸ்கீயிங். இந்த விளையாட்டில் அதே பனிப்பகுதியில் அதிக தூரம் ஸ்கீ, அதாவது அந்த குச்சிகள் சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து வச்சு நம்ம வந்து ஓடி போய் போட்டி போடணும். இதுதான் வந்து ரெண்டாவது ஒரு விளையாட்டு. அதுக்கப்புறமா வந்து இந்த கிராஸ் கண்ட்ரி ஸ்கீயிங் போட்டி அப்படிங்கிறது வந்து நடத்துவாங்க இல்லையா, இந்த ரெண்டு கேம்லையும் யார் வந்து சிறப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணி அதிக பாயிண்ட் வச்சிருக்காங்களோ அவங்க தான் வெற்றியாளராகவும் தேர்ந்தெடுக்கப்படுவாங்களாம். ரொம்ப கஷ்டமான ஒரு குளிர்கால விளையாட்டுகளில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா ஒரே நேரத்தில் குதிக்கிறது, அப்புறம் அதிக தூரம் ஓடுறது, இது ரெண்டுமே அதிக அளவில் அந்த பனிப்பகுதிகளில் செய்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இன்னுமே சிரமம். அதே சமயம் வந்து விண்டர் ஒலிம்பிக்கில் ஈடுபடக்கூடிய ஒரு பழமையான விளையாட்டுகளில் இதுவும் ஒன்று. நார்வே, அப்புறம் வந்து ஃபின்லாந்து, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா அப்படின்னு குளிர் எங்கெங்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அங்கங்கெல்லாம் இந்த ஒரு விளையாட்டு பிரபலமாக இருக்குமா. இதில் முக்கியமாக தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் அப்படிங்கிறதா. ஏன்னா வந்து பனிச்சறுக்கு அப்படின்னாலே அது வந்து கண்ட்ரோல் நம்ம கையை மீறி போயிடும். அதனால முக்கியமாக அந்த கட்டுப்பாடு அப்படிங்கிறது இருக்கணும். அப்புறம் வந்து பாடி பேலன்ஸ், உடல் சமநிலை அப்படின்னு சொல்லுவாங்க, அது இருக்கணும். ஸ்பீடு, இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அதே அளவுக்கு தைரியம் இருந்தால் தான் இந்த விளையாட்டு விளையாட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து நம்மளோட உடல் அளவில் பாதிக்கப்படக்கூடிய, காயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு விளையாட்டுக்களில் இந்த ஒரு கேமும் ஒன்று அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்ததாக இன்னைக்கு அந்த மாதிரி காயங்கள் எதுவுமே இல்லாமல் நம்மளுக்கு ஜாலியாக வந்து பொது அறிவு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னைக்கான கேமில் கலந்துக்கலாம். இன்னைக்கு வந்து அடுத்த கேள்வி என்ன கேட்க போறோம் அப்படின்னா, ஒட்டகம் எந்த நாட்டோட ஒரு தேசிய விலங்கு அப்படிங்கறதான் கேள்வி. இந்த கேள்விக்கான பதில நீங்களும் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அடுத்ததான் நேயர்கள் கேட்ட பாடலுமே வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மே மாசத்தை மார்வெலஸ் மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் ஹாட்டான ஆஃபர்ஸ். உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், பல எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ். ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு டொயோட்டாவின் ரூமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
1: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
2: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ்.
3: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 இப்போ நேரம் சரியாக 6:17 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் நித்யஸ்ரீ மற்றும்
2: ஜாபீர்.
1: ஓகே, நம்ம கூட பேச ஒரு நேயர்மே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம்க்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்க்கா.
1: ஓகேக்கா, இன்னைக்கு என்ன கேம் விளையாண்டு இருக்கோம் அப்படிங்கறது கேட்டீங்களா? ஒட்டகம் எந்த நாட்டோட ஒரு தேசிய விலங்கா இருக்கு அப்படிங்கறத கேள்வி. எப்படிக்கா கரெக்டா சொல்லிட்டீங்க?
3: என்ன
1: பாடல் வேணும்க்கா?
3: நாங்க ஒரு கேள்வி கேட்கலாமா?
1: கண்டிப்பா கேளுங்க.
3: நதிகள் இல்லாத நாடு
1: என்னக்கா?
3: நதிகள் இல்லாத நாடு எது?
1: நடிகனா?
3: நதிகள்
1: நதிகள் நதிகள்.

0: இல்லாத நாடு, ஏதாவது ஒரு க்ளூ மாதிரி கொடுங்களேன். ஒரு மூணு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா கண்டுபிடிக்க வசதியா இருக்கும்.
1: மூணு ஆப்ஷனா? நீங்க என்கிட்ட கேட்டது நான் அதுல நீங்க கண்டுபிடிக்கலாம்.
0: ஓகே, சவுதி அரேபியாவா இல்ல துபாயா? என்ன பாடல் வேணும்
1: அப்படின்னு?
0: ஓகே, நம்ம வசந்தி அக்கா வந்து நம்ம கேட்ட கேள்விக்கும் ஒரு சரியான பதில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுமே வந்து ஒரு கேள்வி கேட்டு அந்த ஒரு கேள்விக்குமே வந்து சூப்பராக பதில் சொல்லியிருக்காங்க. இன்னொருத்தவங்க ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, என்ன அப்படிங்கிறத கேட்கலாம்.
2: கொட்டகம் சவுதி அரேபியாவோட தேசிய விலங்கு அப்படின்னு நினைக்கிறேன்.
0: ஓகே, நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரியான பதிலே கொடுத்துருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்எஸ் மங்கலத்துலேருந்து பிரவீனா அப்படிங்கிற ஒரு அக்கா தான். சூப்பராக அவங்களுமே வந்து கேட்ட கேள்விக்கு சரியான பதில் கொடுத்துருக்காங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு அடுத்ததான் நம்ம ஜாவீர் தம்பியும் இன்றைக்கி வந்து ஃபுட் கலர் அப்படிங்கிறது சாப்பிட்றதுனால நம்மளோட உடம்புக்கு என்ன மாதிரியான தீமைகள்லாம் நடக்கும் அப்படிங்கிறது தான் வந்து சொல்ல போகிறதா சொல்லியிருந்தாங்க. அது என்ன அப்படிங்கிறத கேட்டுடலாம்.
3: ஓகேக்கா, நம்ம வந்து இந்த அதிகப்படியான ஃபுட் கலர்ஸ் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பிரியாணி, அப்புறமா ஃப்ரை பண்ண சிக்கன்ஸ் இந்த இதெல்லாம் அதிகமாக பார்த்துருப்போம். அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு குழந்தைகள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம குழந்தைங்களும் பார்த்திங்கன்னா அதிகப்படியான இந்த ஃபுட் கலர் ஆட் பண்ண சில பொருட்கள்லாம் அவங்களும் சாப்பிட்ருப்பாங்கல்ல, அதனால ஃபஸ்ட்டு அவங்களுக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனை வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அவங்க அதிகமாக ஹைப்பர் ஆக்டிவிட்டி இருக்குமா, அதாவது மனசுலையும் உடம்புலையும், அதாவது சொல்ல போனோம் அப்படின்னா மொத்தம் நம்ம பார்ட்ஸ் ஆஃப் பாடியிலையுமே பார்த்தோம் அப்படின்னா ஓவர் ஆக்டிவிட்டிஸ் இருக்குமா, அதனால நம்ம வந்து அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸில் கூட அடியாகி நம்ம கிடக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அப்புறமா நம்ம எவ்வளோதான் படிக்கிற பையனாக இருந்தாலும் சரி, நம்ம எவ்வளோதான் நல்ல ஒரு கவனிக்கிற பையனாக இருந்தாலும் சரி, நம்ம இந்த கலர், அதாவது அதிகப்படியான ஃபுட் கலர் ஆட் பண்ணி சாப்பிட்றதுனால நம்மளோட கான்சன்ட்ரேஷனை பாதிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறமா சீக்கிரமா கோவம் வரும், அதாவது சின்ன சின்ன விஷயம், நம்ம இப்படி பேசிட்டான், டக்குன்னு நம்ம பட்ட பேரை சொல்லி கூப்பிட்டுட்டான், அந்த மாதிரி சொல்லும் போதெல்லாம் அதிகப்படியான சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அதிகப்படியான கோவம் வரும். அப்புறமா ரெஸ்ட்டே இல்லாமல் ஓடி ஓடி உழைக்கணும் அப்படின்ற மாதிரி துருத்துருன்னே இருப்பாங்க. அப்புறமா இவங்க என்னென்ன மாதிரிலாம் ஃபுட்களை ஆட் பண்ண, அதாவது கேண்டீஸ்லாம் சாப்பிட்றாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம கேட்கலாம். உதாரணத்துக்கு கலர்ஃபுல்லான கேண்டீஸ் சாப்பிடுவாங்க, அப்புறமா கூல்ட்ரிங்க்ஸ்லாம் சாப்பிடுவாங்க. இந்த கூல்ட்ரிங்க்ஸில் பொறுத்த வரைக்குமே அதிகப்படியான கலர் ஆட் பண்ணுவாங்க, அதனால தான் அந்த தண்ணீரே பார்க்கும்போது அப்படியே செக்க செவையன்னு செவந்த வானம் மாதிரி தெரியும். அதை குடிக்கிறதுனால இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நமக்கு வரும். அப்புறமா ஜெல்லியை பார்த்தோம் அப்படின்னா கலர் கலராக வகை வகையாக வச்சுருப்பாங்க, அதை பார்த்தாலே நமக்கு வாங்கி வாங்கி திங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை வரும். அப்புறமா சிப்ஸ், அதாவது லேஸ் ஐட்டம்ஸ் எதாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து சின்ன பையனாக இருந்தாலும் குறைச்சிக்கணும்.
0: ஓகே, நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரியான ஜங்க் ஃபுட்ஸ் அப்படிங்கிறத அதிக அளவில் நம்ம போயிட்டே இருக்குது. அதில் ஃபுட் கலர் அப்படிங்கிறதும் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதா நம்ம ஜாபீர் தம்பி இன்றைக்கான நிகழ்ச்சியில் சொல்லிட்டு இருக்காங்க. அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, பொதுவாக வந்து சம உரிமை அப்படிங்கிறது மறுக்கப்படுறதுக்கு எக்கச்சக்க காரணங்கள் இருந்தாலும் அதில் பொருளாதார நிலை காரணமாகவும் ஒரு சிலருக்கு அந்த சமத்துவ உரிமை அப்படிங்கிறது மறுக்கப்படுது. அதெல்லாம் வந்து இப்போ யாரும் பார்த்து பழகிறதில்ல அப்படின்னு சொன்னாலுமே எத்தனையோ இடங்களில் இன்னுமே அந்த ஒரு பாரபட்சம் காட்டப்பட்டு தான் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட இன மக்கள் வந்து பெரிய உணவகங்களுக்கு உள்ளே போக வந்து அனுமதி மறுக்கப்படுறதுல தொடங்கி தியேட்டருக்குள்ளே வந்து அனுமதிக்காமல் இருக்கிறது, ஏன் ஸ்கூலில் கூட குழந்தைங்க வந்து படிக்கணும்னா பணக்காரங்களாக தான் இருக்கணும் அப்படின்னு அந்த மாதிரியான ரூல்ஸ்லாம் இருக்குது. கூடவே வந்து பேரண்ட்ஸ் நல்லா படிச்சிருக்கணும் அப்படிங்கிற விதிமுறைகள் எல்லாமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதை தவிர வந்து கட்டணம் இருக்கக்கூடிய ஒரு டிஜிட்டல் கல்வியாக இருக்கலாம், டூர் போகிறது வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பாதிக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் பலர் வந்து பின்தங்கிறதுக்கான ஒரு காரணங்களாக இருக்குது. இதை வந்து எடுத்த உடனே கம்ப்ளீட்டாக மாற்றிட முடியாது. அதுக்கு பதிலாக பேரண்ட்ஸ் செய்ய வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதாவது எல்லா குழந்தைகளும் சமந்தான் அப்படிங்கிற எண்ணத்தை முதல்ல உருவாக்கணும். அப்புறமா திறமையையும் பொருளாதார நிலையையும் என்றைக்குமே வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி நடந்துக்கவே கூடாது. கேலி கிண்டல்களை தவிர்த்து அரசோட உதவி திட்டங்கள், அந்த கல்விக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அதை உடனே பயன்படுத்த கற்றுக் கொடுக்கணும். முடிஞ்சளவு எல்லாரும் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா என்றைக்குமே நம்மளோட திறமைக்கும் ஸ்டேட்டஸ்க்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கிறதான். ஏன்னா அதை நினச்சி பலர் வந்து பின்தங்குறாங்க, அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து பயன்படுத்திக்காம வாய்ப்புகள் வந்து வருது அப்படின்னா அவங்க தான் வந்து இதில் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி பின்தங்கி ஒரு சிலர் வந்து போகிறாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. கிடைக்கிற வாய்ப்புகளையும் அரசாங்கத்தை மூலமாக கிடைக்கக்கூடிய உதவி திட்டங்களையும் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம நேயர் வசந்தி அக்கா கேட்ட பாடல் வந்துட்டுருக்கு, களத்தில் சந்திப்போம் அப்படிங்கிற படத்துலேருந்து. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பிரெயினி பிரெயினி கேமும் விளாண்டுட்டுருக்கோம் இல்லையா, அந்த கேமில் நேயர்களுக்கான அடுத்த கேள்வி, எந்த நாடு 24 மணி நேரமும் இருட்டாகவே இருக்கும் அப்படிங்கிறதான் கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை நீங்களும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா 709-449-3-9-9-9 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். பாடல் வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 6:33 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நானித்யஸ்ரீ மற்றும்
2: ஜாபீர்.
1: ஓகே, நம்ம ஜாபீர் தம்பியும் வந்து ஃபுட் கலர் அதெல்லாம் வந்து சேர்த்தா நம்ம உடம்புக்கு என்னென்னலாம் வந்து பக்க விளைவுகள் அப்படிங்கிறது ஏற்படும் பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நேயர்களுக்கான அடுத்த கேள்வி நம்ம வந்து சொல்லியாச்சு, எந்த ஒரு நாட்டில் 24 மணி நேரமும் இருட்டாவே இருக்கும் அப்படிங்கிறதான் கேள்வி. இந்த கேள்வி பதில் உங்களுக்கும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா 709-4-4-3-9-9-9 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களை சொல்லலாம். சரி, எனக்கு வந்து இந்த க்ளூலாம் கொடுத்தா நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றவங்களும் கண்டிப்பாக கால் பண்ணி உங்களுக்கு தேவையான க்ளூவையும் கேட்டு அது மூலமாகவும் பதில் சொல்லிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்ததான் நம்ம ஜாபீர் தம்பி வந்து ஃபுட் கலர் பத்தி சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அதாவது அது சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய தீமைகள்.
2: குழந்தைகள் என்னென்ன மாதிரிலாம் பாதிப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அலர்ஜி இருக்கிறாங்க, அதாவது நசுனி அப்படின்ற கால் கைகள் இந்த மாதிரிலாம் அதிகப்படியான புண்கள்லாம் வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி உள்ளவங்க என்னென்ன மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்கின்னை வந்து ரொம்ப அரிக்க ஆரம்பிக்குமா, அப்புறமா அதிகப்படியான தும்மல்கள், அப்புறமா அறிவுனையும் அதிகமாக இருக்குமா, அதாவது ஸ்கின்ல மட்டும் அறிவனை இல்லாமல் கையிலையும் கால்கள்லையும் இந்த மாதிரி அதிகமான அறிவனைகள்லாம் இருக்குமா, அப்புறமா ஸ்கின்ல வந்து ரேஷஸ் இந்த மாதிரிலாம் வர ஆரம்பிக்கும், அப்புறமா மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரிலாம் அலர்ஜி இருக்கிறவங்க இந்த ஃபுட் கலர் ஆட் பண்ணி சாப்பிட்றதுனால இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரணும். அப்புறமா ஆஸ்துமா இருக்கிறவங்க வந்து என்னென்ன மாதிரிலாம் பாதிப்பாங்க அப்படின்னா, ப்ரீத்திங் ப்ராப்ளம், அதாவது நான் போனதுக்கு சொன்ன மாதிரிலாம் இதுலேயுமே ஆஸ்துமா இருக்கிறவங்களும் இதை சாப்பிட்டாங்க அப்படின்னா ப்ரீத்திங் ப்ராப்ளம்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும், திரும்பி மூச்சுத்தனலாம் வர ஆரம்பிக்குமா, அப்புறமா உடம்புகள்லாம் இறுக்கி பிடிக்கிற மாதிரிலான ஃபீலிங்ஸ்லாம் நமக்கு அதிகமாக வர ஆரம்பிக்குமா. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் உள்ளவங்களும் இதை தடுத்தா நல்லது.
1: ஓகே, ஒரு சூப்பரான தகவல் நம்ம வந்து தெரிஞ்சிட்டு இருக்கோம். அடுத்து இன்னும் ஒரு சில தகவல்களை அடுத்து நம்ம கடைசியாக வந்து நிறைவு பகுதிக்கு போவோம் இல்லையா, அப்போ தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ சொல்ல போகிற ஒரு விஷயத்த குழந்தைங்க மட்டும் கிடையாது, பெரியவங்களும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். அதாவது என்றைக்குமே நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து பர்ஃபெக்டாக செய்யணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு நல்ல லிசனராக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. புதுசாக ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்கணும், பாடங்கள் எல்லாம் புரியணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி சரியாக நம்ம வந்து அந்த ஒரு விஷயத்தை கேட்டு கவனிக்கணும். ஏன்னா வந்து பெரிய பெரிய தலைவர்கள் கூட இதை தான் வந்து ஃபாலோ பண்ண தான் வந்து சொல்லிருக்காங்க. ஒரு சிலர் பெரியவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா என்ன எதுனே வந்து யோசிக்கிறது இல்ல, அதை வந்து அப்படியே செய்யக்கூடிய பழக்கம் அப்படிங்கறதும் ஒரு சிலருக்கு இருக்கு. அது பெரியவங்களாவே இருந்தாலும் அவங்க சொல்றது வந்து சரிதானா அப்படிங்கறத யோசிக்கணும். நமக்கு வந்து என்ன தோணுது, எது சரியா தோணுது அப்படிங்கறத விஷயங்களை மட்டும் அதுல வந்து டிசிஷன் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை வந்து நம்ம தவறான விஷயத்தை தேர்ந்தெடுத்தா கூட பழியை வந்து மத்தவங்க மேல போடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கறது இருக்காது. அது நம்ம பண்ண தப்பு தான், நம்ம தான் செஞ்சோம், இனிமே வந்து அதை மாத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். கடைசியாக நம்ம வந்து என்னதான் வந்து அந்த யோசிச்ச விஷயங்களா இருந்தாலும் அதை வந்து சரியா வந்து எக்ஸிக்யூட் பண்ண தொடங்கணும். முக்கியமா வந்து 3 வார்த்தைகள் தான், அதை வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியா கேட்கணும், அதுக்கப்புறம் யோசிக்கணும், எக்ஸிக்யூட் பண்ணணும். இந்த 3 விஷயங்களை ஃபாலோ பண்ணாலே போதும் பெரும்பாலான தவறுகள் அப்படிங்கிறத தவிர்க்க முடியும். அதுக்கு பெற்றோர்கள் இந்த விஷயங்களை பத்தி தெளிவுபட இருக்கணும். ஏன்னா வந்து அப்போதான் குழந்தைகளுக்கு இதை சொல்லி கொடுத்து அவங்களுக்கும் சரியான வழி நடத்த கூடிய ஒரு பக்குவம் அப்படிங்கிறது கண்டிப்பாக காலங்காலமாக தொடரணும் அப்படின்னா அதுக்கு பெற்றோர்களும் இந்த ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க அனுபவங்கள் மூலமாகவே சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்ததாக ஒரு கேள்வியுமே வந்து கேட்டிருக்கோம், எந்த நாட்டில் 24 மணி நேரமும் இருட்டாகவே இருக்கும் அப்படிங்கிறதான் கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை நீங்களும் கண்டுபிடிச்சா கண்டிப்பாக கால் பண்ணி பதில் சொல்லலாம். 709-4-4-3-9-9-9 அப்படிங்கிற நம்பருக்கு. அடுத்ததா ஜெயிலர் படத்திலிருந்து ஒரு பாடலுமே வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: விளையாடு. இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 6:45 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும் ஜாபீர். ஓகே, நம்ம ஜாபீர் தம்பியும் ஒரு சூப்பரான தகவல் ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நேயர்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தோம். அதாவது, எந்த நாட்டில் 24 இருட்டாவே இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. சரி, அந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரியுமா ஜாபீர்?
1: தெரியலேக்கா.
0: அதாவது, நம்ம நேயர் இன்னொருத்தவங்களும் வந்து தெரியாது அப்படிங்கிற ஒரு பதில்
1: சொல்லுவாங்க.
0: ஆனா ஒருத்தவங்க வந்து பதில் கண்டுபிடிச்சிட்டாங்களே.
1: சரி, நீங்க எனக்கு க்ளூ மட்டும் கொடுங்க.
0: சரி, உங்களுக்கு வந்து க்ளூ தேவைப்படுதா? சரி, ஓகே, நான் சொல்றேன். இங்கிலாந்து, அப்புறம் வந்து பிரான்ஸ், அப்புறம் நார்வே. இது மூணுல எந்த?
1: நார்வே.
0: எப்படி? இருட்டாவே இருக்கும் சரியான பதில் கொடுத்திருக்காங்க. அதனால அவங்களுக்கு ஒரு நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு அடுத்துதான் நம்ம ஜாபீர் தம்பியோட கடைசி அந்த ஒரு தகவல்களை வந்து தெரிஞ்சுக்க போறோம்.
1: ஓகேக்கா, தெரிஞ்சுக்கலாமாக்கா. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ்துமா பிரச்சனை உள்ளவங்க எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அதுக்குப்படியான தலைவலியில் பாதிச்சிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனை அடிக்கும் அப்படின்னா, ரொம்ப அதிகமான நம்ம தாக்கு பிடிக்காத அளவுக்கான தலைவலிகள்லாம் வர ஆரம்பிக்கும். அப்புறமா மைக்ரைன் ட்ரிகர் அப்படின்னு சொல்லக்கூடிய மூளை சம்பந்தமான பாதிப்பு, அதாவது தூக்கம் வராமல் இருக்கிறது, சாப்பிடாமல் இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படுமா. அப்புறமா ஜங்க் ஃபுட் சாப்பிடுறவங்கலாம் இருக்காங்கல்ல, அதாவது எப்படி சொல்ல, அதிகமாக வெளியே போய் கடைகளில் வாங்கி சாப்பிட்றது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு என்னென்ன மாதிரிலாம் அப்படின்னா, நம்ம கல்லீரல் பாதிப்பு இருக்குல்ல, அந்த கல்லீரல் வந்து ரொம்ப அதிகப்படியான பாதிப்பு ஏற்படுக்குமா. அப்புறமா அதிகப்படியாக ஒர்க் பண்ணுவாங்கல்லக்கா, அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஒர்க் பண்ணோம் அப்படின்ற ஒரு மனநிலையே இல்லாமல், சரி அப்புறம் பார்த்துக்கலாம் இப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டு தள்ளி தள்ளி போடுவாங்களாம். இங்கே தள்ளி தள்ளி போடுற விடமா, அதுக்கப்புறமா அந்த ஒரு இவ்வளோ வேலை இருக்கே அப்படின்னு நினச்சி பார்க்குற போது அதில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்படின்னா மூழ்கி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறமா நேச்சுரல் கலருக்கும் ஆர்டிஃபிஷியல் கலருக்கும் என்னென்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒன்றுமே இல்லை. நம்ம பீட்ரூட் இருக்குல்ல, அது வந்து ரெட் கலர். அதையும் ஒரு சில பேர் சாரா எடுத்து அதை கூட நம்ம பயன்படுத்திக்குவாங்க. ஆனால் நான் ஒரு சில கடைகளில் வந்து சிவப்பு ஃபுட் கலரை ஆட் பண்ணுவாங்க. அப்புறமா க்ரீனுக்கு வந்து டர்மரிக், அதாவது மஞ்சள் பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி ஃபுட் கலரை ஆட் பண்ணுவாங்க. அப்புறமா கீரைகள், அதுக்கு வந்து பச்சை கலரை ஆட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும்.
0: மஞ்சள் நிறத்துக்காக தான் வந்து நம்ம டர்மரிக் பயன்படுத்துவோம். ஆனால் நீங்கள் வந்து பச்சை நிறம் அப்படிங்கிறத சொல்லிட்டீங்க. அது வந்து நம்ம நிறங்கள் வந்து நமக்கு தேவையான இயற்கை நிறங்களை பயன்படுத்தினாலே போதுமானது. அதை வச்சே நம்மளோட ஃபுட்டு வந்து எல்லாத்தையுமே வந்து சூப்பராக கலர்ஃபுல்லாக மாற்றிடலாம். அதை தவிர்த்துட்டு இந்த ஃபுட் கலர்லாம் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்றைக்கான வானிலை தகவல் என்ன அப்படிங்கிறதான் தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி காற்றோட வேகம் 20 இருந்து 28 வரை தென்மேற்கு அப்புறம் தெற்கு திசையிலிருந்து காற்று வீசும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு மழைக்கான வாய்ப்புமே இல்லை. இந்த ஒரு தகவல் ராமேஸ்வரத்திலிருந்து மண்டபம் வரை யார் யார் இருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியில் உங்கள்கிட்ட விடை பெறுறது நானி தியஸ்ரீ மற்றும்
1: ஜாபீர்.
0: நம்ம பாண்டியராஜன் அண்ணா கேட்ட பாடலும் வந்துட்டு இருக்கு மீசைமுருக்கு 2 படத்திலிருந்து. அந்த பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: இன்னைக்கு எங்க டீச்சர் கடலை பத்தி நிறைய கேள்வி கேட்டாங்க. நீங்க கடலுக்கு தானே போறீங்க, உங்களுக்கு கடலை பத்தி எவ்வளவு தெரியும்னு செக் பண்ணவா?
1: போட்டிக்கு அப்பா ரெடி.
0: மன்னார் வளைகுடால எத்தனை தீவு இருக்கு?
1: 10-12.
2: நான் சொல்லவா? 21.
0: வாவ், அம்மா கரெக்டான ஆன்சர். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுவுல இருக்கிற கடல் பகுதிக்கு என்ன பேரு?
1: இங்க தொண்டையில இருக்கு ஆனா வர மாட்டேங்குது.
2: இது நான் சொல்றேன், அது பேரு பாக் ஜலசந்தி.
0: சூப்பர்மா, அடுத்த கேள்வி கேக்கட்டா? கச்சா காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையை நோக்கி அடிக்கும்?
1: ஐயோ, இத சொல்லலைனா நம்மள கம்மா இருக்காருனே நம்ப மாட்டாங்களே.
2: அது தெற்கு திசையில இருந்து வடக்கு திசை நோக்கி தான் அடிக்கும்.
1: என்னம்மா, கடக்கிற பக்கம் சும்மா கூட வந்தது இல்ல. ஆனா கடலை பத்தி எனக்கு தெரிஞ்சதை விட உனக்கு நிறைய தெரியும் போல. கடலுக்கு எதுக்கும் போக ஆரம்பிச்சிட்டியா?
2: இல்லங்க, நம்ம கடலோசை எஃப்எம்ல சமுத்திரம் பழகு நிகழ்ச்சி கேக்குறேன்ல, அதான் காரணம்.
3: கடல் அளவு தகவல்கள் உங்கள் கையருகில். சமுத்திரம் பழகு திங்கள் முதல் சனி வரை மாலை 7 முதல் 9 வரை. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணலாம், வைப் ஆயிரும்.
6: டேய், இப்ப நான் பாடுற மூலியாடா இருக்கிறேன்.
5: மாமா, நீ அசி
6: என்னடா திட்டியா?
5: இல்லடா, அசினா ஆ கெத்து மாசு மக்கா மிஷின்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 7 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 20 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 28 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சி தான் அடுத்த 2 மணி நேரம் கேட்க போறீங்க. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் திபோன். நான் இன்னைக்கு வந்திருக்கிற இடம் ஓலைக்குடா கிராமம். ஓலைக்குடாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு அழகான கிராமம் அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட ராமேஸ்வரத்துல கடைசியில இருக்கிற, அதாவது ராமேஸ்வரம் கோவில்ல இருந்து நீங்க உள்ளக போனீங்கன்னா கடைசியில இருக்கிற ஊர் தான் இந்த ஓலைக்குடா. இந்த ஓலைக்குடா கிராமத்துல வந்து அதிகமாக பண்ணப்படுறது பாரம்பரியமான தொழில்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு கூடு வச்சு மீன் பிடிக்கிற தொழில் இங்கேயும் நடக்குது. அதே மாதிரி சங்கு வள தொழில் நடக்குது, நண்டு வள தொழில் நடக்குது, பாசி எடுக்கிறது அப்புறமா வளர்க்கிறது, இந்த ரெண்டு தொழிலுமே இங்கே நடக்குது. இன்னைக்கு நம்ம வந்து பாசி எடுக்கிற வளர்க்கிற பெண்கள் கிட்ட தான் கேட்க போகிறோம். ஏன் அப்படின்னா ஓலைக்குடா கிராமத்தில் வந்து பெண்கள் தான் இந்த தொழிலை அதிகமாக செய்கிறாங்க. அதே மாதிரி இப்போ நம்மளுடைய ஓலைக்குடா கிராமத்தில் வந்து பாசி காய போடுறதுக்காக ஒரு நிழற்கூடம் கட்டி தரப்பட்டுக்கிட்டு இருக்கு, அதாவது கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிழற்கூடம் வந்ததுக்கப்புறமா என்னென்ன நன்மைகள்லாம் அவங்களுக்கு இருக்குது, இதுக்கு முன்னாடி எப்படி வந்து இந்த நிழற்கூடம் இருக்கிறதுக்கு முன்னாடி எப்படி பாசிலாம் காய போடுவாங்க, அதே மாதிரி என்னென்ன பாசிகளை வளர்க்குறாங்க, அதை வந்து எப்படி வந்து மற்ற இடங்களுக்கு விற்பனை பண்ணுறாங்களா இல்லையா, அதை தான் இன்னைக்கு கேள்வியாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் பாடல்களுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கிறுக்கு பசங்களா, பெரிய மனுஷன் சொல்ற கேளுங்கடா, இந்த பாட்டெல்லாம் நமக்கு வேணாம். அக்காவை பத்தி அக்கா மேல ஒரு பாட்டை எடுத்து விடுங்கடோ.
2: அக்கா மேலையா? பாடி ஏன் கப்ப கழஞ்ச?

0: மே மாசத்தை மார்வெலஸா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் ஹாட்டான ஆஃபர்ஸ். உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங்னு பல எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ். ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு டொயோட்டாவின் ரூமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரர். எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு, ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: வணக்கம் அம்மா, உங்க பேரு, எங்க இருந்து பேசுறீங்க?
3: என் பேரு மரிய சொரணம், நான் உழைக்குடாலிருந்து பேசுகிறேன். மீனவர் சொசைட்டி தலைவராக இருக்கேன்.
2: நீங்கள் என்ன தொழில் அம்மா பண்ணுறீங்க?
3: நான் வந்து பாசி தொழில் பார்ப்போம். நாங்கள் மகளிரெல்லாம் சேர்ந்து உழைக்குடாவில் எல்லாரும் பாசி தொழிலும் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ வந்து மழை நேரம் வந்து வாடகாத்துனால கொஞ்சம் மூங்கிலாம் எடுத்து உயர வச்சுருக்கோம் நாங்கள். ஆனால் அதுதான் எங்களுக்கு பெண்களுக்கு தொழில். ஆனால் இன்னமும் எங்களுக்கு ஒரு கைத்தொழில் பெண்கள் என்னென்னா, பாசி வந்து இந்த 45 நாள் தான் நாங்கள் கரை எடுக்கிறது, அது வரைக்கும் நாங்கள் சும்மான இருப்போம். இப்போ இன்னமும் ஒரு கைத்தொழில் எங்களுக்கு வேணும்னு சொல்லி மக்கள் என்னை கேட்டாங்க, அதுக்கும் சார்த்த பேசியிருக்கேன். இப்போ வந்து முன்னாடி வந்து பாசி எடுத்து கடக்காரில் வந்து மணலில் காய் போட்டு போடுவோம், அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப பாசி மணலில் போட்டபடியே அந்த முறியுது, வெயில் போட்டபடி வெயிட்டு கம்மியாயிருது. அதனால நாங்கள் வந்து ஏடிஎஸில் போய் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து போய் நாங்கள் போய் கேட்டோம் சார்கிட்ட, ஏடிகிட்ட போய் கேட்டோம், சார் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி வெயில் நின்று நிற்க முடியல, மழை வந்தாலும் ஒன்றுக்கு இடம் இல்லை, மரங்கள் இப்போ கடற்கரையில் அந்த அளவுக்கு இல்லை, எங்களுக்கு ஒரு நிழல் கூட கட்டித்தாங்கன்னு சார்கிட்ட கேட்டோம். சார் வந்து உடனே அதை எடுத்து எங்களுக்கு நிழல் கூட வேலை நடந்துகிட்டு இருக்கு, பயன்படும். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு மக்களுக்கு.
2: இந்த நிழல் கூட வந்து நம்மளுக்கு என்னென்ன விதத்துல பயன்படும் நினைக்கிறீங்க? அதே மாதிரி முன்னாடி இருந்ததுக்கு இந்த நிழல் கூட வந்ததுக்கு அப்புறமா என்னென்ன விஷயங்களை நம்ம சரி செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க?
3: இப்போ நாங்கள் பாசி எடுத்து நாங்கள் வெளியில வந்து அந்த இடத்துல வைக்கும்போது பாசி மழை வந்தா நனைஞ்சு போயிருது. இப்போ இந்த நிழல் கூட வந்தாவே எங்களுக்கு பாசி மூடையை போட்டு நாங்கள் அதில் வச்சுக்கிடுவோம். வெயில் வந்தாலும் நாங்கள் பெண்களுக்கு போய் அதில் இருந்துக்கிடுவோம், மழை வந்தாலும் உள்ளே இருந்துக்கிறோம். அது ரொம்ப பயன்படுது எங்களுக்கு, ரொம்ப பாதுகாப்பாகவும் இருக்கும், பொருள்களை வந்து பாதுகாப்பாக இருக்கும் அதில். அது ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் ஆர்வமாக நல்லா தொழில் பார்ப்போம். சிரமம்னா நாங்கள் வெயில் வந்தபடி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம், மழை வந்தாலும் கஷ்டப்பட்டுருக்கோம். மணலில் காஞ்சிட்டு திடீர்னு மழை வந்துச்சுன்னா அந்த இடத்துல அள்ள முடியல, பாசி பூரா நஷ்டமாக போயிருக்கு. அது ரொம்ப நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோம். அது தங்குறதுக்கு இடம் இல்லாமல் சும்மா இந்த வெளியே மணலில் தான் சும்மா காய் போடுறது, அதில் நிற்கிறது இணல் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் நாங்கள் மக்கள்.
2: இங்கே முன்னாடியிலேருந்து நம்ம பெண்கள் வந்து பாசி வளர்க்குற தொழில் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து எவ்வளோ தூரத்துக்கு அந்த பாசி வளர்க்குற தொழிலை வந்து ஆர்வமாக பண்ணுறாங்க? அதே மாதிரி இப்போ பாசி வளர்க்குறதுல இருக்கிற சிரமங்கள்லாம் என்னென்ன?
3: பாசி வளர்க்குற சிரமம் என்னென்னா, பாசி வளர்ச்சி இல்லை எங்கள் ஓலக்கடா பகுதியில், பாசி வளர்ச்சி கம்மியாக இருக்குது. அது ஏன் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா இப்போ வந்து வள்ளங்க வந்து அதில் வந்து வள்ளம் கட்டுறதுக்கு இடம் இல்லாமல் அந்த பாறைலாம் இருக்கிறதுனால அந்த ஆண்களுக்கு வந்து இந்த வள்ளத்தை கட்டுறதுக்கு ஒரு வழி பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாரு. அந்த பாறைலாம் எடுத்துகிட்டு பாதையை விட்டு, ஏன்னா பாசி வள்ளங்க போகிறதுனால பாசி போடுறதுக்கு இடஞ்சலாக இருக்குது. அது வந்து தொழில் ஆண்களுக்கு வந்து ஒதுக்கி விட்டாங்கன்னா, இப்போ நாங்கள் பெண்கள் வந்து தொழில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவங்களுக்கு பாதை இல்லாதனாலதுனா, ஆத்துவை இல்லாதனாலதுனா அவ அந்த எந்த சைடும் வர்றாங்க, நாங்கள் பாசி அந்த இடத்துல முங்கி போட முடியல, அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
2: இப்போ வந்து மற்ற பகுதிகளில் வந்து பெண்கள் வந்து தனித்தனியாக கூட ராஃப்ட் போட்டு அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ராஃப்ட் போட்டு வளர்க்குறாங்க, அந்த மாதிரி இருக்குது. நம்மளுடைய ஓலைக்குடா பகுதிகளில் வந்து இந்த பாசி வளர்க்குறது எப்படி, குழுக்களாக சேர்ந்து செய்கிறாங்களா இல்லை தனித்தனியாக செய்கிறாங்களா?
3: நாங்கள் 5-5 பேர் சேர்ந்து தான் எப்போவுமே செய்வோம், தனியாகவும் போடுவாங்க. ஆனால் நாங்கள் வந்து இப்போ குழுவாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். 5-5 பேராக சேர்ந்து ஒரு 20-30 ராப்ட்டுகளில் 50 பேருக்கு போட்டிருக்கோம். போட்டால் அந்த வளர்ச்சி இல்லாத குறையினால தான் நாங்கள் ராப்ட்டு அதிகமாக எங்களால் போட முடியல, அது நஷ்டமாயிருது. இல்லை பெண்கள் இப்போ நாங்கள் அதிகமாக தொழில் பார்க்குறோம், எங்களுக்கு வந்து பாசியை வந்து தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ
2: என்னென்ன பாசி நீங்கள் வளர்க்குறீங்க, அதே மாதிரி வந்து அதை எப்படி நீங்கள் சந்தைப்படுத்துகிறீங்க, எங்கெங்கே வந்து சந்தைப்படுத்துறீங்க?
3: நாங்கள் வந்து வளர்க்குறது வந்து மரிக்கொழுந்து பாசி எடுப்போம், வளர்க்குறது வந்து இந்த பக்கடா பாசின்னு சொல்லுவாங்க, இந்த இது குப்சி பாசி, அதுதான் நாங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் இந்த முட்டை பாசி, நிறைய எல்லா பாசியுமே வந்து நாங்கள் கடலில் எடுப்போம். ஆனால் மரிக்கொழுந்து பாசி கண்ணாடிக்கு உள்ள கடலில் ஓடி தான் கண்ணாடி போட்டு தான் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த பாசி எடுப்போம், மரிக்கொழுந்து பாசி, அப்புறம் பக்கடா, அப்புறம் அந்த நிறைய பாசி, ஒரு 5-6 பாசி நாங்கள் எடுப்போம். காவிப்படாத பாசி நாங்கள் அவங்ககிட்ட கொடுக்கல இன்னும், ஆனால் பச்சை பாசி அவங்க வாங்க மாட்டாங்க.
2: என்னென்ன மாதிரியான பாசிகளுக்கு என்னென்ன மாதிரியான ரேட்டெலாம் வருது?
3: குப்சி பாசி வந்துமா நாங்கள் கொடுக்குறது வந்து கிலோ வந்து 90 ரூபாயும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். காயை போட்டு அந்த பாசி நாங்கள் விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் அந்த பக்கடை பாசி, கற்காம்பாசி, இவெல்லாம் இந்த பாசியெல்லாம் 50, 8 ரூபா அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம். மறிக்கொழுந்து பாசி காய போட்டா அது 50 ரூபா தான், அதுதான் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். சேதுன்னு சொல்றவங்க ராமேஸ்வரத்துல அவங்க எடுத்துக்கிட்டு இருக்க, நாங்க ஒரு பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
2: இப்ப வந்து நம்மளுடைய பகுதிகளில் பெண்கள் மட்டும்தான் இந்த தொழில் அதிகமாக செய்யறாங்க. இன்னும் நல்லா செய்யணும், பெண்கள் வந்து இன்னும் ஊக்குவிக்கணும்னா நம்மளுக்கு என்ன தேவைப்படும்னு நினைக்கிறீங்க? நிழற்கூடையை தாண்டி வேற என்னென்ன விஷயங்கள்லாம் தேவைப்படும்னு நினைக்கிறீங்க?
3: வேற நிழல் கூட எங்களுக்கு கட்டி கொடுத்துக்குவாங்க. எங்களுக்கு வந்து அந்த காய போடுறதுக்கு வந்து மணலில் போடாத அளவுக்கு எங்களுக்கு அது பொருள் வேணும்ல. நாங்கள் காயை போட்டு அதை எடுத்து நிழற்கூடையில் வச்சுக்கோம். பாதுகாப்புக்கு நிழல் கூட, எங்களையும் பாதுகாப்புக்கு நிழல் கூட. நாங்கள் வெயில் இல்லாமல் இடல இருந்துக்கிறோம், மழையில் நினைய வெளியில் இருந்துக்கிறோம். அதை வந்து காயை போடுறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து அந்த இடம் வந்து கொஞ்சம் பந்தோஷம் பண்ணி கொடுக்கணும். அப்புறம் வந்து இப்போ வந்து நாங்கள் பாசி கடலில் வந்து மூங்கி எடுத்து நாங்கள் போடும்போது ஆண்கள் வந்து தொழில் பண்ணுறதுக்கு வந்து அந்த ஆர்ப்பாருக்கு சரிப்படுத்தி கொடுக்கணும். பள்ளங்க கொண்டு வந்தாங்கன்னா நாங்கள் அந்த இடத்துல பெண்கள் வந்து பாசி போடுறோம் வைங்களா, அது வழி தான் வருவாங்க. அப்போ அந்த மூங்கியை உடச்சிட்டு தான் போவாங்க. அதனால் தனியாக வந்து ஆண்களுக்கு வந்து அந்த ஆர்ப்பாறு மாதிரி கொஞ்சம் உதவி செஞ்சு அந்த கட்டி கொடுத்துட்டாங்கன்னா அவங்க அந்த இடத்துல ஆர்ப்பாள் அது வந்துடுவாங்க. நாங்கள் பெண்கள் வந்து ஒதுக்கி நாங்கள் தொழில் பண்ணிக்கிறோம். எங்கள் முத கோரிக்கையே அதுதான் எங்களுக்கு பெண்களுக்கு.
2: இவ்வளோ நேரம் எங்களுக்காக உங்களுடைய தொழிலை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அம்மா.
3: நீங்களும் எங்களுக்கு நல்ல உதவி செய்யுங்க, ரொம்ப நன்றி.
2: பாடல்களை தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4. சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக நான் திபோன்.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா எதுவும் சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துலதான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவர் பேசினார். சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக்க சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்திட்டாங்கன்னு சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல, இது ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க, பெரிய ஆளுக்க சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: போட்டி நடையா போற

0: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: வணக்கம் அம்மா, உங்க பேரு, எங்க இருந்து பேசுறீங்க?
2: நாங்க ஓலக்கடல இருந்து வீத்தமா பேசுகிறேன்.
1: நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க?
2: பாசி எடுக்கிற தொழில் தான் பண்ணுறோம். வளர்த்துருக்கோம், அது 10-20 வருஷம் 30 வருஷமாக நாங்கள் பாசி வளர்த்துருக்கோம். பாசி வளர்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ என்னட்ட ஒரு 2-3 தாட்டு கிடக்கு.
1: என்னென்ன பாசிலாம் வளர்க்குறீங்க?
2: வெஸ்தி பாசி வளர்க்குறோம். அதே மாதிரி இந்த சோழநூலில் வந்தால் மறுக்குண்டு பாசி எடுப்போம், இந்த கற்கா பாசி எடுப்போம், இந்த கட்டைக்கோரை எடுப்போம், இது உள்ள இதில் பூரா எடுப்போம்.
1: அதை எடுத்து காய போடுறதுக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க?
2: எடுத்து நாங்கள் காய போடுறதுக்கு காய போட்டு வெயில் அடித்தா நாங்கள் காய போடுவோம், இல்லைன்னா காய போடுறதுக்கு இந்த மாதிரி சீசனில் ரவிச்சி நேரத்தில் அதை காயப்போட முடியாது. அதை பயன்படுத்துறதுக்கு அதனுடைய ஆவணங்கள் எங்கிட்ட கிடையாது, பொருள்கள். அதை பொருள்கிட்ட சில பேர்கிட்ட கேட்டாது, எங்களுக்கு வாங்கி தர்றதுக்கு யாருக்கும் இல்லை. நாங்கள் வாங்குறதுக்கு அதனுடைய அடிப்படை வந்து எங்கிட்ட துட்டுகள் கிடையாது அந்தளவுக்கு. ஏன்னா அந்தளவுக்கு நாங்கள் பெண்கள் வந்து சிரமப்படுறோம், எங்கள் வீட்டில் ஆண்களும் அந்த மாதிரி சிரமப்படுறாங்க. அதுபடி இதனால எங்களால் வாங்க முடியாததுனால நாங்கள் இன்னைக்கு இந்த பாசியை எழுதிக்கிட்டு இப்போ இருக்கோம். இந்த ரப்சிச நேரத்தில் வந்து அதை காயப்பட முடியாது. ரப்சிச நேரத்தில் அந்த பாசி வளரக்கூடிய தன்மையை இருக்குது, அழகாக வளருது. இந்த சோழ நாளையில் வந்து அது வளருது, வெயில் வெப்பத்திலேயே அது வளரக்கூடிய தன்மையில் இழந்துடும். அதனால தான் பாசி முன்னுடைய வளர்ச்சியிலேன்னு சொல்கிறேன். ஒரு காற்றுடைய திட்டங்கள் கிடையாது, அலைகள், நீர் ஓட்டங்கள், அந்த உடைய இதுகள் இல்லை. அதனால இப்போ பாசி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் ரப்சிச நேரத்தில் வந்து பாசி வளரக்கூடிய தன்மையாக இருக்குது. ஆனால் வளர்த்து அதை கொண்டு நாங்கள் காய போடுறதுக்கு அந்த உடைய அடுப்புடைய கிடையாது.
1: இப்போ நம்மளுக்கு வந்து ஓலை கூடால ஒரு நிழல் கூட கட்டு கரையோரத்தில் கட்டி கொடுக்குறதா சொன்னாங்க பாசி காய போடுறதுக்கு. அது மூலமாக உங்களுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குது?
2: எங்களுக்கு பாசி காய போடுறதுக்கு இப்போதான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை இப்போ நாங்கள் கட்டி முடிச்ச நடையே நாங்கள் பாசி காய போடுறதுக்கு இனி இன்னுமே தான் அதை காய போட்டு எப்படி இதுன்னு எங்களுக்கு ஒரு இதை நாங்கள் பார்க்க முடியும், சொல்ல முடியும். மூடி வைக்கிறதுக்கு மூடி எடுத்து உள்ளுக்கு வைக்கிருந்தா மேலே இதே மாதிரிக்கு இது போட்டாங்கன்னா சோழா காற்று அடிச்சிச்சின்னா பாசி நனையும். இந்த மாதிரி மழை நேரத்து இல்லை, இந்த காற்று கச்சா காற்று அடிச்சுன்னா பாசி நனையும் மேலே ஓட்டா. அதுடைய இதே மாதிரி செவருக்கு பேரணும், ஓப்பனாக இருந்தால் நனையும், அதை ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் இப்போ நாங்கள் அதை கேட்குறதுக்கு ரொம்ப இருக்கோம். இல்லை பெண்கள் அதிகப்பட்டால் இதில் வந்து நாங்கள் வந்து நாங்கள் விருப்பப்பட்ட இப்போ எங்கள் ஹஸ்பண்டாக கூட்டுக்கிற 5 பேர் சேர்ந்துக்கிறோம். இதில் வந்து ரொம்ப ஆர்வமாக உள்ளவங்க, ரொம்ப ஆர்வமாக உள்ளவன்னா, ஏன்னா அதை நம்ம அதை நாங்க வந்து அதை வச்சு நான் சாப்பிட்ருக்கேன். அந்த பாசி தொழில் எடுத்து கொடுத்து அப்போ நான் 5 வயசுலேருந்து அதை எடுத்து சாப்பிட்ருக்கேன், இன்னமும் அதை சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஏன்னா அதனுடைய இது எனக்கு அந்த வேதனை எனக்கு தெரியும். இதை 1-10 ஆக்கணும், 10-20 ஆக்கணும். ஏன்னா பாசியை கொஞ்சோண்டுக்கு வளரலைங்கிறத அதை விடக்கூடாது. அதை மீண்டும் அதை நம்ம எடுத்து மேற்கொண்டு 1 தாட்டுக்கு 2 தாட்டாக கட்டுப்படணும், 2 தாட்டுக்கு 3 கட்டுப்படணும். அதனுடைய இது வந்து ஐப்போ இது வந்து எனக்கு இருக்குது. அது போய் அந்த பாசியை பார்த்தனடியும் அள்ளி பார்த்தனடியும் பாசி வளர்ந்துருந்தால் அது ஒரு சந்தோஷமாக இருக்குது எனக்கு, புரியுதா? பாசி வளருங்கிற போது ஐயா வளரலையே, இதை வந்து வளருங்கிற போது இது என்ன கடிச்சிருக்கு, இது என்ன இதுன்னு இருக்குது, ஏன் இந்த பாசினுடைய இது ஏன் இப்படி வளரலை அப்படிங்கிற பார்க்கும்போது அதில் அழுக்கு பிடிச்சிருக்கும். அதை போய் ஒரு வாரத்தில் ஒரு வாரத்தில் 2 இடம் போய் அதை அலம்பி விடணும், அதை அலசி விடணும். அதை மகாமத்து பார்த்தா தான் அதை பலனடையலாம். அது அந்த பலனடைய ஆசை வந்து அது கொடுத்தா தான், நமக்கு ஆர்வம் இருந்தால் தான் அதை பலனடையலாம். இல்லைங்கிற நாங்கள் போட்டு நம்ம வீட்டில் வந்துருந்தா பலனடைய முடியாது. அந்த ஆர்வம் இருக்கணும். அந்த அதில் வந்து சாப்பிட்ருக்கேன், கொண்டிருக்கேன், இது இருக்கேன். இப்போ எங்களுக்கு என்ன அந்த காய போடுறதுக்கு அந்த இது நல்ல கூட வரைஞ்சிடுறீங்க, கூட வேணும், அனுப்பிவிட மழை கொஞ்சம் மூடுறதுக்கு பேப்பர் வேணும், இது என்ன வேணும், இப்போ நிழல் கூட இப்போ தான் கட்டிக்கிட்டு இருக்கேன்.
1: இதை எப்படி நீங்கள் வந்து விற்பனை பண்ணுறீங்க? அதே மாதிரி முன்னாடி இருந்த அளவுக்கு வளர்ச்சி ஏன் இல்லைன்னு நினைக்கிறீங்க?
2: முன்னாடி உள்ள வளர்ச்சியில் அந்த அளவுக்கு அதே மாதிரிக்கு ஒரு காற்றுகள் திட்டங்கள் இல்லை, நீர்வாடுக அந்த அளவுக்கு இல்லை. நீர்வாடு அதிகமாக இருந்தால் தண்ணி ஓட்டங்கள் அதிகமாக இருந்தாவே உங்களுக்கு பாசி வளரக்கூடிய தன்மை இருக்கு. அந்த நீர்வாடு கம்மியாக இருக்க இருக்கிறதுனால பாசி எந்த நேரம் இப்படி அலம்புல் கடந்தாதான் பாசி வளரும். அப்படியே தெப்பமா கடந்தா பாசி வளராது. அதுல வந்து அழுக்கு பிடிக்கும், தூசி பிடிக்கும். அந்த மீன் திங்கினுங்க தெப்பம் அப்படியே கடந்தா, அதனாலதான் பாசி வளர கம்மியா இருக்கும். நீர் ஓட்டம் அதிகமா இருந்தாத்தான் பாசி வளரும். அதை எடுத்துட்டு வந்து காய போட்டு கொண்டு போய் சாக்குல கட்டி கொண்டு போய் கொடுப்போம். கட்டக்கோரை 10 ரூபா, கற்காம்பாசி 10 ரூபா, மறுக்கழுது பாசி 50 ரூபா, அது வந்து 90 ரூபா. அந்த 90 ரூபா இன்னும் மேற்கொண்டு எங்களுக்கு வேணும் சொல்லி கேட்கறோம். நாங்க சிரமப்படுறதுனால அது ரொம்ப சிரமம் இருக்கு. ஏன்னா கடல் வத்து நேரத்துல போய் இடுப்பு மட்டும் கட்டிடுவோம், பெருக்கு நேரத்துல வந்து மூத்துருது. அதனுடைய ஆவணம் எங்கிட்ட கிடையாது. ஒரு கட்டுமரமோ ஒரு இது கொடுத்தாங்கன்னா அதை நாங்க திராவிட்டு போய் அதை போய் நாங்க பார்க்கலாம். அந்த ஒரு இது இல்ல எங்களுக்கு. போட்டுக்கிறது சாக்கிட்டு இந்த இது வேணும், போய் நீஞ்சு போய் அதை போய் பார்க்கணும், கொல்லணும். அந்த உடைய இதே எங்கிட்ட இல்லை. அதனால ரொம்ப இப்போ நாங்கள் கவலைப்பட்டு உங்ககிட்ட நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம்.
1: ரொம்ப நன்றியம்மா உங்களோட கருத்துக்களை இவ்வளோ நேரம் எங்களுக்கு சொன்னதுக்கு.
2: ரொம்ப நன்றிப்பா, நீங்கள் இவ்வளோ நேரம் எங்கிட்ட கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்பவும்

0: நான் சந்தோஷமா இருக்கேன்.
1: பாடல்களை தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நல்லவருக்கு நல்லவரு, நாணயம் தான் உள்ளவரு, தொழிலாளி வர்க்க

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 8:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 20 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 28 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலியில சமுத்திரம் பழக நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோம். சமீபத்துல என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வி அப்படின்னா, நம்மளுடைய ராமநாதபுரம் மாவட்டத்துல எத்தனை விதமான தொழில்கள் இருக்குது அப்படின்றதுதான் அந்த கேள்வி. இந்த கேள்வி கேட்ட உடனேயே எனக்குள்ள இன்னும் நிறைய கேள்விகள் எழுந்துகிட்டே இருக்குது. இப்போ ஒரு சில மாவட்டங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த மாவட்டங்களில் வந்து ஒரு தொழில் முதன்மையான தொழில், அதாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான தொழிலாக இருக்கும். அதை வந்து சம்மந்தப்படுத்தி அதை சார்ந்து இன்னும் நிறைய தொழில்கள் வந்து இருக்கும். ஆனால் நம்மளுடைய ராமநாதபுரம் வந்து அந்த மாதிரி கிடையாது. பல தொழில்களை முதன்மையாகவும் அதை சார்ந்து இன்னும் பல தொழில்களையும் கொண்ட ஒரு மாவட்டம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு விவசாயம், பனைமரம் சார்ந்த தொழில்கள், கடல் சார்ந்த தொழில்கள், இந்த மாதிரி. இப்போ விவசாயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதை சார்ந்து இன்னும் நிறைய தொழில்கள் இருக்குது. இப்போ நம்ம கடல் தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து இன்னொரு கடல் மாதிரி, அது இன்னும் நிறைய பேருக்கு வாழ்வாதாரத்தை தர ஒரு தொழிலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கடல் சார்ந்த தொழில்கள்லையும் கூட ஒரு விவசாயம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது என்ன விவசாயம் அப்படின்னா, கடல் பாசி வளர்க்கிறது, மீன் வளர்க்கிறது, இது ரெண்டையுமே நம்ம கடல் விவசாயம் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதனால வந்து இன்னைக்கு நிகழ்ச்சி மூலமா நம்ம வந்து கடல் பாசிகளை பத்தின ஒரு சில விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் பாடல்களுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: கார் வாங்குறது கனவு மாதிரி. அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காசு வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. வண்டிக்கு நம்பர் பிளேட் எவ்வளவு முக்கியம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம இந்தியாவில மொத்தம் 8 வித்தியாசமான கலர்ல நம்பர் பிளேட் வழக்கத்துல இருக்கு. அதுல சிவப்பு கலர் நம்பர் பிளேட்னா புதுசா வாங்கின வாகனங்களுக்கு கொடுப்பாங்க. இது ஒரு தற்காலிக எண் மட்டும்தான். அதே இந்தியாவோட தேசிய சின்னம் கொண்ட சிவப்பு கலர் நம்பர் பிளேட்ட இந்திய குடியரசு தலைவர், துணை குடியரசு தலைவர் மாதிரியான உயர் அரசு அதிகாரிகள் பயன்படுத்துறாங்க. ஊதா கலர் நம்பர் பிளேட்னா வெளிநாட்டினர் இந்தியா வந்து வண்டி சொந்தமா வாங்கி ஓட்டினா கொடுப்பாங்க. மஞ்சள் கலர் நம்பர் பிளேட்னா சரக்கு வண்டிகளுக்கு கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ட்ரக்கு, டாக்ஸி இது எல்லாமே இதுல அடங்கும். கருப்பு கலர் நம்பர் பிளேட்னா வாடகைக்கு விடுற வண்டிகளா இருக்கும். வெள்ளை கலர் நம்பர் பிளேட் நம்ம தேவைக்கு வாங்குற வண்டிகளுக்கு கொடுப்பாங்க. பச்சை கலர் நம்பர் பிளேட்னா எலக்ட்ரிக் வண்டிகளுக்கு கொடுப்பாங்க. அடுத்ததா ஆரோ நம்பர் பிளேட், அதாவது நம்பர் பிளேட் பலகையில அம்புக்குறி மேல இருக்கிற மாதிரி இருக்கும். இது ராணுவத்துல மேல் அதிகாரிகள் பயன்படுத்துற வண்டியோட நம்பர் பிளேட். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: கேட்டுட்ருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில் சமுத்திரம் பழகு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக நான் திபோன். இந்த உலகத்தில் மூணில் ஒரு பகுதி தான் நிலம் இருக்குது. இந்த நிலத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா காடுகள், மலைகள், சமவெளிகள், புல்வெளிகள், பாலைவனங்கள் இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதே மாதிரி தான் கடலுக்குள்ளேயும் கூட ஒரு உலகமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கெல்ப் ஃபாரஸ்ட், அதாவது கெல்ப்

பாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. இது என்ன அப்படின்னா, முழுக்க முழுக்க கடல் பாசிகளால சூழப்பட்ட ஒரு காடு அப்படின்னு சொல்லலாம். பெரிய பெரிய பாசிகள் இந்த கெல்ப் ஃபாரஸ்ட்ல இருக்கும். இந்த கெல்ப் ஃபாரஸ்ட் பாத்தீங்கன்னா பூமியுடைய மொத்த காட்டு பகுதிகளில் மொத்தமா 0.1% இருக்குது. ஆனா இதோட உற்பத்தி திறன் அப்படின்னு பார்த்தோம்னா 0.9% அப்படின்னு சொல்றாங்க. பூமிக்கு தேவைப்படுற மொத்த ஆக்சிஜன்ல 90% ஆக்சிஜனை வந்து கடல் பாசிகள் மட்டுமே உற்பத்தி பண்ணி தர்றாங்க. 2018 கணக்கெடுப்பின்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த உலகத்துல மொத்த கடல் பாசிகளுடைய உற்பத்தி 96%. இது வந்து மொத்தமா 21,65,675 metric tons அளவுக்கு வந்து உற்பத்தி செஞ்சிருக்காங்க இந்த 2018 கணக்கெடுப்பின்படி. இதுல முத இடத்துல இருக்கிற நாடு என்ன அப்படின்னா சீனா. அவங்க எவ்வளவு உற்பத்தி பண்ணிருக்காங்கன்னா வருஷத்துக்கு 699 metric tons அளவுக்கு வந்து உற்பத்தி செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி 2 மற்றும் 3 இந்த இடங்களை பிடிக்கிறது பிரான்ஸ் நாடும் அப்புறமா ஐரோப்பிய நாடுகளும் தான் இதை பிடிக்கிறாங்க. இன்னும் பல நாடுகள் இதை உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடல் பாசியினுடைய நுகர்வு, அதாவது கடல் பாசியை இறக்குமதி பண்றவங்க யாரு அதிகமா பண்றாங்கன்னா கிழக்கு ஆசிய நாடுகள், அதாவது சீனா, ஜப்பான், இந்த மாதிரியான நாடுகள்லாம் வந்து அதிகமா இறக்குமதி செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது எது எதுக்கு இறக்குமதி செய்யறாங்க அப்படின்னா உணவுக்காக பிரதானமாக இறக்குமதி செய்யப்படுது. அதுக்கப்புறமா இன்னும் சில காரணங்களுக்காக இதை வந்து இறக்குமதி செய்கிறாங்க. இது தவிர்த்து நம்மளுடைய பகுதியில் எங்கே வந்து இந்த கடல் பாசிகள் உற்பத்தி செய்கிறாங்க, எப்படி உற்பத்தி செய்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன் பாட்டுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சி தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சிக்காக நான் திபோன். நிகழ்ச்சியுடைய தொடக்கத்திலே சொன்ன மாதிரி பல தொழில்களை உள்ளடக்கின ஒரு மாவட்டம் தான் நம்மளுடைய ராமநாதபுரம் மாவட்டம். அதில் இருக்கிற கடல் சார்ந்த தொழில், அந்த கடல் சார்ந்த தொழிலில் இருக்கிற இன்னொரு தொழில் தான் வந்து கடல் பாசி வளர்க்கிறது அப்படின்னு சொல்லலாம். கடல் பாசிகள் மொத்தமாக 900 வகையான பச்சை நிற பாசிகளும், 4000 வகையான சிவப்பு நிற பாசிகளும், 1500 வகையான பழுப்பு நிற பாசிகளும் இருக்குது. நம்மளுடைய பகுதியில் கடல் பாசி வளர்ப்பில் யார் யாரெல்லாம் ஈடுபடுறாங்க, எந்தெந்த கிராமம் அதிகமாக செய்கிறாங்க அப்படின்னா, ராமேஸ்வரம் பகுதியில் இருக்கிற சம்பை, மாங்காடு இந்த மாதிரியான கிராமங்கள். அதே மாதிரி வந்து கடல் பாசி சேகரிப்பில் அதிகமாக பார்த்தோம் அப்படின்னா மண்டபம், வேதாலை, இன்னும் ஒரு சில கிராமங்களும் இதை வந்து ஈடுபடுறாங்க. வளர்க்கறதுக்கு உகந்த கடல் பாசி அப்படின்னா பச்சை கடல் பாசிகளில் வந்து உள்வா அப்படின்னும், என்டோரம் மார்பா அப்படின்ற ஒரு கடல் பாசி, அப்புறமா வந்து கோடியம் கவுலர்பா அப்படின்ற ஒரு கடல் பாசி, இதை அதிகமாக உற்பத்தி செய்கிறாங்க. அதே மாதிரி சிவப்பு நிற கடல் பாசிகளில் நம்மளுடைய பகுதிகளில் அதிகமாக எந்த பாசி உற்பத்தி பண்ணுறாங்கன்னா உடனே நம்ம எல்லாருமே சொல்லிடுவோம், என்ன அப்படின்னா பெப்சி பாசி அப்படின்னு சொல்லுவோம். இதோடைய உண்மையான பெயர் என்ன அப்படின்னா கப்பா பைக்கஸ். இந்த பாசிகள் தான் இங்கே வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. இந்த பாசிகளை உற்பத்தி பண்ணுறதுக்கு முதன்மையாக தேவைப்படுறது ராஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராஃப்ட் அப்படின்னா மூங்கில் குச்சிகளால் ஆன கட்டம், அதாவது சதுரமாக செஞ்சுருப்பாங்க இந்த மூங்கில் குச்சிகளை, அது ஒரு ஃப்ரேம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃப்ரேமை வந்து கடலில் நிலைநிறுத்துறதுக்காக என்ன பண்ணிப்பாங்கன்னா கீழெல்லாம் வெயிட்டு கொடுத்து கடலோடு இணைச்சி வச்சுருப்பாங்க. அது காற்றுக்கோ அலைகள் வேகமாக வரும்பொழுது வந்து இது அதிகமாக நகர்ந்து போகாத அளவுக்கு வந்து இதை பண்ணி வச்சுருப்பாங்க இந்த ராஃப்ட். இப்போ நம்ம விவசாயம் அப்படின்னு எடுத்துக்கலாமே, விவசாயத்தில் வந்து முதல்ல உழுது அதுக்கப்புறமா வந்து அதுக்கு விதை போடுவாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த விதை போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து வளர்ந்துடும் அந்த பயிர், அதுக்கப்புறமா நாற்று நடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நம்மளுடைய கடல் பாசிகள்லையும் முதல்ல விதை பாசிகளெல்லாம் வந்து சின்ன சைஸில் இருக்கிற ராஃப்டில் கட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து இதெல்லாம் வளர்ந்ததுக்கப்புறமா பெரிய பெரிய ராஃப்டிலலாம் வந்து கட்டி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து இது வளர்ந்ததுக்கப்புறமா உலர்த்தியும் விற்பனை பண்ணுறாங்க, அதே மாதிரி வந்து பச்சையாக இருக்கிறதையும் விற்பனை பண்ணுறாங்க, ரெண்டையும் தனித்தனியாக விற்பனை பண்ணுறாங்க. சரி, இந்த கடல் பாசிகள்லாம் உற்பத்தி பண்ணுறாங்க, இதில் என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்குது, எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது சொல்கிறேன் பாட்டுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: கேட்டுட்ருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில் சமுத்திரம் பழகு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக நான் திபோன். நம்ம நிறைய வீடியோலாம் பார்த்துட்ருப்போம். அந்த வீடியோலாம் பார்க்கும் போதே இடையிலேயே இந்த கடல் சம்மந்தமான வீடியோலாம் வரும். அப்போ வந்து பார்த்தோம்னா கடலுக்கு அடியில் போய் இந்த வீடியோ எடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே இருக்கிற பவளப்பாறைகள், நிறைய நிறைய மீன் இனங்கள், இதெல்லாம் வந்து வீடியோ எடுத்து போட்டிருப்பாங்க. இந்த கடலுக்குள்ளே போகும்பொழுது அழகுக்கு அழகு சேர்க்கறது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நிறைய இருக்கலாம், ஆனால் கடல் பாசிகளும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை அழகாக இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய உடலில் நோய் இருக்கக்கூடாது. நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்ந்தால் தான் நம்மளுடைய வாழ்க்கை அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கடல் பாசி அப்படின்னு சொன்னோன்னே நிறைய பேருடைய நினைவுகளில் ஒரே ஒரு வார்த்தை அப்படியே பளிச்சுன்னு வெளிச்சமாக தெரியும், என்ன அப்படின்னா அகரகர் அப்படின்ற வார்த்தை. இந்த அகரகர் அப்படின்றத வந்து கிரேசி, லேரியா, அசிரோசா அப்படின்ற மூணு பாசிகள்லேருந்து பிரித்து எடுக்கிறாங்க. அதுக்கப்புறமா இது எது எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, முதல்ல வந்து இந்த பன்னீர், அதாவது பாலாடை கட்டி இருக்குதுல்ல அது, மீன், இறைச்சி இந்த மாதிரியான பொருட்களை பதப்படுத்துறதுக்கும் பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உணவுக்காகவும் இந்த அகரகர் வந்து பயன்படுது. அது போக கடல் பாசிகளில் புரதச்சத்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குதான், அதனால நீரிழிவு நோய், புற்றுநோய் இந்த மாதிரியான நோய்கள் சீக்கிரத்தில் நம்மளை தாக்காமல் இருக்கிறதுக்கு இது உதவுது. துருவெளியா அப்படின்ற இன்னொரு கடல் பாசி இனம் வந்து தோல் சம்பந்தமான நோய்களை சரி செய்கிறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. தைராய்டு சுரப்பிகள் அதிகமாக வேலை செய்யணும், நல்லா வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களுடைய உணவுகளில் இந்த கடல் பாசிகளை சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இன்னும் நிறைய நன்மைகள் வந்து இந்த கடல் பாசியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய பகுதிகளையும் சரி, இந்தியாவிலையும் சரி, இந்த கடல் பாசிகளுடைய உற்பத்தி திறன் அப்படின்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சமீபத்தில் வந்து ஒரு ஆராய்ச்சியாளர்கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்மளுடைய பகுதியில் இருக்கிற இளைஞர்கள் குறிப்பாக இந்த கடல் பாசி வளர்ப்பில் ஈடுபடலாம். அதுக்கான சரியான நேரங்கள், சரியான சலுகைகள் எல்லாமே வந்து அரசு ஏற்படுத்துறதுக்கான முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த அறிவியலாளர் என்கிட்ட சொன்னாங்க. அதனால் என்ன பண்ணுங்கள், நம்மளுடைய பகுதிகளில் இருக்கிற இளைஞர்கள் கடல் பாசி வளர்ப்பில் நீங்களும் ஈடுபட்டீங்கன்னா உண்மையாகவே நம்மளுடைய நாட்டுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கும் இது ஒரு நல்ல தொழிலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கான சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன். இதே மாதிரியே அருமையான கருத்துக்களோடு உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நாத்தி போன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஐஸ்னு ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம் சம்மாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வரம் தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்தை போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ, கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
4: கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

வணக்கம் நேயர்களே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நிகழ்ச்சிகளை நீங்க எப்பெல்லாம் கேப்பீங்க, எதுல கேக்குறீங்க, வானொலி பெட்டி மூலமாவா இல்ல இணையதளம் மூலமாவா? கருத்துக்களை கடல் ஓசை எஃப்எம் 90.4 வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. கடல் ஓசையின் வானொலி சேவைய மேம்படுத்த உதவுங்க. கருத்துக்களை அனுப்ப வேண்டிய எண் 709-4399-9999. ஆப் மூலமா கேக்குறீங்கன்னா ஃபீட்பேக் பகுதியில உங்க கருத்துக்களை சொல்லுங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 9:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 20 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 28 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: அலைபாயுதே அலைபாயுதே நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: ஓடியாடி கழிச்சு ஆஸ்வாசமா உட்கார்ந்திருக்கிற அன்பான உள்ளங்களே, உங்க எல்லாருக்கும் சுல்தானாவின் இதமான இரவு வணக்கம். எல்லாரும் சாப்பிட்டாச்சா? சாப்பிடாம இருந்தீங்கன்னா சீக்கிரமா போய் சாப்பிடுங்க. அடுத்த 1 மணி நேரம் நம்ம கேட்க இருக்கிற கதை பேரு பவானி உமாசங்கர் எழுதின பகைவனுக்கு அருள்வாய். கதை கேட்கறதுக்காக அன்பான உள்ளங்கள் நினைச்சிருக்கீங்க. பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 அலை பாயுதே நிகழ்ச்சி. இன்னும் 2 நாள்ல அவங்களோட பொண்ணுக்கு கல்யாணம். அதனால வீடு விருந்தினர்களோட வருகையால கலகலப்பா இருந்துச்சு. நானு சுந்தரானு எல்லாரும் ஒன்னா மண்ணா இருந்தவங்க தான். கால கொடுமையால இப்போ இப்படி கிடக்குறோம். அண்ணனும் தங்கையும் சுமூகமா இருந்தா நானும் இப்போ அங்கதான் ஏதாச்சும் ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்திருப்பேன். என்ன பண்றது அப்படின்னு வடிவழகி தன்னோட மனசுக்குள்ளேயே நினைக்கும் போது அவங்களோட எண்ணங்கள் 10 வருஷம் அவங்கள பின்னோக்கி இழுத்துச்சு. வடிவழகியோட வீட்டுக்காரு பழனியோட அம்மா அவங்களோட 2வது குழந்தைய பிரசவிச்சப்பவே அவங்களுக்கு வந்த இணை நோயால கடவுள் கிட்ட போயிட்டாங்க. சின்ன வயசுலயே பழனி கை குழந்தையான சுந்தராவ எப்பவுமே சுமந்த வண்ணமா தான் இருப்பாரு. எப்பவுமே அவரு தன்னோட தங்கச்சிய வெளியில கூட்டிட்டு போனா கீழே இறக்கி விடவே மாட்டாரு, அன்போட தூக்கி வச்சுப்பாரு. தன் தங்கச்சி வளர்ந்து வாலிபானதுக்கு அப்புறமும் அவ மேல அளவிட முடியாத பாசத்தோட பழனி இருந்தார். பழனியோட அப்பா ராஜேந்திரன் தன்னோட பிள்ளைங்க 2 பேரும் ரொம்ப பாசமா இருக்கிறத பார்த்து அந்த ஒத்துமை குறையாம இருக்கிறதுக்காகவே அவங்களோட பூர்வீக இடத்துல குடியிருக்கிறதுக்காக ஒரு இடத்தை வாங்கி அங்கேயே 2 வீடுகளையும் கட்டி வச்சாரு. பழனியோட நெருங்கின நண்பன் தான் மருது பாண்டி. அவரோட நல்ல குணங்களை பத்தி தெரிஞ்சதுனால மருதோட குடும்பம் வசதியில கொஞ்சம் பின்தங்கி இருந்தாலும் தன்னோட தங்கச்சி சுந்தராக்க அவரையே கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு பழனி திட்டவட்டம் ஆகிட்டார். பழனி நினைச்சது போலயே மருத தன்னோட தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். பழனிக்கும் கல்யாணம் ஆச்சு. அவரு கல்யாணம் பண்ண பொண்ணுதான் வடிவழகி. அவங்க பழனியோட குணத்தை நல்லா புரிஞ்சு நடந்துகிட்டதுனால 2 குடும்பத்திலயும் நெருக்கம் ரொம்ப கூடுச்சு. மருது பாண்டி ஒரு நூற்பாலையில வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அவருக்கு வந்த வருமானம் அவர் குடும்பத்தை பாத்துக்கிறதுக்கு போதுமானதா இருந்துச்சு. தன்னோட மச்சான் பழனிய போலயே தானும் நில வச்சு விவசாயம் பண்ணி நல்லா வாழணும்னு மருதுக்கும் ஒரு ஆசை இருந்துச்சு. அதுவே அவரோட மனசுக்குள்ள தனக்குன்னு ஒரு விவசாய நிலத்தை வாங்கணும்ன்ற எண்ணத்தை தூண்டிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா விதி வலியது இல்லையா? கதையில அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா? சொல்றேன், பாடல்களை தொடர்ந்து என்ன சொல்லுங்க.

0: சம்மர்னா ஹாட் கூல் ரூஃப் டைல் வாங்கி அதை சமாளிக்க அனுஜ் ஸ்டைல்ஸ் மால் தான் சரியான ஸ்பாட். அனுஜ் ஸ்டைல்ஸ் மால்.
1: மே மாசத்தை மார்வலஸா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் ஹாட்டான ஆஃபர்ஸ். உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், பல எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ். ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு டொயோட்டாவின் ரூமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
2: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
3: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
2: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
4: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: பாம்பன் நேசக்கரங்கள், அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க அலை பாயுதே நிகழ்ச்சியில. மருது பாண்டிக்கு தன்னோட மச்சான் போலே நிலம் வச்சு விவசாயம் பண்ணி நல்ல ஏக போகத்தோட வாழணும்னு ஆசையா இருந்துச்சு. ஆனா வெறி கொஞ்சம் வலியதா இருந்ததுனால பழனி அவரோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து செய்யற ரியல் எஸ்டேட் பிசினஸ் மூலமா தன்னோட மாப்பிள்ள மருது விவசாயம் பண்ண ஆசைப்பட்டதுனால அவர் ஏற்கனவே தன் மச்சான் கிட்ட கொடுத்து வச்சிருந்த 10 லட்சம் ரூபாயை கொடுத்து ஒரு ஏக்கர் நிலம் வாங்குறதுக்கு ஏற்பாடும் பண்ணார். மருது பாண்டியும் சரி, அவரோட மச்சான் பழனி வேலும் சரி, ரொம்ப நல்ல உள்ளத்தோட ஒத்துமையா பழகிட்டு இருந்த நண்பர்களா இருந்தாங்க. தன்னோட தங்கச்சிய கல்யாணம் பண்ணிருந்தாலும் நண்பன்ற அந்தஸ்தை எப்பவுமே பழனிவேல் மருது கிட்ட இருந்து எடுத்ததே இல்லை. தம் மச்சா மூலமா தனக்கு கிடைச்ச நிலத்தை வாங்குற ஆவல்ல

அப்ப கூட அவங்களை விடாம பின்னாடியே போய் கெஞ்சாத குறையா கெஞ்சினார். சுந்தரா கொஞ்சம் நெல்லுமா, அவசரப்பட்டு எதுவும் போயிடாதமா, நான் வேணும்னு பண்ணலமா, இது எப்படி நடந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியாது. உங்களுக்கு நிலத்தை வாங்கி கொடுக்கணும்னு நான் ரொம்ப ஆசையா இருந்தேன். மச்சானை விட எனக்கு தான் அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா இப்படி ஆகும்னு நான் நினைச்சு கூட பாக்கலமா. கொஞ்சம் பொறுமையா இருமா. பொறுமையா இருந்து என்ன பண்ண சொல்றேன்னு, உன்னை நம்பி நாங்க வந்ததுக்கு மூக்கொடப்பட்டு போனது போதும். இதுக்கு மேலயும் அசிங்கப்படுறதுக்கு எங்களுக்கு திராணி இல்ல. 10 லட்சத்தை கொடுப்பமா, இவர் நிலத்தை கொடுக்கற மாதிரி கொடுப்பாரா, அப்புறம் வித்து போச்சு, வேற யாருட்டோ இது அப்படின்னு சொல்லி இங்க சமாளிப்பாங்களா. நாங்களும் ஆமா சரி சரி, நீங்க சொல்றதான் சரின்னு சொல்லிட்டு அப்படியே இங்க இருந்து போயிருவோமா. எங்களை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு, இழிச்சவாய் மாதிரி தெரியுதா, இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். மாப்பிள்ள நீங்களாச்சும் கொஞ்சம் பொறுமையா கேளுங்களேன், அவதான் ஏதோ புரியாம பேசுறான்னா. எதை புரியணும் மச்சான், எதை புரியணும், அதான் ஏமாத்திட்டீங்களே. பச்சை துரோகம் நீங்க பண்ணது, அதுவும் நம்பிக்கை துரோகம். காசு கொடுத்து கடைசியில ஏமாத்தவும் செய்றீங்க. நல்ல மனசு மச்சா உங்களுக்கு, உங்களை நம்பி வந்த எங்களுக்கு நல்ல அவமானத்தை கொடுத்துட்டீங்க. மச்சா சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது, அங்க ஏதோ நடந்திருக்கு. அந்த விவரம் மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிருவேன். ஆனா கொஞ்சம் எனக்கு அவகாசம் மட்டும் கொடுங்கல, என்ன தப்பா மட்டும் புரிஞ்சுக்காதீங்க. நான் உங்களுக்கு என்னைக்காச்சும் கெடுதல் நினைச்சிருக்கேனா, அப்படிப்பட்ட என்ன போய் நீங்க இப்படி பேசலாமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க வேணும்னு தான் அதை பண்ணிருக்கீங்க, அதுவும் மறைச்சு பண்ணிருக்கீங்க. எங்களுக்கு நஷ்டம் வந்தே ஆகணும்னு நீங்க பிளான் பண்ணி பண்ணிருக்கீங்க. அப்பட்டமா தெரிஞ்சு போன விஷயத்த பூசி முழுகுறீங்களா? உங்க மேல இருந்த மரியாதையே போச்சு. வசுந்தரா நீ முதல்ல வண்டியில ஏறி உட்காரு, இதுக்கு மேல இங்க நிக்க வேணாம், அப்புறம் நம்ம மரியாதை கேள்விக்குறியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு மருது பாண்டி கார்ல ஏறி உட்கார்ந்துட்டார். அப்ப கூட பழனி விடல. கார் கதவு கிட்ட போய் அப்பவும் தன்னோட மாப்பிள்ளை கிட்ட கெஞ்சினார். மாப்பிள்ள நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க மாப்பிள்ள, அவசரப்பட்டு எதுவும் முடிவெடுக்காதீங்க. இப்படி நீங்க என்ன விட்டு போறீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் நான் எடுத்துக்கிறது, இதுக்கெல்லாம் அப்படி நீங்க கோச்சுக்கலாமா, இங்க இப்படி நடக்கும் நான் நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு பழனிவேல் சொல்லும் போது அதுக்கு மருது பாண்டி என்ன சொன்னாரு தெரியுமா? நாமளும் என்ன ஆயிருக்கோம்னு தெரிஞ்சுக்கலாம் பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அலைப்பாயுதை நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் அலை பாயுதை நிகழ்ச்சியில. பகைவனுக்கு அருள்வாய் அப்படின்ற கதைய நேயர்கள் கூட சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா. மாப்பிள்ள மாப்பிள்ள ஒரு நிமிஷம் நில்லுங்க மாப்பிள்ள, நான் இவ்வளவு தூரம் சொல்றேன்னு என் பக்கம் இருக்கிற நியாயம் உங்களுக்கு தெரியலையா? ஒருத்தன் இவ்வளவு தூரம் கெஞ்சிட்டு இருக்கானே, அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுப்போமே, ஒரு நிமிஷம் அவங்க கிட்ட பேசி பாப்போமேன்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட தோணலையே மாப்பிள்ள? எனக்காக கொஞ்சம் நேரம் நில்லுங்களேன், வண்டி எடுத்துட்டு போயிடாதீங்க மாப்பிள்ள, பிளீஸ் மாப்பிள்ள. இதுக்கு மேல என்கிட்ட ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா அப்புறம் உங்க மரியாதைக்கு நான் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. பழகுன பழக்கம்னு ஒண்ணு இருக்கு, அதுக்காக தான் உங்களை மதிச்சு இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, உங்களை என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்றதுக்கே வெறுப்பா இருக்கு, அதுலயும் என் மனைவியோட அண்ணன்னு சொல்றதுக்கு கூட கொஞ்சம் வெறுப்பா இருக்கு. இதுக்கு மேல உங்களுக்கும் எங்களுக்கும் இருந்த உறவு ஒரு துளி கூட இருக்காது, எல்லாமே இதோட அறுந்து போச்சு. இதுக்கப்புறம் உறவு முறையை கொண்டாடிக்கிட்டு வீட்டு பக்கம் வந்துடாதீங்க, உங்க மேல இருக்கிற மரியாதைய மொத்தமா கெடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார் கண்ணாடிய ஏத்தி விட்டுட்டு மருது அங்க இருந்து போயிட்டாரு. அவர் இப்ப ஓட்டிட்டு போற கார் கூட பழனி வாங்கி கொடுத்ததுதான். அது கூட அவர் சரியா புரிஞ்சுக்காம கோபத்தை வெறுமனே காமிச்சிட்டு டக்குன்னு அங்கிருந்து போயிட்டாரு. தங்கச்சி திரும்பி கூட பாக்கல, பாராட்டி சீராட்டி தோள்ள தூக்கி வளர்த்த அன்பு தங்கச்சி தன் அண்ணனை திரும்பி கூட பாக்காம கோவப்பட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பழனிவேலும் அவரோட மனைவி வடிவழகியும் எத்தனையோ முறை மருதுகிட்டையும் அவரோட தங்கச்சி கிட்டையும் கெஞ்சி பாத்துட்டாங்க. ஆனா பதிலுக்கு மருது என்ன பண்ணாரு தெரியுமா? போலீஸ்ல போய் பழனி மேல கம்ப்ளைண்ட் பண்ணாரு. பழனியோட கடுமையான முயற்சியினால நிலம் வாங்குறதுக்கு கொடுத்த பணம் பாதிக்கு மேல மருது பாண்டிக்கு எப்படியோ திரும்ப கிடைச்சிருச்சு. ஆனா நஷ்டத்தை அனுபவிச்சது என்னவோ பழனிதான். எல்லாம் தன்னோட தங்கச்சிக்காக பொறுத்துக்கிட்டாரு. பாதி பணம் கிடைச்சதுக்கு அப்புறமும் மருது புகார வாபஸ் வாங்கவே இல்லை. கேஸ ஃபைல் பண்றதுக்குள்ள தம் மனைவியோட நகைகள் எல்லாம் வித்து மிச்ச பணத்தையும் தன்னோட தங்கச்சி கிட்டயே கொடுத்துட்டாரு பழனி. அதுல விழுந்த விரிசல் தான் ரெண்டு வீட்டாருக்கு இடையிலயும் பெரும் பகையாகி போச்சு. சுந்தரா கொஞ்சம் நஞ்சமாவ சாபம் கொடுத்தாங்க, ஏதோ சாமி புண்ணியம் யாருக்கு எதுவும் ஆகாம போச்சு. அவ மட்டும் அன்னைக்கு ஆக்ரோஷப்பட்டு அன்னைக்கு கத்தாம இருந்திருந்தானா இன்னைக்கு வீடு ரெண்டாயி போயிருக்காது, எல்லாரும் சந்தோஷமால இருந்திருப்போம் அப்படின்னு படிவழகி ஜன்னல்ல வேடிக்கை பார்த்தபடியே அவங்களோட கடந்த கால வாழ்க்கையை பத்தி நினைச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. அப்பதான் வடிவு வடிவு அப்படின்ற பழனியோட குரல் கேட்டுச்சு. அதுவும் வாசல் பக்கம் கேட்கவும் தன்னோட பழைய நினைவுகள் எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு வடிவழகி வீட்டு வாசலுக்கும் போனாங்க. கதையெல்லாம் அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க.
3: இதை சாப்பிட்டா அபிராம வருவாளா?
4: முதல்ல தூக்கம் வரும்.
3: அபிராம
4: வருவா, நீ பாடு.
3: தூக்கம் வரலையே.
4: வரும், பாடு.
3: தூங்கறதுக்கு இருட்டு வரலையே.
4: வரும், அதுவும் வரும்.
3: காத்தே வரல.
4: வரும்,
3: அத போட்டா சத்தம் தான் வரும். வரும்,
4: வராது.
3: வரும், அன்னைக்கு வந்தத எப்படி தெரியுமா? வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும்

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க அலை பாயுதே நிகழ்ச்சியில. சொல்லுங்க, என்ன காலையிலே வேலைக்கு போயிட்டு திரும்ப வந்துட்டீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, இன்னைக்கு குடோன்ல லோடு வரல, அதனால வேலை பார்க்காம அப்படியே வந்துட்டேன். ஏதோ இன்னைக்கு நம்ம மானத்தோடு இருக்கோம்னா அதுக்கு என்னோட தொழில் தான் காரணம். அதுவும் என்னை விட்டு போயிருச்சுன்னு பை, அப்புறம் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்திருப்போன்னு கூட என்னால் யோசிச்சு பார்க்க முடியல. ஆயிரந்தா இருந்தாலும் வசுந்தரா என்னோட தங்கச்சி, அவள் என்னை எடுத்துரிஞ்சு பேசிட்டு போயிட்டான். ஆனால் இப்போ வரைக்கும் அவளோட கண்ணுக்கு நான் தெரியாமலே இருக்கேன். சரி, அதெல்லாம் விடுங்க, முடிஞ்சது முடிஞ்சு போனதாவே இருக்கட்டும். கொஞ்சம் கூட உங்களை ஒரு பொருட்டா மதிக்காத தங்கச்சியும் சரி, உங்க மாப்பிளையும் சரி, நமக்கு அவங்க வேண்டாங்க. நம்மளை மதிக்காத யாருக்கிட்டையும் நம்ம போய் மண்டிட்டு நிக்கணும்னு அவசியமே இல்லை. நமக்கும் மானம் மரியாதை சூடு சொரணை எல்லாமே இருக்கு. அதை விடுத்து போய் நம்ம நிக்கணும்னு எந்த தலையெழுத்தும் இல்லைங்க. நீங்க பாட்டுக்கு அமைதியா இருங்க, உங்களை தேடி வந்தாங்கன்னா தாராளமா பேசுங்க. உங்களுக்கு மரியாதை இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அங்க ஒரு நிமிஷம் கூட போய் நிக்காதீங்க. வருத்தப்படுறதுனாலயோ அழுகிறதுனாலயோ ஒரு பிரயோஜனமும் இல்லை. காலம் கடந்து போயும் தனக்கு ஒரு அண்ணன் இருக்குன்ற விஷயத்த உங்க தங்கச்சி மறந்து போய் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க கிட்ட போய் நம்ம எப்படி பேச முடியும்? எனக்கும் ஆசைதான் எல்லாரும் ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும்னு, ஆனா அவங்களுக்கு அது புரிய மாட்டேங்குதே. என்ன பண்ண சொல்றீங்க? கூட கொஞ்சம் போய் அவமானப்பட சொல்றீங்களா? நீ சொல்றதும் வாஸ்தவம் தான். சரி விடு, இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிட்டு? ஆமா வடிவு, எனக்கே இவ்வளவு சங்கடமா இருக்கும்போது இந்த கல்யாண வீட்டோட தாய் மாமனுக்கு எவ்வளவு இருக்கும்? மருமக காது குத்துக்கே அத்தனை சீர் எடுத்தவர், கல்யாணத்துக்கு எவ்வளவு கொடுக்க காத்திருக்காரு அப்படின்னு பழனி சொல்லும் போது அந்த கலகலப்பா இருக்கிற கல்யாண வீட பார்த்தபடி படிவழுகி நின்னுட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் பாட்டு நல்லா சத்தமா படிச்சுட்டு இருந்துச்சு, இன்னொரு பக்கம் வாழையில கட்டி தோரணங்கள் கட்டி அந்த வீடே அழகா இருந்துச்சு. அப்ப அவங்களோட பையன் குமரன் காலேஜ்ல தன்னோட ஃப்ரெண்டு ராஜுவை ரயில் நிலையத்துக்கு கூட்டிட்டு போயிருந்தான். ராஜு மைசூருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்த பையன். காலேஜ்ல மொழி தெரியாம திணறி போன ராஜுக்கு குமரன் தான் பேருதவி புரிஞ்சாரு. குமரன் பண்ண உதவி அலாதியானது, அது ராஜுக்கு பேராறுதலா இருந்துச்சு. இப்ப ராஜுக்கு குமரனோட ஊர்லயே வேலையும் கிடைச்சிருச்சு. தன்னோட அத்தை பொண்ணு மேல ராஜுக்கு அவ்வளோ பிரியம். ஆனா குடும்பத்துல தகராறு ஏற்பட்டு போனதுனால அவங்க பேசாம கொல்லாம இருக்கிற சமயத்துல தன்னோட அத்தை பொண்ண பார்க்காம பேசாம ராஜு ஒரு இறுக்கமான வாழ்க்கைக்கு பழக்கப்பட்டு போயிட்டாரு. தன்னோட பையனோட வாழ்க்கையை நினைச்சு நினைச்சு வடிவழகி வருத்தப்படாத நாளே இல்லை. லீவுக்காக அன்னைக்கு ராஜுவும் ஊருக்கு வந்திருந்தாரு, அதுலயும் அவங்க அம்மா அப்பாவை பாக்குறதுக்காக போயிருந்தாரு. 10 வருஷம் இடைவெளியில என்னென்னவோ நடந்து போச்சு, அதுல ஒண்ணுதான் தான் அத்தை மகளுக்கு நடக்க போற கல்யாணம். எப்பெல்லாம் வடிவழகி அவங்க பையனை பத்தி நினைக்கிறாங்களோ அப்பெல்லாம் ச்சே, இந்த வசுந்தராவோட பொண்ணு மட்டும் நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்திருந்தான்னா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அக்கம் பக்கத்துல எல்லாம் கல்யாணம் பண்ணாமலா இருக்காங்க, இவதான் குடும்பத்துல சண்டை போட்டுட்டு ஒட்டும் வேணாம் உறவு வேணான்னு பிரிஞ்சு போய் கிடக்கா. இந்நேரத்துக்கு எல்லாம் சந்தோஷமா இருந்திருக்கும், ஆனா எதுவுமே இப்ப நடக்காம போச்சு அப்படின்னு படிவழகி அடிக்கடி நினைக்கிறதுண்டு. அதே மாதிரிதான் அன்னைக்கு அவங்க நினைச்சாங்க. ஆனா ஒரு பிரயோஜனமும் இல்லையே. எப்படி தன்னோட பக்கத்து வீட்டுல ஒரு கல்யாணம் நடந்துட்டு இருக்கோ அதே மாதிரிதான் அன்னைக்கு வசுந்தராவோட பொண்ணுக்கும் கல்யாணம். ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலேயே மண்டபம் இருக்கிறதுனால ராஜு வண்டி விட்டு இறங்கினதும் கட் அவுட்ல தாத்த பொண்ணோட போட்டோவை பார்த்ததும் அவர் திகச்சு போயிட்டார். இப்படிப்பட்ட நிலையில கதையில அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா? சொல்றேன். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க அலைப்பாயுதே நிகழ்ச்சியை கடல் ஓசை எஃப்எம் 90.4 கேட்டுட்டு இருக்கிறோம்.

0: சம்மர்ல குளுகுளனே இருக்க அனுஜ் டைல்ஸ் மாலோட கூல் ரூஃப் டைல் வாங்குங்க. அனுஜ் டைல்ஸ் மால்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: பகைவனுக்கு அருள்வாய் அப்படின்ற கதையை பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில கேட்டுட்டு இருக்கிறோம். ராஜு, ஏன் ஒரு மாதிரி நிக்கிற? என்னாச்சு? சில மாதிரி நிக்கிற குமரா, அந்த கட் அவுட்டை பாரு. இதுவும் அத்தை பொண்ணு தானே? ஆமா. என்னடா சொல்லாம கொல்லாம கல்யாணம் பண்றாங்க? நீ கூட அந்த பொண்ண விரும்பினியே, இப்ப என்னாச்சு? எனக்கும் தெரியல. நம்ம வேணா போய் பாப்போமா உள்ள என்ன நடக்குதுன்னு. கூப்பிடாத இடத்துக்கு எதுக்குடா போற? அவங்களே உன்னை வேணாம்னு சொல்லிதான் இப்ப கல்யாணத்தே பண்ணிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில நீ போணுமா? ஆயிரந்தா இருந்தாலும் என்ன நடந்துச்சு நான் தெரிஞ்சுக்கணும்ல. நீ முதல்ல எங்க அம்மா அப்பாவை மட்டும் கூட்டிட்டு வரியா. பக்கத்துலதான் எங்க வீடு இருக்கு. நான் இங்க போய் என்ன நடக்குதுன்னு பாக்குறேன். சரி, நான் போய் அப்பா அம்மாவை கூட்டிட்டு வரேன். நீ உள்ள போய் என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு குமரன் அங்கிருந்து கிளம்பிட்டார். சுந்தராக்கு தான் ஆடாட்டாலும் தன்னோட தசை ஆடுன்றது மாதிரி தன்னோட அண்ணன் பழனியோட குடும்பத்தை தன் பொண்ணு கல்யாணத்துக்கு கூப்பிட முடியலையன்ற வருத்தம் அவங்க முகத்துல அப்பட்டமா தெரிஞ்சிச்சு. ஆயிரம்தான் சண்டை நடந்தாலும் அவங்களோட மனசு அவங்க அண்ணனோட வருகைக்காக இயங்குச்சு. ஆனா வசுந்தராவோட வீட்டுக்காரு, இப்ப எதுக்கு நீ அழுது வடிக்கிற? உங்க அண்ணனை கூப்பிடலன்னு உனக்கு வருத்தமாக்கு. எதுக்கு அவங்களெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு? அவங்களெல்லாம் கூப்பிட வேணாம். அவங்க வந்தாங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை தான். நம்ம பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடக்கணுமா வேணாமா? உனக்கே தெரியும், அந்த காலத்துல நானும் உங்க அண்ணனும் எவ்வளவு ஒத்துமையா நல்ல நண்பர்களா இருந்தோம்னு. ஆனா அவர் எப்ப நம்பிக்கை துரோகம் பண்ணாரோ அப்பவே எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ அவர் பையனுக்கு நம்ம பொண்ணை கொடுக்காம எதுக்கு இன்னொரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்? நம்ம பொண்ணோட வாழ்க்கைக்கு அது பாதுகாப்பானதே இல்ல. அதான், என்ன ஆனாலும் சரி, ஸ்வேதாவோட விருப்பத்தை மீறியாச்சும் இந்த மாப்பிள்ளைக்கு தான் கல்யாணம் பண்ணணும்னு நான் ஒத்த கால நிக்கிறேன். எனக்கு நீ எப்பவுமே எதிர்த்து பேச மாட்டேன்ற நம்பிக்கை இருக்கு. கடைசி வரைக்கும் அதை நீ காப்பாத்துவேன்னு நம்புறேன். இதுக்கு மேல என்கிட்ட நீ எதுவும் பேசாத, கல்யாண வேலைகளை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மருது வந்திருக்கிற எல்லாரையும் வரவேற்கிறதுக்காக சிரிச்ச முகத்தோட அங்கிருந்து போயிட்டாரு. மணப்பெண்ணு கூட்டிட்டு வந்து மாப்பிள்ள பக்கத்துல மணமேடையில உட்கார வச்சுட்டாங்க. சுந்தராக்கும் அவங்களோட வீட்டுக்காரர் மருதுக்கும் ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிடணும்னு பயமாவும் இருந்துச்சு. பதட்டம் அவங்களோட முகத்துல அப்பட்டமா தெரிஞ்சிச்சு. மகளை படிக்க வச்சு ஒரு நல்ல இடத்துல படிச்ச மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறோன்ற எண்ணம் ரெண்டு பேரோட முகத்திலையும் பெருமிதத்தோட பொங்கி விளைஞ்சிச்சு. அப்போன்னு பார்த்து குமரனோட வந்த போலீஸ்காரங்க, இந்த சடங்கெல்லாம் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? மாப்பிள்ளைய நாங்க கைது பண்றதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. கூட்டத்தோட கூட்டமா நின்னு எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற ராஜுக்கு இடி மேல இடி விழுந்தது போல இருந்துச்சு. அங்க என்ன நடக்குதுன்னு கூட அவரால புரிஞ்சுக்க முடியல. போலீஸ பார்த்ததுமே மண்டபத்துல இருக்கிற எல்லாரும் பதட்டத்துல எந்திரிச்சு நின்னுட்டாங்க. மருதும் சுந்தராவும் மாப்பிள்ளை கிட்ட போய் நிக்கும் போது பயத்துல மாப்பிள்ள மாலைய கழட்டி வச்சுட்டு அங்கிருந்து ஓடுறதுக்காக ஆயத்தமா நின்னுட்டு இருந்தாரு. குமரனையும் ராஜுவையும் மருது பாத்துட்டாரு. அப்ப கூட அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டு, ஏண்டா ராஜு, கல்யாணத்தை நிறுத்த சொல்லி இங்க எல்லாரையும் அவமானப்படுத்த சொல்லி உங்க அப்பா அனுப்புனானா? வேற வேலையே இல்லையாடா உங்க குடும்பத்துல உள்ள எல்லாருக்கும். எங்களுக்கு நீங்க குடைச்சல் கொடுத்துட்டே இருப்பீங்களா அப்படின்னு கோபத்தோட கேட்டாரு. சார், இப்ப எதுக்கு சார் அவனை திட்டுறீங்க? அவனுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்ல. முதல்ல என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க. இந்த மாப்பிள்ளைக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சு. என்னடா சொல்ற குமரா, உனக்கு எப்படி இது தெரியும்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் எனக்கு இது தெரிஞ்சிச்சு. என்னடா உளற, ஆதாரம் இருக்கா? சார், இங்க ரெண்டு வீட்டுக்கும் முன்பக இருக்கு சார். அத மனசுல வச்சுக்கிட்டு இந்த பையன் ஏதோ உளறான். நீங்க இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடாதீங்க. எல்லாரையும் கூப்பிட்டாச்சு. இதுல என் மானம் மரியாதை எல்லாமே அடங்கியிருக்கு. முதல்ல கல்யாணத்தை நல்லபடியா நடத்த விடுங்க. உங்களை கெஞ்சு கேட்டுக்கிறேன் சார், தயவு செஞ்சு இங்க இருந்து போயிருங்க. ராஜு அந்த கல்யாண மாப்பிள்ள பார்த்ததுமே மணமேடையில இருந்து ஓட பார்த்தாரு. ராஜுவோட கோவ பார்வை மாப்பிளைய அங்க நிலையா நிக்க வைக்கல, பயத்துல அங்கிருந்து ஓட வச்சுச்சு. ஒரு வழியா போலீஸ் மாப்பிளைய பிடிச்சு, ஏண்டா எத்தனை கல்யாணம் பண்ணுவ, மேட்ரிமோனி ஆப்ல போட்டோவை போட்டு நல்லா எல்லாரையும் ஏமாத்திருக்க, முதல்ல ஸ்டேஷனுக்கு நடரா அப்படின்னு சொல்லி மாப்பிளைய மாலையும் கழுத்துமா போலீஸ் இழுத்துட்டு போயிட்டாங்க. பண்ண தப்புக்கு மறு வார்த்தை எதிர்த்து பேச முடியாம தலை குனிஞ்சபடியே அந்த பொய் பேசி ஏமாத்துற கல்யாண மாப்பிள அங்கிருந்து போயிட்டாரு. கல்யாணம் ஒரு வழியா நின்னு போனாலும் மருதுவோட கோபம் குறையவே இல்லை. சார், நீங்க ராஜு மேல கோவப்படாதீங்க, நீங்க ஆசைப்பட்டது மாதிரி உங்க பொண்ணுக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுங்க, அதெல்லாம் நாங்க ஒண்ணுமே சொல்லல. ஆனா ஒரு பொண்ணோட வாழ்க்கை வீணா போயிடக்கூடாதுன்னு தான் அப்படி பண்ணேன். டக்குன்னு கட் அவுட்ல பொண்ணோட போட்டோவை தான் பார்த்தேன், ஆனா பக்கத்துல மாப்பிள்ளையோட போட்டோவை ஒத்து பார்க்கும்போதுதான் இந்த அயோக்கியனை பத்தி எனக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துறதுன்னு யோசிச்சேன். அதான் அப்பா அம்மாவை கூட கூப்பிடாம போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேரா போயிட்டேன். இவனை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், பொய்யான ஏமாத்துற ஆள் இவன். ஆனா வெளியில எதுவுமே தெரியாம பகட்டுக்கு சுத்திட்டு இருப்பான். இந்த மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க. உங்க பொண்ண குடுக்கறீங்க, நாலு விதத்துல யோசிக்க மாட்டீங்களா? நாலு பேர்கிட்ட விசாரிக்க மாட்டீங்களா? எடுத்தோம் கவுத்தோன்னு மானம் முக்கியம் மரியாதை முக்கியம்னு பண்ணிட்டு போயிருவீங்க கல்யாணத்தை. ஸ்வேதா, இந்த கல்யாணத்தை நிறுத்தணுன்றது என்னோட நோக்கம் இல்லை, உன்னோட வாழ்க்கை காப்பாற்றப்படணுன்றதுதான் என்னோட நோக்கம். நம்ம குடும்பத்தில் இருக்கிற இந்த பகை தீந்து நம்ம எப்போ ஒன்றா சேருவோம்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நம்மளோட பழக்கம்னு ஒன்று இருக்கு, உன் மேலே எனக்கு அதிகமான அக்கறை இருக்கு. உன் வாழ்க்கை வீணா போக நான் எப்படி விடுவேன் சொல்லு. அதான் என்னால் முடிஞ்ச உதவியை நானும் பண்ணேன், என் ஃப்ரெண்டும் பண்ணான். முழுக்க முழுக்க இதுக்கு குமரன் தான் காரணம். இவன் மட்டும் சொல்லலைன்னு வை, நான் பாட்டுக்கு அமைதியாக நின்றுட்டு போயிருந்திருப்பேன். குமரனுக்கு தான் நீங்க நன்றி சொல்லணும். ராஜு மன்னிச்சிருப்பா, என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்ற வந்த உடனே நான் தப்பா புரிஞ்சிட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருப்பா. என் கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒன்றும் ஆக போறதில்ல மாமா, இதுக்கு மேல நீங்க ஒரு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க. அப்பாவை தப்பா புரிஞ்சுக்கிட்டு வார்த்தையால காயப்படுத்திருக்கீங்க, அதுக்கு தான் நீங்க மன்னிப்பு கேட்கணும் நியாயப்படி. எதுனாலும் இதுக்கப்புறம் நீங்க வீட்டில் வந்து பேசிக்கோங்க. எடுத்தோம் கவுத்தோன்னு நம்ம சந்தேகப்பட்டு ஒருத்தவங்க மேல கோவப்படுறதுனாலயோ இல்ல வார்த்தைகளை அம்பா வீசுறதுனாலயோ ஒரு பிரயோஜனமும் இல்ல. அதனாலதான் சொல்றேன், தயவு செஞ்சு தீர்க்க விசாரிச்சு அதுக்கப்புறம் யாருக்கிட்ட என்ன பேசுறதுனாலும் கேக்குறதுனாலும் பண்ணிக்கோங்க. நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, நான் நிம்மதியா இப்ப வீட்டுக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜு தன்னோட ஃப்ரெண்ட கூப்பிட்டு அவங்க வீட்டுக்கும் போயிட்டாரு. பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே அப்படின்ற பாரதியாரோட பாடல் காத்துல கலந்து ஒளிச்சுச்சு. ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா இங்க யாருமே பகைவர்கள் இல்லைன்றத மருது பாண்டி நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தான் பண்ண தப்ப என்னவோ அதை உணர்ந்து அவங்க மச்சா வீட்டுக்கு போய் மனசார மன்னிப்பு கேட்டாரு. தன் பொண்ணுக்கு ராஜுவை விட ஒரு நல்ல மாப்பிள்ள வேற எங்க தேடியும் கிடைக்காதுன்னு சொல்லி தன் பொண்ண தன்னோட மச்சா வீட்டுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. நேயர்களுக்கு இன்னைக்கு நம்ம கேட்ட கதை பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையில அன்பு உள்ளங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரேன், தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4.

0: SAFM 90.4
1: நேரம் இப்பொழுது இரவு 10 மணி. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 20 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 28 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4

0: ஒரு செய்தி சொல்லட்டா.
1: நாட்டு நடப்புகள், அரசியல், வணிகம் மற்றும் விளையாட்டு செய்திகள் இனி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 ஆகாசவாணியின் செய்திகளை நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 காலை 8 மணிக்கும் காலை 9 மணிக்கும் கேட்டு பயன்பெறுங்கள். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: கொரியர் வந்திருக்கு.
1: தேங்க்ஸ் பா. ஏய் தம்பி நில்லுப்பா, பாக்ஸ்ல வரும் பேப்பர் தான் இருக்கு, ஆர்டர் பண்ண பொருளை காணோம்.
0: போச்சா?
1: என்னப்பா 70% டிஸ்கவுண்ட்னு ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன், இது என்ன?
0: அக்கா இதுதான் இப்ப புது ட்ரெண்ட், சைபர் கிரைம், ஆன்லைன் மோசடி. இதுக்குத்தான் அக்கா மலிவான விலையில எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு யோசிக்காம பொருட்களை ஆர்டர் பண்ண கூடாது.
2: அறிமுகம் இல்லாத புதிய இணையதளத்தில் சென்று குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண் மற்றும் லிங்கில் சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாப்பிள்ள, வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள்ள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயரு பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கிடைச்சிட்டு
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடல கிளம்புமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம் சம்மாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பைய கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வரம் தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்தை போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட அதை வேற நினைச்சாலே அடிவயிறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
4: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தங்கச்சி சித்தப்பா சித்தி மாமா மச்சான் எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறதை கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட்டு. இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான TC, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்தை, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டு விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான், ஆனா விசிட்டு விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க, அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனர் உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும், அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்ற சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 20 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 28 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை. அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டி விசான இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயேவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான், ஆனா விசிட்டி விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க. அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனரு உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும். அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்னு முக்கியமா இந்த காலத்துல வெளிநாடு வேலைக்கு போறவங்க விசாவோட சேர்த்து இன்சூரன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். போகும்போது மறக்காம எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போற அதோட டீடைல்ஸ் ஏதாவது அவசரம்னா யாருக்கு போன் பண்றது, விசா பாஸ்போர்ட் காப்பின்னு எமர்ஜென்சினா உடனே உன்னை கான்டாக்ட் பண்ற மாதிரி தேவையான டாக்குமெண்ட்ஸ் வீட்டுல கொடுத்துட்டு போ. அப்பனாதான் உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மாலா மாலா இந்தா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்னமாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: எப்பா என்ன வெயில், 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வர முடியல. இப்படியே போச்சுன்னா நாம இந்த பூமியில வாழ முடியுமா என்ன?
1: முடியாதுப்பா, என்னால முடியாது.
0: இதுக்கெல்லாம் காரணம் இந்த பருவநிலை மாற்றம் தான்.
1: ஆமா, எங்க பார்த்தாலும் எல்லாரும் பருவநிலை மாற்றம் பத்தி தான் பேசுறாங்க. இந்த பருவநிலை மாற்றம்னா என்ன, எனக்கு கொஞ்சம் புரியற மாதிரி சொல்றியா?
0: சொல்றேன் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பருவநிலை மாற்றம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க கேப்போம்.
1: வெயில் காலத்துல வெயில் அடிக்காம மழை பெய்யும், மழை காலத்துல வெயில் அடிக்கும், அதானே?
0: எல்லாருமே பொத்தாம் பொதுவா இப்படிதான் நினைக்கிறாங்க. நமக்கு கோடை காலம் மார்ச் ஏப்ரல் மே, மழைக்காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், குளிர்காலம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி. இதுதானே நம்ம படிச்சது. ஏன், நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க காலத்துல எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி அந்தந்த சீசன்ல அது அது நடக்கும்னு. ஆனா இந்த காலத்துல எல்லாமே மாறிட்டுன்னு புலம்புறாங்க. அதாவது கடந்த 30 வருஷத்துல வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம், இந்த சீசன்ல மாற்றம் வந்திருக்குல்ல, அதுதான் பருவநிலை மாற்றம். தினசரி நடக்கிற மாற்றங்களை வானிலை மாற்றம்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த பருவநிலை மாற்றத்தினால எல்லாமே அளவுக்கு அதிகமா தான் நடக்கும்.
1: எப்படி, புரியலையே.
0: அளவுக்கு அதிகமானா வெயில் அடிக்கும் போது இப்ப நமக்கு அடிக்கல அந்த மாதிரி அளவுக்கு அதிகமா வெயில் அடிக்கும், அளவுக்கு அதிகமா மழை பெய்யும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட துபாயில 1 வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சு தீத்துச்சே, மறக்குமா நெஞ்சம், அதிகமான பனி. இப்படி எல்லாமே அதிகமா தான் நடக்கும். இனிமே பேச்சே கிடையாது, வீச்சு தான். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பருவநிலை மாற்றம்னா என்னன்னு.
1: புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு.
2: வரும் காலங்களில் இந்த பூமியில் நடக்க போகும் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாக இருக்க போவது பருவநிலை மாற்றம்தான் என்பதை புரிந்து கொள்வோம், விழித்துக் கொள்வோம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாசம் தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது.
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக் வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் ஏன் வெளியே விட போறேன்?
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும்ல டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 20 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 28 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4

தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4 நாம சாலைகள்ல பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் இடைவெளிகளை விட்டு மயில் கற்கள் இருக்கும். அந்த மயில் கற்கள் நிறைய கலர்ல இருக்குமே, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு சாலை தேசிய நெடுஞ்சாலையா, மாநில நெடுஞ்சாலையா, இல்ல மாவட்ட சாலையா அப்படிங்கறத ஈஸியா தெரிஞ்சுக்கிற வகையில மயில் கற்கள் கலர் பண்ணிருப்பாங்க. ஒரு மயில் கல் மஞ்சளும் வெள்ள கலர்லயும் இருந்தா அது தேசிய நெடுஞ்சாலை, அதே பச்சையும் வெள்ள கலர்ல இருந்தா அது மாநில நெடுஞ்சாலை, ஒருவேளை நீலமும் வெள்ள கலர்ல இருந்தா அது மாவட்ட சாலை, அதே இளஞ்சிவப்பு இல்ல அப்படின்னா கருப்பு கலரோட வெள்ள கலர் இருந்தா அது ஊரக சாலை. தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4

0: கட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை படம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா மொபைலா, இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரியே கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: வேளா வேளா, இங்கே கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதில் காற்று எவ்வளோ போட்டிருக்குன்னு படித்து சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காற்று வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆஃபீஸில் டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காற்று கொஞ்சம் புயலாக தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கிறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே?
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தால?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலது கையில அடிக்குதா, இடது கையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலையும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கோமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

பாடுவீரோ தேவரே? பரணி, களம்பகம், உலா ஏதேனும்? ஈருகெட்ட எதிர்மறை பெயரச்சமேனும் அறிவீரோ?

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 1 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 20 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 28 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: இன்று நிழல்கள் மற்றும் உயிருள்ளவரை உஷா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

வேண்டும், கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று நிழல்கள் மற்றும் உயிருள்ளவரை உஷா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: சம்மரை சமாளி நம்ம கடல் ஓசையம் 90.4
1: வெயில் காலம் வந்துட்டா போதும், நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஃபேனுக்கும் ஏசிக்கும் ரெஸ்டே கிடையாது. இதனால கரண்ட் பில்லுமே கூடிட்டே போகும். ஏசி யூஸ் பண்ணா கரண்ட் பில் தாறுமாற வருமேங்கிற பயம் நிறைய பேருக்கு உண்டு. ஏசி யூஸ் பண்ணும் போது ஒரு சில விஷயங்களை கவனிச்சா கரண்ட் பில்லும் பாதியா குறைக்கலாமா? எப்படி தெரிஞ்சுக்கலாம்? விடியல் காலையில நைட் நேரங்கள்ல இயல்பாவே கொஞ்சம் குளிர்ச்சியான காத்து தான் வரும். அந்த டைம்ல வீட்டோட ஜன்னல் கதவுகளை திறந்து வச்சிருந்தா வீட்டுக்குள்ள வெப்பத்தை ஓரளவு குறைக்கும். இதனால ஏசி ஃபேனோட பயன்பாட்டை குறைச்சுக்க முடியும். ரெண்டாவதா, ஏசில டைமர் செட் பண்ணி வச்சு தூங்கினா தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு அதை அடிக்கடி அமர்த்த வேண்டிய தேவையுமே இருக்காது. மூணாவதா, ஏசி ஆன் பண்ணிட்டு அடிக்கடி ரூம் ஜன்னல் கதவுகளை திறக்க வேணாம். வெளியிருந்து வெப்பம் வர்றதுனால கூலிங் ஆக அதிக நேரம் எடுத்துக்கிறோம். இது மூலமாவும் கரண்ட் பில் அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க. நாலாவது, ஏசிய எப்ப வாங்கியிருந்தாலும் சரி அதை ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில சர்வீஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அஞ்சாவதா, ஏசி யூஸ் பண்ணாத சூழல்ல அதை முழுசா ஆஃப் பண்றதுமே முக்கியம். அதான் ரிமோட் மூலமா ஏசி ஆஃப் பண்ணிட்டோமே அப்படின்னு நினைக்கலாம். அப்படி நினைச்சீங்கன்னா பில்லு தான் அதிகமாகும். இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்றது மூலமாவே கரண்ட் பில்ல பாதியா இந்த கோடை காலத்துல குறைக்க முடியும்.
0: சம்மரை சமாளி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: இன்று நிழல்கள் மற்றும் உயிருள்ளவரை உஷா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மாலா மாலா இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்கிறாங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: வேளா வேளா, இங்கே கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதில் காற்று எவ்வளோ போட்டிருக்குன்னு படித்து சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காற்று வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆஃபீஸில் டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காற்று கொஞ்சம் புயலாக தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கிறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்ற கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே?
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தால?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலது கையில அடிக்குதா, இடது கையில அடிக்குதா, இல்ல கன்னத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கன்னத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம்னா. எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலையும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐசு வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பச வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கோமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: இன்று நிழல்கள் மற்றும் உயிருள்ளவரை உஷா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: இன்று நிழல்கள் மற்றும் உயிருள்ளவரை உஷா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

పద పద పద పద.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 2 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 20 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 28 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: ஹலோ
2: ஹலோ,

0: ஹலோ, தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. இந்த காலத்துல நம்மளுடைய பெரும்பாலான நேரத்தை நிறைய பேரு போனு லேப்டாப் மாதிரியான சாதனங்களோட தான் செலவு பண்றோம். நம்மளுடைய தகவல்களை பரிமாறிக்கிற பேசுறமோ இல்லையோ மெசேஜ் மூலமா தகவல்களை ஈஸியா சொல்லிடுறோம். அப்படி மெசேஜ் பண்ணும் போது என்னைக்காவது யோசிச்சிருக்கமா, ஏன் இந்த ABCDன்னு சொல்லக்கூடிய ஆல்பபெட்ஸ் வரிசையா இல்லாம அங்க இங்கே இருக்குன்னு? அத பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த காலத்துல எல்லாம் டைப் ரைட்டர்ல டைப் பண்ணி தான் பிரிண்ட் பண்ண முடியும். அதனால எல்லா கீஸ்மே வரிசை அறிமுகப்படுத்தினாங்க. இந்த குவர்டி மாடல் கீபோர்ட்ல எழுத்துக்கள் எல்லாமே வேற வேற இடத்துல இருந்ததுனால இந்த ஜாம் ஆகிற பிரச்சனை இல்லாம இருந்துச்சு. அதுவே காலப்போக்குல நிறைய பேருக்கு பழகுனதுனால நாமளுமே இந்த குவர்டி மாடல் கீபோர்டு தான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சரணம் சரணம் என்று ஓடோடி நின்று முறையிட்டார்கள்.
1: என்ன முறையிட்டார்கள்?
0: அந்த மகிஷா

உயிர் கண் மலர்ந்தாள். அறத்தை காக்கும் மரத்தை போக்கவும் வையம் நடுநடுங்க வானம் கிடுகிடுக்க சினம் கொண்டு சீற்றம் கொண்டு கனம் கொண்ட பூங்குடலால் புற

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆளு வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா? நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க, அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: சம்மரை சமாளி. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: இந்த கோடை வெயிலோட தாக்கம் ஏப்ரல் மாச கடைசில தான் எப்பவுமே வாட்டி வதைக்கும். ஆனா இப்பெல்லாம் மார்ச் மாசத்திலே தலை தூக்கிருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த வெயில்னால நமக்கு நீர்ச்சத்து குறைபாட்டுனால நோய் பாதிப்பு ஏற்படுற அபாயம் அதிகம். அதனாலதான் தண்ணி குடிங்க தண்ணி குடிங்கன்னு மருத்துவர்களுமே பரிந்துரை செய்யறாங்க. அப்படி இருக்கும் போது கோடை வெயில சமாளிக்க பறவைகளும் விலங்குகளுமே பரிதவிச்சு வருது. அவைகளும் இந்த கோடை காலத்துல பாதிக்கப்படாம இருக்கிறதுக்காக ஒரு அகண்ட பாத்திரத்துல தண்ணி தினமும் பறவைகளுக்காக நம்மளுடைய செவத்திலேயோ இல்ல வெளிப்புறமா வைக்கிறது மூலமா அவைகளும் குடிக்க குளிக்கன்னு இளைப்பாரிக்க முடியும். அதே மாதிரி விலங்குகள் கால்நடைகளுக்கு தண்ணி வைக்கிறது மூலமா அவைகளும் வெப்பத்தை தணிக்க ஏதுவா இருக்கும். அதனால இன்னையில இருந்தே நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய பறவைகள் விலங்குகளுக்கு தண்ணி வைக்க ஆரம்பிக்கலாமா?
0: சம்மரை சமாளி, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

Ten.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போனை சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏய் பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏய், சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கனோட வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படினா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனது யூஸ் பண்ணு, இல்லனா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிளை யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏய், இதுல என்ன இருக்கு?
2: பிரியா, இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிளை யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ, இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நில்லடி நில்லடி சீமாட்டி.

என்ன அரிசி மாட்டி, கட்டான உடல் காயா இருந்து கனிந்தது என்ன அரிசி மாட்டி, சிட்டாய் பறக்கும் கால்கள் இரண்டில் தயக்கம் என்ன அரிசி மாட்டி, இங்கு வந்தது என்ன அரிசி மாட்டி, சங்கதி சொல்லடி சீமாட்டி, இங்கு வந்தது என்னடி சீமாட்டி, சங்கதி சொல்லடி சீமாட்டி, தந்தியை மீட்டும் கைகளால தழுவிக் கொள்ளடி சீமாட்டி, யம்மா சீமாட்டி நில்லடி.

மண்ணடி பட்டது சீமாட்டி, கலக்கம் வந்தது சீமாட்டி. கண்ணடி பட்டது சீமாட்டி, கலக்கம் வந்தது சீமாட்டி. உன்னை அல்லாது இன்னொரு கண்ணி உலகிலே தடி சீமாட்டி. அம்மாடி சீமாட்டி நில்லடி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 3 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 20 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 28 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: வீடு மாடி வீடுதான், ஆனா அப்படி ஒரு வெக்கையா இருக்குதுன்னு நிறைய பேர் மாடியில தண்ணிய அள்ளி அள்ளி ஊத்துவோம். ஆனா அடிக்கிற வெயிலால அதுவும் சருன்னு உறிஞ்சிரும். அதுக்கு பதிலா நல்ல ஒரு கோணி பை சாக்க தண்ணியில முக்கி மாடியில விரிச்சு விட்டா சாக்குல ஈரம் இருக்கிற வர வீடு நல்லா குழு குழுன்னு இருக்குமாம்.
0: சம்மரை சமாளி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோம், யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமை துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மச்சான், கையில கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு.

0: இதை அப்படியே வச்சிருக்காம ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். எவ்வளவு லாபம் வந்தாலும் சரி, கண்ணை மூடிட்டு ஷேர் மார்க்கெட்ல போறதுக்கு அந்த பணத்தை தூக்கி ஆத்துல போடு.
1: ஏன்பா, நாங்கெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண கூடாதா? உங்களை மாதிரி நாங்களும் நிறைய சம்பாதிக்க கூடாதா என்ன?
2: அதெல்லாம் பண்ணலாம், ஆனா அத பத்தி முதல்ல நீ தெரிஞ்சு வச்சிருக்கியா? சரி, உனக்கு என்ன தெரியும் அத பத்தி சொல்லு கேப்போம்.
1: தெரியும், ஏதாவது கம்பெனி பேர்ல காசை போடணும், அந்த ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு லாபம், மைனஸ்ல போச்சுன்னா நட்டம்.
2: என்ன ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட! நான் 2 வருஷமா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன், எனக்கே இந்த மார்க்கெட் பத்தி முழுசா தெரியல. இந்த ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீ எதுல இன்வெஸ்ட் பண்ணுவ?
1: அப்படி என்னத்த தெரிஞ்சுக்கணும் சொல்லு கேப்போம்.
2: முதல்ல செபியை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்.
1: செபியா?
2: செபினா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இதுதான் நம்ம நாட்டில் நடக்கிற இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடு, ஸ்டாக்கு எல்லாத்தையும் கண்காணிச்சு மோசடி எதுவும் நடக்காம பாதுகாப்பாக செயல்படுத்துது. இப்போ நீ உன் காசை ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா எப்படி பண்ணுவ? இன்ட்ராடேவா இல்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா?
1: அதான் டெலிகிராம்ல நிறைய லிங்க்ஸ் வருது, அதுல உன கிளிக் பண்ணி அதுல என்ன சொல்றாங்களோ அது மாதிரி செஞ்சிட வேண்டியதான்.
2: நல்லா இருப்ப, இந்த தப்பை மட்டும் பண்ணிடாத.
1: ஏன்?
2: இந்த மாதிரி டெலிகிராம் அட்வைசர் எல்லாமே உண்மையா இருக்க மாட்டாங்க. அதுல நம்பி ட்ரேட் பண்ணா பெரிய லாஸ் ஆகி நம்மள ஃப்ராட் பண்ணிடுவாங்கன்னு செபியே சொல்லுது.
1: அப்ப எத்தனை விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணனும் அதையும் சொல்லு.
2: நீயே படிச்சு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணு, இல்லனா நிறைய வகையான இன்டர்மீடியேட்டர்ஸ் இருக்காங்க. ஸ்டாக் புரோக்கர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர், கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ், செல்ஃப் சர்டிஃபைடு சிண்டிகேட் பேங்க்ஸ்னு 37 வகையில இருக்காங்க. இதுல ஒவ்வொரு வகையிலையும் 1000 கணக்கில் புரோக்கர்ஸ் இருப்பாங்க. இதுல நீ யாருக்கிட்ட பணத்தை கொடுக்கணும், எது உண்மைன்னு எப்படி தெரிஞ்சுப்ப?
1: அதெல்லாம் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது?
2: நெட்ல செபியோட வெப்சைட் இருக்கும், அதுல நீ அமௌண்ட் போட போற அந்த புரோக்கரோட டைப்பு, அவங்க நேம், ரெஜிஸ்டர் ஐடி இதெல்லாம் வாங்கி டைப் பண்ணா அது உண்மையிலேயே செபி ரெஜிஸ்டர் கம்பெனி தானா அப்படிங்கறத காட்டும். அத பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
1: மச்சான், அதெல்லாம் கேட்டா தருவாங்களா?
2: அவங்க கிட்ட நம்ம பணத்தையே நம்பி கொடுக்கறப்போ அவங்கள பத்தின தகவலை நம்ம தெரிஞ்சுக்க கூடாதா? கேளு, தகவலை சொல்லுவாங்க. ஸ்டாக் பத்தி நல்லா தெரிஞ்சுக்காம ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாத.
3: ஷேர் மார்க்கெட் என்பது நன்கு அறிந்து கவனமுடன் செயல்பட வேண்டிய தளம். மற்றவர்கள் லாபம் ஈட்டுகின்றனர் என்று அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இன்வெஸ்ட் செய்ய வேண்டாம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுணும், வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

பார் நடையிலே புயலை பார் செயலிலே புரியும் பார் முடிவிலே விரட்டி

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: தம்பி.

வணக்கம் நேயர்களே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நிகழ்ச்சிகளை நீங்க எப்பெல்லாம் கேட்பீங்க, எதுல கேக்குறீங்க, வானொலி பெட்டி மூலமாவா இல்ல இணையதளம் மூலமாவா? கருத்துக்களை கடல் ஓசை எஃப்எம் 90.4 வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. கடல் ஓசையின் வானொலி சேவைய மேம்படுத்த உதவுங்க. கருத்துக்களை அனுப்ப வேண்டிய எண் 709-4-3-9-9-9. ஆப் மூலமா கேக்குறீங்கன்னா ஃபீட்பேக் பகுதியில உங்க கருத்துக்களை சொல்லுங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 4 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 20 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 28 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கிறுக்கு பசங்களா, பெரிய மனுஷன் சொல்ற கேளுங்கடா, இந்த பாட்டெல்லாம் நமக்கு வேணாம். அக்காவை பத்தி அக்கா மேல ஒரு பாட்டை எடுத்து விடுங்கடோ.
2: அக்கா மேலையா பாடி என் கப்ப கிழங்க.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு.
1: தம்பி கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட

0: இதை பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துலதான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
1: அந்த வீடியோல அவரு பேசினார் சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
0: புரியலையே, என்ன சொல்ற?
1: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
0: அப்ப அவங்க ஏமாத்திடுவாங்க சொல்றியா?
1: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க பெரிய ஆளுக சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: போட்டி நடையா போற

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 5 மணி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. வண்டிக்கு நம்பர் பிளேட் எவ்வளோ முக்கியம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம இந்தியாவில் மொத்தம் 8 வித்தியாசமான கலர்ல நம்பர் பிளேட் வழக்கத்துல இருக்கு. அதுல சிவப்பு கலர் நம்பர் பிளேட்னா புதுசா வாங்கின வாகனங்களுக்கு கொடுப்பாங்க. இது ஒரு தற்காலிக எண் மட்டும்தான். அதே இந்தியாவோட தேசிய சின்னம் கொண்ட சிவப்பு கலர் நம்பர் பிளேட்ட இந்திய குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் மாதிரியான உயர் அரசு அதிகாரிகள் பயன்படுத்துறாங்க. ஊதா கலர் நம்பர் பிளேட்னா வெளிநாட்டினர் இந்தியா வந்து வண்டி சொந்தமா வாங்கி ஓட்டினா கொடுப்பாங்க. மஞ்சள் கலர் நம்பர் பிளேட்னா சரக்கு வண்டிகளுக்கு கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ட்ரக்கு, டாக்ஸி இது எல்லாமே இதுல அடங்கும். கருப்பு கலர் நம்பர் பிளேட்னா வாடகைக்கு விடுற வண்டிகளா இருக்கும். வெள்ளை கலர் நம்பர் பிளேட் நம்ம தேவைக்கு வாங்குற வண்டிகளுக்கு கொடுப்பாங்க. பச்சை கலர் நம்பர் பிளேட்னா எலக்ட்ரிக் வண்டிகளுக்கு கொடுப்பாங்க. அடுத்ததா ஆரோ நம்பர் பிளேட், அதாவது நம்பர் பிளேட் பலகையில அம்புக்குறி மேல இருக்கிற மாதிரி இருக்கும். இது ராணுவத்துல மேல் அதிகாரிகள் பயன்படுத்துற வண்டியோட நம்பர் பிளேட்.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.